நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 12 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 தேதி இன்று திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இன்றையே தொடங்குகின்றன. நேரம் 5:49. தொடர்வது மங்கள இசை.

3 தேதி இன்று திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இன்றையே தொடங்குகின்றன. நேரம் 5:49. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். உண்ணாது நோற்பார் பெரியார், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். அதிகாரம் பொறையுடைமை. குரல் எண் 160. விளக்கம்: உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையில்தான் பெரியவராவார்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க மனதை செம்மைப்படுத்துவோம். வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகும். 6:35 சிவபலிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள். நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

6:55 இருக்கு ராம் தங்கனகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள் வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு. தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். ஏழு புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ தாய்ப்பால் அளிப்பதால் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 காமன்வெல்த் போட்டி 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே. முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 மணி முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேர் அலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. பதினொன்று வளமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம் 2 பகுதி அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பதினொன்று மெலடி மேஜிக் 12:02 வரலாற்றில் இன்று 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒவ்வாமை பற்றி நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன குழந்தைகள் நல மருத்துவத்துறை மூத்த மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள்.

நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர்விருப்பம். எட்டு மணிக்கு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 போட்டிகள் குறித்த ஒருங்கிணைந்த வானொலி தொகுப்பை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு

9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். மேலும் காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:00 7:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

இனி 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்விழா 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். ஒன்பது மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 12 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:00 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம். நெறிப்படுத்துகிறார் சௌமியா.

பன்னிரண்டு மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருளின் பங்கும் அதற்கான மாற்றுத் தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடியுள்ள குமரகுருபர் பிள்ளை தமிழ் கேட்கலாம். பன்னிரண்டு 50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்று மினியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் இந்தி பாடம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 4:00 பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. கதை மா ரா ஜோஷி. திரைக்கதை தாதா மிராசி. இயக்கம் பி ஆர் பந்தலு. மாலை 5:00 பொன்மாலை பொழுது காலம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 8:00 முதல் 8:15 வரையிலும் பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். எழும்புவதற்கு உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் உழவர் எஸ். சத்தியமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி. 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். ஒன்பது 30 சங்கீத வானிலை. 10:00 கொஸ்டின் ஹால் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழவீதி அருள்மிகு திரௌபதியம்மன் தீமிதி விழாவில் இன்று கமலக்கண்ணி கல்யாணம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ஜெயபுரம் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் திருக்கோவில் 60 ஆண்டு ஆடிப்பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று ஸ்ரீகோ பூஜை,

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள்.
2: மனித மனம்தான் நம் செயல்கள் பலவற்றுக்கும் அடிப்படையானது. எனவே நம் மனத்தை நல்லவற்றை நினைக்கவும் தீயவற்றை விளக்கவும் பழக்கப்படுத்த வேண்டும். பொதுவாகவே நாம் சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடையவர்களே. எனவே நல்லவர்களோடு பழகுவது நாம் நல்லவற்றை சிந்திக்க உதவும். உடம்பில் உயிர் நிலைத்திருக்கும் வரை மனமானது ஓயாமல் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். திறன்பேசியில் அல்லது தொலைக்காட்சியில் ஈடுபடும் மனம் இமைப்பொழுதில் எங்கெங்கோ சென்று மீள்வதை காண்கிறோம். எனவேதான் இந்த மனத்தை ஒருநிலையில் கட்டுப்படுத்தல் அரிதினும் அரிதாகிறது. கந்துக மதக்கரியை வசமாய் அடக்கலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் அரிது என்றார் தாயுமானவர். அறியாமையாகிய ஆணவமே உலக நுகர்வுகளில் இயல்பாக ஈடுபடும் உயிரினை ஊக்குவித்து நிலையில்லாதவற்றை நிலையெனக் கொண்டாடும் ஒருவித மயக்க உணர்வை அளிக்கிறது. இதனால் உயிருக்கு உலகப் பொருள்களை நுகர வேண்டும் என்னும் அவா தோன்றுகிறது. அதனால் வளரும் ஆசை நிறைவேறாத பொழுது மனம் வெகுளி கொள்கிறது. இந்த மயக்க அறிவு, அவா, அகங்காரம், ஆசை, வெகுளி ஆகிய இவ்வைந்தையும் சமய நூலார் ஆணவ மலத்தின் காரியங்கள் என்பர். இன்றைய சமுதாயத்தில் அறிவியல் வளர்ச்சியால் உலகம் மிகச் சுருங்கிவிட்டதை அறிவோம். அனைவரும் அனைத்துலக நடப்புகளையும் எளிதில் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. உலகில் பலரும் முன்னோர் அறிவுறுத்திய வாழ்வியல் நெறிகளை பின்பற்றாமல் பணம்தான் எல்லாமும் என்று அதனை நோக்கியே ஓடுகிறோம். மக்களின் வாழ்க்கை போக்கும் இப்படியே அமைந்துள்ளது. எனவே நம் வாழ்வு எப்படிப்பட்டதாயினும் முன்னோர் அறிவுறுத்திய நல்வழிகளை பின்பற்றி அனைவரும் வாழ்வதே ஏற்புடையது. இவ்வுலக வாழ்வில் அவ்வப்போது நமக்கு தோன்றும் பேராசை, கோபம், பொறாமை ஆகியவற்றை முடிந்தவரை தவிர்க்க முயல வேண்டும். இதனை நாம் ஏற்று வாழ்தல் அவ்வளவு எளிதல்ல. எனவே நன்னெறியில் வாழ்வோரை கண்டறிந்து அவர்களுடன் பழகுவது படிப்படியாக அவற்றிலிருந்து நன்மை விடுவிக்க உதவுகிறது. பிறரது ஆக்கம் அல்லது உயர்வை கண்டு ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருத்தல் கூடாது. பொறாமையில்லாத மனமே செம்மையான மனம். இந்நிலை வாய்த்தால் அவர்தம் ஆக்கத்தை தடுக்க நினைக்கும் கோபம் வராது. கோபம் என்பது மனிதனின் அறிவை கெடுத்துவிடும். எனவேதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பர் வள்ளுவர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார் அவரே. யார் கோபப்படுகிறார்களோ அவர்களையே அது அழித்துவிடும் என்பது முற்றிலும் உண்மை. இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்றவற்றுக்கும் இந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. எனவே நல்லவர்களோடு பழகி தேவையில்லாத ஆசைகளை விலக்கி பிறரது வளர்ச்சி அல்லது ஆக்கத்தை கண்டு பொறாமை கொள்ளாதவர்களாக வாழ்ந்து பழகும் எவரிடத்தும் வெறுப்பின்றி அனைவரையும் சமமாக கருதி நம் தேவைக்கு மேல் உள்ளவற்றை இல்லாதவர்களுக்கு அன்பு கொண்டு உதவி வாழ முற்படுவோம். உலகும் நாம் பெற்றுள்ள இவ்வுடம்பும் ஈட்டும் செல்வங்களும் நிலையில்லாமல் எந்த நேரத்திலும் அழியக்கூடியவை என்பவற்றை உளம் கொண்டு ஈத்துவக்கும் வாழ்வால் ஈடற்ற புகழை பெறுவோரை பார்த்து நாமும் அத்தகு நிலைவேற்று வழி நாட வேண்டும். அத்தகு பெருவாழ்வை பெற இப்போதே நமது மனத்தை நல்லோர்பால் நாடி செம்மைப்படுத்தி கொள்ள முயல வேண்டும். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் என்ற வள்ளுவத்தின் வழியில் உயர்வடைவோமாக.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள், 18 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உள்ளவர்களுக்கான செய்திகள்.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேர்வீதி புதுச்சேரி.
0: இன்றைய நிகழ்ச்சியில் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: சரி, நம்ம பொஞ்சாயத்து சொன்ன மாதிரியே மூலிகை செடியெல்லாம் வாங்கிட்டோம், வீட்டுக்கு கிளம்புவோம்.
4: கருத்தமுத்து எங்க போயிட்டு வராப்ல? எய்த்தாப்புல வந்துட்டு இருக்காப்ல, டவுனுக்கு போயிட்டு வராப்லையோ? நம்மள்ட்ட ஒன்றும் சொல்லாமலையோ போயிட்டு வராப்ல?
5: கருத்தமுத்தே, எப்பா கருத்தமுத்தே, நில்லு நில்லு நில்லு, எங்கப்பா போயிட்டு வரா?
3: இருப்பா, சைக்கிள் மறிக்காதப்பா, இருப்பா, நானே இறங்குறேன்.
5: என்னப்பா, எங்கே போயிட்டு வரா?
3: கருத்தமுத்த, குருமாம்பட்டு வேளாண்மை அறிவு நிலையத்துக்கு போயிடும்பா.
5: எதுக்குப்பா அங்கே போயிட்டு வரா?
3: என் பொஞ்சாதிய வீட்டில் வளர்கிறதுக்காக துளசி, மஞ்சள் கரிசலாங்கண்ணிய, நொச்சி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் போயிட்டு வாங்கிட்டு வருவேன்.
5: ஏப்பா கிராமத்தில் இருக்கிறோம், நொச்சிக்கு என்னப்பா இங்கே குறைச்சா? இல்லை மஞ்சள் கரிசலாங்கன்னைக்கு தான் என்ன குறைச்சல்? இல்லை துளசிதான மட்டும் கிடைக்காதா? இதை போய் கேவி கேல போய் வாங்கிட்டு வரியா நீ?
3: அதானா, ஏன் பொஞ்சாதி நம்ம வீட்டில் வளர்க்கலாம், நம்ம வீட்டில் வளர்க்கலான்னு சொல்கிறாங்க. இது இருக்கட்டும், சரி சொல்லிட்டாங்கன்னு போய் வாங்கி வரேன்பா.
5: சரி சரி, அது என்ன இன்னொரு பையில் ஏதோ பாட்டில் மாதிரி இருக்கு.
3: அதுவா? அது கலைக்கொல்லி அட்ரஸின் மருந்துப்பா.
5: ஏப்பா எதுக்குப்பா அட்ரஸின்லாம் வாங்கிட்டு வர?
3: நீ சொன்னது தானே கரும்பு சாகுபடி பண்ண, அதுக்கு அடிக்கிறது தான்.
5: ஏப்பா கரும்பு பயிர் போட்டு 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அட்ரஸின் அடிக்க போற? அந்த அளவுக்கா உனக்கு களை மண்டி போச்சு?
3: ஆமாங்க கருத்தமுத்த.
5: ஏன் கருத்தமுத்த, கரும்பு சாகுபடி நம்ம முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்ப ஒரு 5 அடி இடைவெளி விட்டு நம்ம கரும்பு சாகுபடி செய்யறோம் இல்லையா?
3: ஆமா.
5: அப்படி இருக்கும் போது அதிகமா சூரிய வெளிச்சம் உள்ள இறங்குனுச்சுன்னா களைச்செடி வரத்தான்ப்பா செய்யும். ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சுதான் ஃபுல்லா நிழல் கொடுக்கும், அது வரைக்கும் களை வரத்தான் செய்யும். ஏன்னா கரும்பு ஆரம்ப காலத்துல ரொம்ப ஸ்லோவா வளரக்கூடிய ஒரு பயிர்.
3: அடப்போ காதமுத்த, நீ சொன்ன கரும்பு சாகுபடி பண்ண கரும்பு காட்டுக்குள்ள ஒரே களை செடியா தான் இருக்குது, கரும்பு காடுமா இருக்குதுப்பா பாக்குறதுக்கு.
5: கருத்தமுத்த, தப்பு உன் மேல இருக்கு.
3: என்னது?
5: ஆமாப்பா, நீ கரும்பு வச்ச உடனே என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஊடு பயிரா ஏதாவது ஒன்று போடுப்பா, 4-5 மாசம் வரைக்கும் கரும்பு வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும், அது வரைக்கும் கரும்பு காட்டுக்குள்ள நல்ல சூரியன் வெளிச்சம் இறங்கும். நம்ம ஊடு பயிர் போட்டோம்னா அதுலேருந்து ஒரு லாபம் பார்க்கலான்னு நான் சொல்லியிருப்பேன், களை தானாகவே கண்ட்ரோல் ஆகிருக்கும்ப்பா.
3: என்னது, ஊடு பயிர் போட்டு லாபம் கண்டுபிடிக்கலாமா?
5: ஆமாப்பா, கரும்புல முத 4-5 மாசம் வரைக்கும் நாம ஊடு பயிர் போட்டு லாபம் எடுக்கலாம். அதுவும் காய்கறி பயிர் போடலாம், இல்லனா பயறு வகை பயிர்கள், உளுந்து, சோயாபீன்ஸ், பாசிப்பயிறு இதெல்லாம் போடலாம். எண்ணெய் வித்து பயிர் சூரியகாந்தி அதை போடலாம். என்னப்பா நீ ஏதோ ஒரு வகையில ஊடு பயிர் செஞ்சு லாபம் அடைஞ்சிருக்கலாமே.
3: அடடடா, ஆமா கருத்தமுத்து, நீ சொல்லும் போதுதான் நானு யோசிக்கிறேன்.
5: அதுவும் கருத்தமுத்து, இந்த சோயாபீன்ஸ் ஊடு பயிர் செய்யும் போது கரும்போடைய தரம் சிறந்து விளங்குவதாக பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுதான்.
3: ஓஹோ,
5: ஆமாப்பா. இது போக நம்ம ஊடு பயிர் செஞ்சோம்னா கரும்ப தாக்கக்கூடிய அந்த கரிப்பூட்டை நோய் அது வந்து கம்மியா இருக்குதான்ப்பா. ஊடு பயிர் செஞ்சு அதுலயும் ஒரு லாபம் இருக்கு, நாம வளர்க்கக்கூடிய கரும்பு பயிருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குப்பா.
3: ஓஹோ,
5: அதனால தாராளமா ஊடு பயிர் செய்யலாம்.
3: ஆமா கருத்தமுத்த, நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா.
5: அதனால நீ என்ன பண்ற, நல்ல கை களையா ஃபுல்லா களையெல்லாம் எடுத்துரு.
3: சரி,
5: அதுக்கு பிறகு மண்வெட்டியால நல்லா கொத்தி கொஞ்சம் மண்ணை சமப்படுத்திக்கிட்டு நம்ம ஊடு பயிர் சாகுபடி செய்வோம்.
3: ஓஹோ,
5: நான் சொன்ன மாதிரி பயிர்

0: பயிர், உளுந்து, சோயாபீன்ஸு, பாசி பயிர் செய்யலாம். அப்புறம் சூரியகாந்தி எண்ணெய் வித்து பயிரும் செய்யலாம். இல்லைனா காய்கறி பயிர், வெண்டை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கீரை வகை இதெல்லாம் செய்யலாம். சரி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. மண்ணுக்கு தழைச்சத்தை கொடுக்கக்கூடிய பசுந்தாள் உர பயிர்கள், சணப்பு, தக்கப்பூண்டு இதெல்லாம் விதைச்சி பூக்கிற தருவாயில் மடக்கி உழுது தழைச்சத்தை கூட்ட போறேன் அப்படின்னு கூட நீ செய்யலாம்ப்பா.
1: காதுமுத்த, எல்லாம் லாபம் தரக்கூடிய ஊடு பயிர்கள் தான் இப்ப சொல்ற, பரவாயில்ல அதுவே செய்யலாம். காதுமுத்த, ஊடு பயிர் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுடைய குணாதிசயங்களாம் பத்தி கொஞ்சம் சொல்லாம்பா.
0: ஒன்னு இல்லப்பா, நாம ஊடு பயிர் பண்ண போறோம்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4-5 மாசம் வரைக்கும் தான்.
1: சரி,
0: அதுக்கு மேல வந்து தோகை நல்லா வளர்ந்து நிழலாயிடும். அப்ப 4 மாதங்களுக்கு குறைந்த வயதுடைய குட்டையான பயிர்கள், ரகங்கள் இதுதான் நம்ம தேர்வு செய்யணும். ரெண்டாவது, நாம செய்யக்கூடிய ஊடு பயிர் அதனுடைய ஊட்டச்சத்து நீர் தேவைக்கு கரும்போட போட்டி போடாத பயிரா இருக்கணும், இல்லைன்னா கரும்பு வளர்ச்சி பாதிச்சிடும்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அப்புறம் நிமிர்ந்து வளரும் தன்மை, கரும்பின் வேர் அமைப்புடன் மாறுபட்ட வேர் அமைப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. அப்புறம் கரும்பை தாக்கும் பூச்சிகள், அப்புறம் நோய் கிருமிகளை தாங்கக்கூடிய பயிரா இது இருந்துடக்கூடாது.
1: ஆமா,
0: இல்லனா பூச்சியெல்லாம் இதுல வந்து தங்கிட்டு அதுக்கு பிறகு கரும்புக்கு அப்படியே ஜம்ப் அடிச்சு கரும்பை வந்து பாதிச்சிடும்.
1: ஐயோ,
0: அப்ப அந்த மாதிரியான பயிரையும் நம்ம செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி பயிர் வகை பயிர், எண்ணெய் வித்து பயிர், காய்கறி பயிர், பசுந்தாள் உரப்பயிர் இதெல்லாம் போட்டோம்னா ஒன்னும் பிரச்சனை இருக்காதுப்பா.
1: ஆமா காதமுத்த.
0: சரி, வேற என்ன தெரிஞ்சுக்கணும் நீ?
1: காதமுத்த, கரும்பு இடைவெளியில ஊடு பயிர் சாகுபடி செய்ய போனா அதுக்கெல்லாம் எப்படி நிலம் தயார் பண்றது?
0: நீடித்த கரும்பு சாகுபடி முறையில 5 அடி இடைவெளியில நம்ம கரும்பு சாகுபடி செய்ய போறோம்னா 2 அடி இடைவெளியில நம்ம நாற்றுக்களை எட்ட எட்ட நடணும். ரெண்டு கரும்பு வரிசைகளுக்கு இடையே பயிர் விதைகளை 30 சென்டிமீட்டர் இடைவெளியில பயிருக்கு பயிர் 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி விதைப்பு செய்யணும்.
1: ஓஹோ.
0: அப்புறம் விதைச்ச உடனே வயல நல்லா தண்ணி பாய்ச்சணும். பயிர் வகை பயிர்களுக்கு ஹெக்டருக்கு பரிந்துரைக்கப்பட்ட மணிச்சத்துல 1/4 பங்கு, அதாவது 12.5 கிலோ மணிச்சத்து மட்டும் கரும்போடைய அடியுரம் போடுறோம் இல்லையா, அப்படியே சேர்த்து வயல்ல போடுறோம்.
1: சரி சரி சரி.
0: அப்பதான் இந்த செடிக்கு பிரச்சனை இல்லாம நல்லா வளரும்ப்பா. ரைட்டா?
1: சரி காதமுத்த.
0: நம்ம அறுவடைய இந்த ஊடு பயிர் முதிர்ச்சி அடைகிற பருவத்துல நம்ம கரெக்டா செஞ்சிடணும்ப்பா. இந்த அறுவடை முடிஞ்ச உடனே இந்த பயிர்களுடைய வேஸ்டேஜ் எல்லாம் கிடக்கும் இல்லையா, கழிவுகள், அத கரும்பு வயல்லயே அப்படியே மூடாக்கு மாதிரி போட்டு அங்கேயே மக்க வச்சு அது உரமாவுற மாதிரி பாத்துக்கணும்.
1: ஓ, மக்கும் எருவு.
0: ஆமா.
1: அட்டேப்பா,
0: நம்ம ஊடு பயிர்னால லாபமும் அடைஞ்சுக்கணும்.
1: ஆமா,
0: நம்ம கரும்பு பயிரும் நல்லா வளர்றதுக்கு வழிவகை பண்ணிக்கணும்.
1: நல்லா சூப்பர் ஐடியா கொடுத்த காதமுத்து.
0: ஏப்பா, இவ்வளவு நாளா செய்யாம விட்டுப்பிட்டியப்பா. அட்ரஸின் அடிக்க போயிட்டிய நீ?
1: அதான் திறமா அடிக்க போயிட்டாதான்.
0: சரிப்பா, நீ அதெல்லாம் விட்டுட்டு,
1: சரி
0: நான் சொன்ன மாதிரி இந்த நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில ஊடு பயிர் சாகுபடி செஞ்சு அதுல ஒரு லாபம் பாக்குற வழிய பாரு.
1: சரி காதமுத்து, நீ சொல்ற வரை செஞ்சிடறேன் நானு.
0: சரிப்பா, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் அப்படியே டவுன்ல போய் பாத்துட்டு வந்துறேன்ப்பா.
1: காதமுத்தா, நீ நில்லுப்பா நில்லுப்பா. மஞ்சள் கரிசலாங்கண்ணிய, துளசிய, நொச்சி இதெல்லாம் வீட்டுக்கு நடுறதுக்காக வாங்கி போறல, இதுல என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதா அதை சொல்லிட்டு போய் கொஞ்சம்.
0: ஏன்ப்பா, உன் வீட்டுல தானே வாங்கிட்டு வர சொன்னாங்க?
1: ஆமா,
0: அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ப்பா. நொச்சி இல, அந்த மஞ்சள் இத சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம ஆவி புடிச்சோம்னா தலைவலி குறையும்ப்பா. இது போக மஞ்ச கரிசலாங்கண்ணி நான் ஏற்கனவே உன்ட்ட கையாந்திர கூட நான் சொல்லியிருக்கேன்.
1: ஆமா ஆமாமா.
0: தலையில அரைச்சி கொஞ்ச நேரம் வச்சிருந்து நம்ம குளிச்சோம்னா முடி நல்லா கருகருன்னு இருக்கும்ப்பா.
1: ஓஹோ.
0: அப்புறம் துளசி, இந்த துளசியோட மிளகு, வெத்தலை, வேப்பம்பட்டை இதெல்லாம் சேர்த்து கஷாயம் வச்சு நம்ம குடிச்சோம்னா காய்ச்சல் குணமாகும். கிராமங்கள்ல காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு இந்த கஷாயம் தான் செய்வாங்கப்பா. பத்திரமா அந்த கண்ணெல்லாம் எடுத்துட்டு போய் நல்லா வளர்த்துட்டு வாப்பா.
1: சரி சரி சரி சரி.
0: சரி, நான் டவுனுக்கு கிளம்பட்டுமா?
1: சரி, பாத்து போயிட்டு வாப்பா நீ.
0: சரிப்பா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள்.
3: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு விதியில் ஜொலிக்கிறது.
4: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேர்வீதி புதுச்சேரி.
2: இந்நிகழ்ச்சியில் நீடி

திட்ட நவீன கரும்பு சாகுபடி முறையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலசித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார்.
1: என் பேர் தேசியமணி. 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 அக்கௌண்ட்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய் கணக்கு வங்கி தொடங்கினோம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதாக தகவல் சொல்லவும் நாங்கள் அதை சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மனராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது முறையாக லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார். சாலை வியாபாரிகளுக்கு 1,50,000 கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலும் நல்ல உதவி பண்ணணும்.
0: தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலாப் பயணிகள் மேம்பாட்டுப் பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிகமயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலாப் பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். 5 அருவி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகம்

0: கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும், இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்துப் போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்னினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி வழியும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள எல்னினோவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள், சூப்பர் எல்னினோ வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரி செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலகத்தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 6:55 நேர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவு.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்கநகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
3: சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
4: நண்டு என்பது பக்கவாட்டில் நடக்கும் தன்மை கொண்ட 5 ஜோடி கால்களுடன் நீர்நிலைகளிலும் வாழும் ஒரு முதுகெலும்பில்லாத ஓட்டு மீன் வகையாகும். இது கடல், நன்னீர் மற்றும் நிலப்பகுதிகளில் வாழ்கிறது. மேலும் இதன் உடல் கடினமான ஓட்டால் பாதுகாக்கப்படுகிறது. நண்டுகளுக்கு மொத்தம் 10 கால்கள் 5 ஜோடிகளாக உள்ளன. முதல் ஜோடி கால்கள் கத்தரிக்கோல் போன்ற அமைப்பில் உணவை பிடிக்கவும் தற்காப்புக்காகவும் கூர்மையான இடுக்கி பற்களாக மாற்றப்பட்டுள்ளன. உடலை நண்டுகளின் மென்மையான பாகங்களை பாதுகாக்க வெளியே ஒரு கடினமான ஓடு உள்ளது. சில மில்லிமீட்டர் அளவுள்ள சிறிய பட்டாணி அளவு நண்டுகள் முதல் 12-13 அடி அகலம் கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜப்பானிய சிலந்தி நண்டு வரை பல வகைகள் உண்டு. இவை பெரும்பாலும் பாசிகள், சிறிய பூச்சிகள் மற்றும் இறந்த மீன்கள், விலங்குகளை தின்று வாழும் தூய்மை பணியாளர் ஆகும். நண்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை மேலோடுகள் கழன்று புதுப்பித்துக் கொள்கின்றன. நண்டுகள் கூட்டுக் கண்கள் 2 கொண்டவை. பெண் நண்டுகள் மற்றும் ஆண் நண்டுகள் பார்க்க அகலமான வயிற்று பகுதியை கொண்டுள்ளன. வயிற்றின் கீழேயே அவை தம் முட்டைகளை பாதுகாத்து வைத்துள்ளன. நண்டு பிரபலமான கடல் உணவு ஆகும். கடல் உணவுகளில் 20% நண்டுகளே உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆண்டுதோறும் 1.5 மில்லியன் டன்னுக்கும் அதிகமான நண்டுகள் உணவாகின்றன. நண்டுகளில் தேங்காய் நண்டு, குழுவான் நண்டு, நீலக்கால் நண்டு, குதிரை லாட நண்டு என்ற வகைகள் உண்டு. துறவி நண்டு என்று ஒரு நண்டு வகையும் உண்டு. துறவி நண்டு என்பது 10 காலி வரிசையை சேர்ந்த மெல்லுடலி ஆகும். இவற்றில் 1000 வகைகள் இருப்பது கணக்கிடப்பட்டுள்ளது. கூட்டினை சுமந்து கொண்டு இவை தனியாக வாழ்வதால் துறவி நண்டு எனும் பெயர் பெற்றதாய் கருதப்படுகிறது. இந்நண்டு வளர வளர தாங்கள் கூட்டினையும் மாற்றிக்கொள்ளும். சில வேளைகளில் பல நண்டுகள் ஒன்றாக குமிழ்ந்து ஒரு நண்டு கழட்டிய கூட்டை மற்றொரு சிறிய நண்டு எனும் முறையில் வரிசையாக மாற்றிக்கொள்ளும். இந்த கூட்டினை பெற பெரும் சண்டை நடப்பதும் உண்டு. ஒற்றுமை இல்லாத கூட்டமாக இருந்தால் சில நேரங்களில் வெற்றுச்சங்குகளின் கூடுகளுக்காக சண்டை நடந்து அதில் வெற்றி பெறும் நண்டு அந்த சங்கின் கூட்டை தன் சொந்த வீடாக ஆக்கிக்கொள்ளும். ஜிகார்சினஸ் என்பது நில நண்டு. நண்டு குடும்பமான ஜிகார்சினஸ் ஒரு பேரினமாகும். இந்த நண்டுகள் கரிபிய கடல் உட்பட அமெரிக்காவின் வெப்பமான கடலோர பகுதிகளில் காணப்படுகின்றன. கடல் தீவுகளிலிருந்து முன்னர் ஜிகார்சினஸ் துணை பேரினமான ஜான் கார்தியாவுடன் சேர்க்கப்பட்டது. இப்போது ஜான் கார்தியா தனி பேரினமாக கருதப்படுகிறது. இந்த பேரினத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பெரும்பாலும் தரைவாழ் உயிரினங்களாகும். இருப்பினும் இவை இனப்பெருக்கம் செய்ய கடலுக்கு திரும்புகின்றன. இவை வண்ணமயமானவை. சிவப்பு, ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள், வெள்ளை அல்லது கருப்பு நிறத்தில் அதிகமாக காணப்படுகின்றன. இதன் விளைவாக சில இனங்கள், குறிப்பாக ஜி குவாட்டர்சிலிசு மற்றும் ஜி லேட்டலிசு, மீன்காட்சி வர்த்தகத்தில் மிகவும் பிரபலம் அடைந்துள்ளன. புரோட்டீன், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் மற்றும் செலினியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. இது ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, எலும்புகள் மற்றும் தசைகளை வலுப்படுத்துகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நண்டில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து இதய நோய் ஆபத்தை குறைக்க உதவுகின்றன.
0: நேர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்கநகை மாளிகையில. உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
3: சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள். வழங்கியவர் இ நாகப்பன் அவர்கள்.
0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம்.

0: வாசிப்பவர் இசை அமுதா. 3 நாள் பயணமாக இன்று ஒடிசாவுக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கட்டாக்கில் உள்ள ஜகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்த பயணத்தை முன்னிட்டு புவனேஸ்வர் மற்றும் கட்டாக்கில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அலுவலகங்களின் தலைவர்களுக்கான 2 நாள் கூட்டம் இன்று லக்னோவில் தொடங்குகிறது. இதில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முப்படைகளின் எதிர்கால போர்முறை பயிற்சியின் 4வது பதிப்பு இன்று புதுடெல்லியில் தொடங்குகிறது. 4 வாரங்கள் நடைபெறும் இந்த பயிற்சி அரசமைப்புகள், கல்வித்துறை, தொழில்துறை உள்ளிட்ட குழுக்களின் பிரதிநிதிகளை ஒன்றிணைக்கிறது. அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் MBBS மற்றும் பிற இளங்கலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான முதல் சுற்று கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. நிகர்நிலை மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு August 4 முதல் August 17 வரை நடைபெறும் என்று மருத்துவ கலந்தாய்வு குழு தெரிவித்துள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் 100வது பதிப்பை நடத்தும் இந்தியாவிடம் கொடியும் செங்கோலும் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஆண்டு போட்டிகளில் 13 தங்கம், 17 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் உள்ளிட்ட 39 பதக்கங்களை வென்று இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 2ஆம் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு, இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு.
4: விருந்தோம்பி லிஸ்ட்ல வந்து நம்மளும் வரும், அதாவது மனிதரும் வரா, ஆனா ஒரு குறிப்பிட்ட சில கொசுக்களும் வருது. இப்ப வந்து கேரளாவில ஏன் அப்படி வருதுன்னா, அது வந்து காடுகள் அடர்ந்த இது. இப்ப சில சமயத்தில் அந்தமான்ல போனீங்கன்னா நீங்க பகல்லயே வந்து யானைக்காலுக்கு நீங்க ரத்தம் எடுத்து சோதிக்கலாம். ஏன்னா அந்த யானைக்கால் புழுக்கு பகல் எது இரவு எதுன்னு தெரியல. ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் மட்டும்தான் வந்து அந்த யானைக்கால் புழுக்கள்
3: 7 மணிக்கு மேல தான்,
4: 8 மணிக்கு மேல ஸ்மீர் எடுக்கக்கூடாது, எடுத்தா நெகட்டிவ் தான். ஏன்னா நிலநீர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வெளியில வர்றதுக்கு 8:30 to 12 மணிக்கு, நான் 12 மணிக்கு எடுத்தா 72 வம்ஸ் இருந்து ஒருத்தர், இன்னொருத்தருக்கு 7 மணிக்கு எடுத்த வந்து நெகட்டிவ்னு சொன்னான். நம்ம இல்லையா அங்கே சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு 11 மணி வரைக்கும் அவர் ஃப்ரெண்டு அது கோஆபரேஷன் கிடைக்காது நம்மளுக்கு. ஒரு வீட்டுல போயிட்டு நீங்க கதை தட்டினீங்கன்னா
3: உடனே யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
4: அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், இது நைட்ல தான் எடுக்கணுமா அப்படிங்கறத தெரிய வைக்கிறதுக்குள்ள அவங்க வந்து பெரிய கல்வி இல்ல. அதுவும் நம்ம கொண்டு வரணும் சார். முதல்ல பிஹேவியரல் கம்யூனிகேஷன்,
3: அவேர்னஸ் கிரியேஷன்.
4: அவேர்னஸ் கிரியேஷன், அந்த அவேர்னஸ் வந்து அவனுடைய பிஹேவியரை மாற்றக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டூல் தேவைப்படுது நமக்கு. ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அது திடீர்னு அவரால் ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் அனலைஸ் வந்து அதை வந்து உள்வாங்கி இது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம செய்யறது தவறுதான் அப்படிங்கிற ஒரு பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ற அளவுக்கு நம்மளுடைய கம்யூனிகேஷன் இருக்கணும். இப்ப கேரளாவில் கண்டூஸ் என்வாரன்மெண்ட் எப்ப பார்த்தாலும் அதுக்கு ஹியூமிடிட்டிங்க, மூணு காரணிகள் சார். ஒன்னு வந்து ஏஜென்ட், அந்த ஏஜென்ட்ங்கிறவர் தான் பாக்டீரியாவோ அல்லது வைரஸோ. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட், நான் சொன்ன மாதிரி விருந்தோம்புது, அதுக்கு வேண்டிய எல்லா சௌரியங்களும் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. அது வந்து 2 உயிர்கள், ஒண்ணு வந்து கொசுவா இருக்கலாம்,
3: பாதுகாப்பான சூழ்நிலை அந்த கிருமிக்கு அங்க கிடைக்கும்.
4: என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், ரெயின்ஃபால். இப்ப ரெயின்ஃபால் அங்க வந்து நம்மளை விட அதிகம். அதுக்கப்புறம் மலைப்பகுதி, டிஃபரெண்ட் டெரைன், சின்ன சின்ன குழிகள் இருக்கும். இப்ப சாத்தனூர் டேம்ல வந்து உங்களுக்கு மலேரியாவை கட்டுப்படுத்த ரொம்ப சவாலா இருந்தது அந்த காலத்துல. ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த மலையில வந்து சின்ன சின்ன கூல் இருக்கும், அது வந்து போய் நீங்க ஆக்சஸ் ஆளுங்களை போய் மருந்து போட்டுவான்னு சொல்ல முடியாது, பெரிய கஷ்டம். இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கேரளாவில் அதிகமாக இருக்கனால எங்கேயாவது ஒரு பாக்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் விலங்குகள், விலங்குகள்கிட்ட இருக்கிறது மனிதருக்கு வருது. இப்போ நிஃபான்னு ஒன்று வந்து பாருங்க, வவ்வால் வந்து இவன் என்ன பண்ணுவது, அணில் கடிச்ச பழம் வந்து சுவையா இருக்கும், அந்த எச்சில இருக்கு. வவ்வால் வந்து
3: கடிச்சதையும் சாப்பிடுவாங்க.
4: அதுல தான் நிஃபா வைரஸ்,
3: ஆனால் சாப்பிடக்கூடாது.
4: ஆமா, கூடாது. அது நிப்பா வைரஸ் வந்தது என்னடா, அதனுடைய எபிடமியாலஜி, நோய் பரவலுடைய விதத்தை பார்க்கும்பொழுது எங்க ஆரிஜின் பாத்தீங்கன்னா, வவ்வால் வந்து கடிச்சு போட்ட பழத்தை சாப்பிடும்பொழுது அந்த சலைவாவில் இருக்கக்கூடிய வைரஸ் வந்து உள்ள போயிட்டு நிப்பா நோயை தோற்றுவிக்கும். இது வந்து கேரளாவில் தான் ஃபர்ஸ்ட் வந்து. இப்ப ஜிகா வந்து அப்படிதான், ஜிகா வந்து ஃபர்ஸ்ட் உகாண்டாவில் 1940

0: 1947 கண்டுபிடிச்சது. ஆப்பிரிக்கா கண்டத்துல ஒரு குரங்கனுடைய ரத்தத்தை எடுத்து இன்னொரு குரங்கனுக்கு செலுத்தும் போது செத்து போச்சு. அப்ப ஏதோ ஒரு சம் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் எல்லா ரத்தமும் வந்து ஒவ்வாது அப்படிங்கிறது தெரிய வந்துதான் குரூப்பிங் ஆரம்பிச்சாங்க. அந்த குரூப்பிங்ல தான் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்ப நமக்கும் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார், நம்ம முன்னோர்கள் சொன்னது நெகட்டிவ் நெகட்டிவும் ஆண் பெண் சேரலாம். ஆர்எச் நெகட்டிவ் நெகட்டிவ் ஆர்எச் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்றது, நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்றது வந்து சில ஒவ்வாமைகளை ஏற்படுத்துது குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரீசர்ச்ல முதல் முதல்ல இந்த ஜிக்கா வைரஸ் ரீசர்ச்ல இருந்தது. 1950 பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்முடைய மனித இனத்துக்கும் வந்துருச்சு.
1: சார், கொசுக்களை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு, நம்ம உட்கார்ந்து இருக்கோம் நம்ம தலைமுடி கருப்பா இருக்கு அப்படின்னா சாயந்தர நேரத்துல ஒரு மாடியில வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா தலையில சுத்திக்கிட்டே இருக்கு சார், தலை மேல நிறைய கொசுக்கள். கருப்புனா பிடிக்குமா கொசுக்கு?
0: பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப ஈடிஸ் வகை கொசுக்கள் வந்து நீங்க ஒரு டீ கிளாஸ்ல கருப்பு பெயிண்ட் அடிச்சு உங்க வீட்டுல கொஞ்சம் தண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க காலையில பாத்தீங்கன்னா முட்டை அதுல வந்து மேல இருக்கும். அது வந்து ஓவி ட்ரப்னே பேர். இப்ப வந்து கருப்பு நிற கண்டெய்னர் தான் வந்து சிங்கப்பூர்லாம் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு வீட்லையும் வச்சுட்டு வந்துருவோம். வச்சுட்டு வந்துட்டு அங்க வந்து மேல வந்து அந்த எக் விட்டுருக்கான்னு பாப்பாங்க. அதுக்கு பிறகு 2-3 நாள் வச்சு பொறிஞ்சிடும். அதாவது லார்வா வெளியில வந்து
1: நல்ல தண்ணியா இருக்கணும்,
0: நல்ல தண்ணியா இருக்கணும். இடிஸ் வகை கொசுகளுக்கு வந்து கண்டெய்னர் தான். அது வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருந்தா கூட ஆனா சில ப்ராப்பர்ட்டிஸ் டெங்குல வந்து பாத்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேலஞ்சிங்கா இருக்கு. ஒண்ணு வந்து இப்ப வேக்சின் வரல, வேக்சின் ஒரு சில இடத்துல வந்திருக்கு, இன்னும் வந்து ஷெடியூல்ல வரல. நம்ம இப்ப குழந்தைக்கு போலியோ போடுற மாதிரி வந்து டெங்கு வேக்சின் வரல. பிரத்யோகமான மாத்திரையும் கிடையாது. இப்ப மலேரியாவுக்கு மாத்திரை இருக்கு, ஆனா வந்து டெங்குக்குன்னு பாத்தீங்கன்னா பேராசிட்டமால் தவிர நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. பெரிய செய்தி என்னன்னா அனல்ஜிஸ்டிக்கே சாப்பிடக்கூடாது. நீங்க போய் பார்மசியில போயிட்டு சில பேர் போய் எனக்கு வந்து டெங்கு வந்துச்சுன்னா கை கால் கொண்டாடு பயங்கர ஜாயிண்ட் பெயின் நிறைய இருக்கு, அதான் வந்து நிறைய சிம்டம், கண்ணை சுத்தி வலிக்குது இதெல்லாம் சொல்லுவோம். இப்ப வலிங்கும் பொழுது வந்து ஒரு நிவாரணி கொடுத்துருவாங்க, வலி நிவாரணி அனல்ஜெஸ்டி கொடுத்துருவாங்க. அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அக்ரிவிட் பண்ணிடும் அந்த மாத்திரையும் அந்த வைரஸினுடைய இதுவும் ஒவ்வொரு
1: அதிகமாயிடும்.
0: அதனால அவன் என்ன
1: சொல்றான்,
0: 4 முறை வேணாலும் பேராசிட்டமால் தான். அப்ப வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் தெரப்பி தான். என்ன ஒண்ணு, நீங்க வீட்டுல இருந்தே டெங்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நீங்க போனீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போனா கூட ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னா டீஹைட்ரேஷன் உங்களுடைய இம்யூனிட்டி ஸ்டாப் பண்ணுவோம். டெங்கு வைரஸ் உள்ள போனா டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும்,
1: நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டுட்டே இருக்கும்.
0: அதனால உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் சலைன் தான் ஓடும், வேற ஒன்றும் பிரத்யேகமான இது கிடையாது. என்எஸ் அதுக்கப்புறம் அந்த சலைன் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு பிறகு வந்து சப்போர்ட்டிவா ஃபீவர் இருந்ததுன்னா பாராசிட்டமால் கொடுப்பாங்க.
1: அதாவது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு, அதனால மூக்கு வாய் எங்கெல்லாம் வந்து எளிதில் ரத்தம் வெளியில வர முடியுமோ அங்கெல்லாம் ரத்தம்.
0: டெங்கு ஃபீவர் வந்துங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து டெங்கு ஹெமராஜிக், ஹெமராஜிக் ஃபீவர் தான் நீங்க ரத்த ஒழுக்கலாம். அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்டேஜ் ஷாக் சிண்ட்ரோம். ஷாக் சிண்ட்ரோம்ல ஒலிமிக்கு என்ன உள்ள இருக்கிற செல்லுடைய சைட்டோபிளாசம் இதாகி ஷாக்ல இறந்துடும். ஸோ அதனால வந்து இதுக்கு பேரு ஷாக் சிண்ட்ரோம்னே பேரு. குழந்தை இறப்புகள் ஏற்படுறது 3 நிலைகள் இருக்கு டெங்குல. ஒன்னு டெங்கு ஃபீவர், அதுக்கடுத்து டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர், டெங்கு ஷாக் சிண்ட்ரோம். இதுல டெங்குனுடைய ஏஜென்ட் பாத்தீங்கன்னா 4 ஏஜென்ட் இருக்காங்க. இதுக்கு புதுசாவும் நம்மளுடைய சிஸ்டம் தயார் பண்ண முடியல. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா 2வது இருக்கும் பொழுது உங்களுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சி அது ரத்த ஒழுக்காக மாறிடும். அதனால ஒரு 0 வார்னு பேர், 0 வார்னா ஏஜென்ட் 1, 2, 3, 4 இருக்கு. அதுல 1 முதல்ல இருந்ததுன்னா 1க்கு மட்டும்தான் லைஃப் லாங் இம்யூனிட்டி இருக்கும் உங்களுக்கு. பெரிய அம்மையை ஒழிச்சது காரணம் என்னன்னா உங்களுக்கு அம்மை தான், அம்மை குத்துரு தான். அம்மை குத்து வந்து உங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் பண்ணாங்க. வேக்சினேஷன் பண்ணும்போது லைஃப் லாங் மெமரி, அது வந்து உங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வரல. பட் டெங்கு 1, 2, 3, 4 ஒண்ணுக்கு மட்டும் எது முன்னாடி போதோ, எது முன்னால உங்களுக்கு மனிதனுக்கு செலுத்தப்படுகிறதோ அதுக்கு மட்டுமே
1: சக்தி உண்டாயிடுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரியே இன்னொரு கிருமி வரும்போது இதால
0: ஒண்ணு பண்ணல உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் வருது. எந்த காம்ப்ளிகேஷன், ஷாக் சிண்ட்ரோம், அப்புறம் வந்து ஹெமராஜிக் ஃபீவர் அண்ட் ஷாக் சிண்ட்ரோம் வருது. இன்னொன்னு என்னன்னா இப்ப இந்த பூச்சியலை சார்ந்த ஒரு பெரிய விஷயம், இது வந்து மக்களுக்கு தெரியணும். அந்த எய்டிஸ் கொசுக்களுடைய முட்டை வந்து ஒரு டயர்ல ஒட்டிட்டு இருக்கும் பொழுது, டயர்ல தண்ணி இருக்கும் பொழுது முட்டை போட்டுடுது. அதுக்கு பிறகு டயர் ட்ரை ஆயிடுது. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அதே பொருள் அங்கேயே இருக்கு. அடுத்த வருஷம் மழையில வந்து மறுபடியும் நனையுது அந்த டயர், நனையுது அதுக்கு உயிர் வந்துருது. அப்ப என்னன்னா ஒரு முட்டை ஓடு இருக்கு இல்லைங்க, அது நம்மளுடைய கோழி முட்டை ஓட நீங்க இப்ப ஒரு மாசம் கழிச்சு வீட்டு ஊருக்கு போயிட்டு வந்து வீணா போயிடுமே. இது உள்ள இருக்கக்கூடிய கரு அப்படி இருக்கு.
1: அப்ப

0: அந்த மெம்பரேன் அந்த அளவுக்கு அது
1: அந்த
0: வந்து ஒரு
1: அளவுக்கு
0: பாதுகாப்பான ஒரு உறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு,
1: உறைக்குள் இருக்கிற மாதிரி இருக்கு.
0: இயற்கையிலேயே அப்படி அமையுது.
1: இயற்கையிலேயே அதனுடைய மேற்பரப்பை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா மேடு பள்ளம் மேடு பள்ளமா டிசைன் பண்ணிருக்கேன். அதனால வந்து அதனுடைய ஈவன் 40 டிகிரி சென்டிகிரேட்ல கூட அந்த மோல்டு வந்து ஒண்ணுமே ஆகல. அதனால டெசிகேஷனே கிடையாதுங்கிறான். உள்ள இருக்கக்கூடிய டீஹைட்ரேட் ஆயிடுது நம்ம இருக்கிற நீர். அது மாதிரி அங்க உள்ள இருக்கிற உட்கருனுடைய எதுவுமே கெடாம பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. இப்ப இது வந்து சொல்ல டெங்கு வைரஸ் உள்ள ஒரு கொசு முட்டை போட்டுருந்துச்சுங்க, அந்த முட்டை வந்து அப்படியே வயபிளா இருக்கும் பொழுது அதுல இருந்து உங்களுக்கு டெங்கு கொசுவே விழுவும். ஒருத்தர் டெங்கு உள்ளவர் கடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இது வந்து நமக்கு வந்து போய் சேரணும். அதனால தட்டுமுட்டு சாமான்கள் எங்க வீட்டுல நினைக்கிற பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதை வந்து அடுத்த மழைக்குள்ள கம்ப்ளீட்டா வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும்.
0: அப்படிமா
1: கழுவணும்,
0: உள்ள பாதுகாப்பா இருக்கணும்,
1: ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அதனாலதான் வந்து இப்ப இந்த ஸ்க்ரப் போட்டு எல்லாத்தையும் கழுவி நீங்க இது பண்ணாதான் உங்களால இது பண்ண முடியுமோ. இந்த மூன்று பின்னடைவுகள் நமக்கு சேலஞ்சு சார். ஒன்னு வேக்சின் கிடையாது, பிரத்யோக மாத்திரை மருந்து இல்ல, இந்த கொசுக்களுடைய முட்டைகள் வந்து எங்கெங்க எல்லாம் விட்டு வச்சிருந்திருக்கோ அது வந்து அடுத்த மழைக்காலங்கள்ல மறுபடியும் உயிர் பெற்று டெங்கு உள்ளவரை கடிக்காமலேயே வந்து டெங்கு கொசுக்களாக வைரஸ் வைத்திருக்கக்கூடிய கொசுக்களாக வெளியில வருது.
0: சார் இப்ப இந்த டெங்கு கொசு இருக்குல்ல சார், அது ஒரு கூச்ச சுபாவம் உடையது. கொஞ்சம் பகல்ல தான் வந்து கடிக்கும். நீங்க காலையில ஒரு 10 மணில இருந்து ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணி இதுக்குள்ளாரதான் கிடைக்கும். இந்த திரை சீலையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போய் மறைஞ்சிக்கும் இப்படி எல்லாம் சொல்றாங்க சார். அப்படி எல்லாம் ஒரு கேரக்டர்
1: வந்து நம்ம பூச்சியல்ல வந்து மருத்துவம் சார்ந்த உண்மைகள்ல நம்ம பேசும்போது இதுல வந்து ஃபர்ஸ்ட் பைட்டிங் டைம் பார்க்கணும். இப்ப வந்து 3500 மேற்பட்ட இனக்கொசுக்கள் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிகா ரீஜன்ல கூட எங்கேயாவது தண்ணீர் கீழே இருந்துச்சுன்னா அதுலயும் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால இது வந்து ஆம்னி பொட்டன்ட்னா உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடியது.
0: அந்த பிரான்ஸ்ல இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள் சில இதுல எல்லாம் கொசு இல்லாத,
1: அதாவது கொசுக்களுடைய மேனேஜ்மெண்ட், அதாவது நியூசன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அது வந்து டிரைனேஜ் சிஸ்டம்
0: ரொம்ப அருமையா இருக்கும். மழை பெஞ்சா கூட அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்துல மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இருக்காதுங்க.
1: அதாவது மேலாண்மை தான் அந்த சயின்ஸ் பேசும்போது பைட்டிங் டைம் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு கொசுக்கள் இனங்களுக்கும் மாறுபடுது. ஏன்னா அதுக்கு வந்து உணவு கிடைக்கணுங்கிறதுனால ஒரே சமயத்துல வந்து விலங்குகளையோ அல்லது மனிதர்களை கடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து உணவு கிடைக்காது.
0: அவங்களுக்குள்ள போட்டி
1: போட்டி வந்துடும்.
0: பிரிச்சுக்குது.
1: அதுக்கு பேர் இதே பேர் பயாலஜிக்கல் கிளாக். அதை பத்தி நிறைய நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நம்மளுடைய மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில பெரிய ரிசர்ச் பண்ணாங்க.
0: உயிரி கடிகாரம்.
1: உயிரி கடிகாரம். இப்ப 10 மணிக்கு நீங்க சாப்பிட்டு பழக்கம் பண்ணீங்கன்னா 10 மணிக்கு உங்களுக்கு
0: பசிக்கும்.
1: அப்ப வந்து அது ஒரு பயாலஜி கிளாக். அதே மாதிரி விலங்குகள் இடத்துல ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு கிளாக் பிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப வந்து கொசுக்கள் வந்து இப்ப ஈடி சொகை கொசுக்கள் காலையில 6 to 11 இது வந்து இது வரைக்கும் அது ஒரு டைம். அதே மாதிரி ஈவினிங் வந்து பிஃபோர் சன்செட் 4 to 6 இந்த சமயத்துலதான் நம்மளுடைய கட்டுப்பாட்டு நிகழ்வுகளும் முதிர்ந்த கொசுக்களை வந்து அழிப்பதற்கு இந்த டைம் தான் நீங்க ப்ரிஃபர் பண்ணணும். இப்ப புகை மருந்து அடிக்கிறது அது வந்து நீங்க வந்து டெங்கு கொசுக்கு வந்து நீங்க நைட்ல அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அவர்ல 6 to 11 அதே மாதிரி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 4 to 6
0: நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, வணக்கம் சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 2ஆம் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவும் அறிவியல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2.24 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 136,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான மத்திய அமைப்பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில்

0: அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷயத் ஷரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் 2 மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிர மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள், இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த விஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. நேர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும்

0: குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ.
1: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கல்வி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தாய்ப்பால் அளிப்பதால் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைக்கு மற்றும் தாய்க்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்ப்போம். முதலில் தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன? தாய்ப்பால்ல பாத்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்தும், அதாவது சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து, புரத சத்து, கனிமச்சத்து, விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவுல வந்து தாய்ப்பால்ல இருக்கு. சோ குழந்தைக்கு தேவையான கரெக்டான சத்து வந்து நேச்சுராவே வந்து தாய்ப்பால்ல வந்து இருக்கு. குழந்தைக்கு வந்து தேவையான எல்லா சத்துமே வந்து கரெக்டான அளவுல வந்து தாய்ப்பால் கொடுப்பதனால வந்து கிடைக்கும். இதுவே பிறப்பால், அதாவது மாட்டுப்பாலோ, குழந்தைக்கு ஏற்ற கரெக்டான சத்து கரெக்டான அளவுல வந்து இருக்காது. சோ அதுதான் வந்து தாய்ப்பால் கொடுப்பதோட முதல் நன்மை. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால்ல வந்து நேச்சுரலாவே வந்து ஆன்டிபாடிஸ் மற்றும் வெள்ளை அணுக்கள் வந்து அதிகமாக இருக்கும். சோ இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றுல இருந்து குழந்தையை வந்து பாதுகாக்கும். மூச்சு குழாய் மற்றும் நுரையீரல் சளி, இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியா அந்த பிரச்சனைகள் மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடலில் ஏற்படும் இன்ஃபெக்ஷன்ஸ், டயேரியா, வயிற்றுப்போக்கு, இந்த பிரச்சனைகள் வந்து குழந்தைகளை வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளை வந்து தாய்ப்பால் வந்து பாதுகாக்குது. இது இல்லாம தாய்ப்பால் வந்து ஈஸியா வந்து ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு. சோ குழந்தைங்களுக்கு வந்து அஜீரண பிரச்சனைகள் இல்லாம தாய்ப்பால் பாதுகாக்கும். குடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தாய்ப்பால் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதுல ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு
2: இன்றைய நிகழ்ச்சி
3: தொற்றுல இருந்து குழந்தையை வந்து பாதுகாக்கும். மூச்சு குழாய் மற்றும் நுரையீரல் சளி, இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியா அந்த பிரச்சனைகள் மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடலில் ஏற்படும் இன்ஃபெக்ஷன்ஸ், டயேரியா, வயிற்றுப்போக்கு, இந்த பிரச்சனைகள் வந்து குழந்தைகளை வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளை வந்து தாய்ப்பால் வந்து பாதுகாக்குது. இது இல்லாம தாய்ப்பால் வந்து ஈஸியா வந்து ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு. சோ குழந்தைங்களுக்கு வந்து அஜீரண பிரச்சனைகள் இல்லாம தாய்ப்பால் பாதுகாக்கும். குடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தாய்ப்பால் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதுல ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பிற பால்கள் குடிக்கிற குழந்தைங்களை விட புத்தி கூர்மை, IQ வந்து அதிகமாக இருப்பதை ஆய்வுகள்லாம் வந்து உறுதிப்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள், அதாவது ஆஸ்துமா, அலர்ஜி, இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது மற்ற பால்கள் குடிக்கும் குழந்தைகளை கம்பேர் பண்ணும் போது. தாய்ப்பால் வந்து ஈஸியா கிடைக்கும், பிளஸ் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு மற்றும் சுத்தமான உணவு. மாட்டுப்பால்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கொதிக்க வைக்கணும் எதுவுமே இல்ல. சோ ஈஸியான கிடைக்க நல்ல சுத்தமான, நல்ல ஈஸியா ஜீரணமாக கூடிய ஒரு பால். இன்னைக்கு வந்து ஒபேசிட்டி வந்து ஒரு சொசைட்டில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு குழந்தைகள் மத்தியில. சோ இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளையும் வந்து தாய்ப்பால் கொடுப்பது வந்து குறைக்கிறது. இந்த உடல் பருமனால வரக்கூடிய ரத்த குதிப்பு, சர்க்கரை மற்றும் இதய பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளும் வந்து தாய்ப்பால் கொடுப்பதனால கணிசமான அளவுல வந்து குறைப்பதை ஆராய்ச்சிகள்லாம் வந்து உறுதிப்படுத்தி இருக்கு. சோ குழந்தைகளுக்கு மிக ஊட்டச்சத்தான உணவு, எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு, குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய நோய்களையும் தடுக்கக்கூடிய ஒரு உணவு, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஜீரணமாக கூடிய ஒரு உணவு, குழந்தைங்களுடைய புத்தி கூர்மையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவு, இதுதான் வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிளஸ் சிறப்பானது. இப்ப நம்ம தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கு ஏற்படும் நன்மைகள் வந்து பத்தி பார்ப்போம். குழந்தை பிறந்தவுடன் தாய்க்கு வந்து ரத்த போக்கு ஏற்படும். தாய்ப்பால் கொடுப்பதனால் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அந்த கர்ப்பப்பையை வந்து சுருங்க செய்து அந்த ரத்த போக்கு போவது வந்து அளவை வந்து குறைக்கிறது. எக்ஸஸ் பிளட் லாஸ் இல்லாததுனால தாய்க்கு வரக்கூடிய ரத்த சோகை அந்த அளவையும் வந்து தாய்ப்பால் கொடுப்பது வந்து காப்பாத்துது. தாய்ப்பால் ரொம்ப நாள் கொடுப்பதனால் தாய்க்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் அண்ட் ஒவேரியன் கேன்சர் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வரதுக்கான சான்ஸையும் குறைக்கிறது. மதருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்பொழுது எடை ஏறி இருப்பாங்க. சோ அந்த எடையுமே வந்து தாய்ப்பால் கொடுப்பதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன்னா தாய்ப்பால் கொடுப்பதே வந்து ஒரு கேலரி பர்னர் தான். சோ நம்ம ஒரு ஒரு நாளைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும் போது ஒரு 500-550 கேலரிஸ் வரைக்கும் அந்த அம்மா வந்து உட்கார்ந்த இடத்திலேயே வந்து எரிப்பதனால சோ எடையுமே வந்து அம்மாவுக்கு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிரசவத்திற்கு அது அப்புறமேட்டா வந்து ஜெனரலா வரக்கூடிய மன அழுத்தம், சோ அந்த மன அழுத்தத்தையும் வந்து தாய்ப்பால் கொடுப்பதனால கொஞ்சம் குறையும். இது இல்லாம குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங், பாச பிணைப்பு இதெல்லாம் வந்து அதிகரிக்கும். தாய்ப்பால் பாத்தீங்கன்னா அம்மாக்கு வந்து பொருளாதார செலவு இல்லாம எப்பொழுதுமே கிடைக்கும் உணவு. சோ வந்து
0: நேர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ.
1: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடர்

0: ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தாய்ப்பால் அளிப்பதால் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் காமன்வெல்த் போட்டி 2026 அன்றாட நிலவரம். டெல்லி அஞ்சல்
3: மேகா. சுக்ரியா மனிஷ், கியூ நா ஷுருவாத் கரே கல் கேலே கே முகாபலோ சே. ஜூடோ மே தீன் பாரதிய கிலாடியோ இஷ்ரூப், அவதார் ஔர் யஷ் நே மெடல் கி தாவேதாரி பேஷ் கி. பஹலே பாத் கர்தே ஹே விமென்ஸ் 78 கேஜி கேட்டகரி கி. தோ இஷ்ரூப் நாரங் நே கனடா கி கோரலி காட் பவுட் கோ கடி சுனௌதி தி. லேகின் உன்கா சஃபர் போடியம் சே பஸ் ஏக் கதம் பஹலே தம் கயா ஔர் வோ பிரான்ஸ் மெடல் சே சூக் கயி. இஷ்ரூப் நே இஸ்ஸே பஹலே ரெபெஷாஜ் ரவுண்ட் மே கேமரூன் கி ஜார்ஜிகா கே கிலாப் ஷான்தார் பிரதர்ஷன் கர்தே ஹுயே மெடல் கி ரேஸ் மே வாப்ஸி கி தி. அப்னே கேம்பெயின் கி ஷுருவாத் மே இஷ்ரூப் நே ரவுண்ட் ஆஃப் 16 மே ஸ்காட்லேண்ட் கி நிகோல் வுட் கே கிலாப் கோல்டன் ஸ்கோர் மே யூ கோ ஹாசில் கர்கே ஏக் ரோமாஞ்சக் ஜீத் தர்ஜ் கி தி. ஹாலாங்கி குவார்ட்டர் ஃபைனல்ஸ் மே இங்கிலேண்ட் கி எம்மா ரீட் கே கிலாப் இப்போன் சே ஹார்னே கே பாத் உன்கா கோல்ட் மெடல் கா சப்னா டூட் கயா தா. வஹி மென்ஸ் கேட்டகரி மே தோனோ பாரதிய கிலாடியோ கோ ரவுண்ட் ஆஃப் 16 கே கடின் முகாபலோ மே ஹார் கா சாம்னா கர்னா படா. 100 கிலோகிராம் பார் வர்க் மே அனுபவி அவதார் சிங் சைப்ரஸ் கே மைக்கேல் எரிஸ்டோஸ் கோ கோல்டன் ஸ்கோர் தக் லே கே அந்த மே இப்போன் கா ஷிகார் ஹோ கே. ஜப்கி 100+ கிலோகிராம் ஹெவி வெயிட்ஸ் மே யஷ் காங்கஸ் கோ வேல்ஸ் கே ஜோஷுவா வைட் ஹவுஸ் கே விருத் 1-0 கி கரீபி ஹார் ஜெயில்னி படி.
4: So Mega, it's time now to move on to the cycling velodrome. It's named after one of the legends, Sir Chris Hoy, and that is where India cycling contingent was competing. Harshveer Singh Sekhon finished 19th in men's individual pursuit, but it was the sole para cyclist, Lisha Das. Despite of being without the regular aerodynamic skin suit, without a female support person available to assist her, she managed to win the hearts of those in the velodrome. She finished 6th and last in the women's 4000 meter pursuit qualification, clocking 6 minutes and 58 seconds, averaging 34.45 kilometers an hour. But she surely won the hearts of everyone at that velodrome, because she fought polio for a long time and she completed her ambition of representing the nation and taking the tricolor to a different level.
3: अब बात करते हैं भारत के गेम्स में ओवरऑल परफॉर्मेंस की.
4: व्हाई डोंट वी स्टार्ट विद द स्पोर्ट दैट गॉट अस द मैक्सिमम गोल, 7 ऑफ देम, एंड ऑफ कोर्स स्पीकिंग अबाउट बॉक्सिंग विद 14 बॉक्सर्स एंड इक्वल नंबर ऑफ रिप्रेजेंटेशंस इन मेन एंड वुमेन कैटेगरीज, इंडिया डिलीवर्ड अ हिस्टोरिकल शो एट द कॉमनवेल्थ बॉक्सिंग अरेना एट स्कॉटिश इवेंट्स कैंपस सेंटर एट ग्लासगो, स्कॉटलैंड. द बॉक्सर्स डिड द कंट्री प्राउड बाय विनिंग 7 गोल्स आउट ऑफ 13 वन बाय द इंडियन कंटिंजेंट ओवरऑल, विद 3 सिल्वर मेडल्स added by the other boxers. It was a contribution of more than 25% of medals for the Indian contingent, with 10 out of 39 won by Indian boxers. On Saturday, the 1st of August, India had lined up 10 boxers in finals of different categories. Preeti Pawar, who was the first female athlete to be appointed directly to Naib Subedar in the Indian Army, introduced to boxing by her uncle at the age of 14. She was a champion already, and she's a former Asian Games bronze medalist. She started the gold rush with a strategy-filled bout victory over Canada's Scarlett Savannah Delgado in women's 54-kilogram category. Immediately after that, Jasmine Lamboria defeated Commonwealth Games champion Mikhaila Walsh of Northern Ireland in the 57-kilogram category for the second gold from boxers. The Manipuri sensation in boxing continued in the form of Jadumani Singh, who snatched attention from many during his stint in Commonwealth Games Glasgow. Though he lost to the 21-year-old Aussie Jai Dixon, he assured that Manipur's legacy of producing quality boxers continued. On the same day, Sakshi Chaudhary commanded the proceedings in the ring against her opponent Ruby White of England, winning the gold in 51-kilogram category with ease. Priya Ghangas then gave the fourth gold from boxing after getting past Canada's Mary Bathol Almadehi in a tough final in 60-kilogram category. It was then the turn of Arundhati Chaudhary, who stood firm against world's bronze medalist Chantal Reid, outboxing her to win gold in 70-kilogram final. With 4 golds and a silver, the Indian women boxers were on a spree. Hence, the expectations rose as former Olympic bronze medalist and somebody who's won the medals in world championships.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 7:46. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த மார்னிங் டைம்ல சூடான ஒரு கப் டீல டீ தூள் கூட கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டா இன்னும் எவ்வளவு சூப்பரா வருமோ அதே மாதிரி செம்ம பிரிஸ்கா போயிட்டு இருக்க இந்த மார்னிங் டைம்ல உங்களை இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக்க நான் ஒரு க்வெஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, சமீபத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட உளவு பார்த்தல் கண்காணிப்பு மற்றும் ஒற்றறிதல் பணிகளுக்காக இந்திய பாதுகாப்பு படைகளில் பயன்படுத்தப்படும் முதன்மையான மேம்பட்ட ஆளில்லா விமானம் எது? அதாவது ரீசெண்டா இந்திய பாதுகாப்பு படையில இணைக்கப்பட்ட உளவு பார்க்கும் அதிநவீன ஆளில்லா விமானம் எது? இதுதான் கேள்வி. இதற்கான விடையை கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே எங்க போன் எடுத்து பேஸ்புக் பக்கம் போய் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா எங்க பேஜ் வரும். அதுல நம்ம வணக்கம் மக்களே போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்ல உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரியான விடையை சொல்ற நேர்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் சார்பா பாராட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்ல உங்க ஆன்சர் லோட் ஆகட்டும்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே. ஓகே, நர்சிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ். எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் ஏகப்பட்ட வேகன்சி போட்டிருக்காங்க. மொத்தம் 2218 இடங்கள். எங்க எவ்வளோன்னு வேகன்சின்னு தெளிவாக சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. டெல்லி ESICல 523 இடங்கள், நம்ம புதுச்சேரியில 39 இடங்கள், தியாகூர் எய்ம்ஸ்ல 223 இடங்கள், புவனேஸ்வரில் 197 இடங்கள், கல்யாணில 188 இடங்கள், ரேபரேலியில 81 இடங்கள். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? பிஎஸ்சி நர்சிங் அல்லது DGNM முடிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். கமிங் ஆகஸ்ட் 13ஆம் தேதி கணக்குப்படி உங்களுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? முதல்கட்ட தேர்வு, இரண்டாம் கட்ட தேர்வு அப்படின்னு ரெண்டு ஸ்டெப்பாக எக்ஸாம் நடக்கும். விண்ணப்ப கட்டணம் 3000 ரூபாய், SC ST பிரிவினருக்கு 2400 ரூபாய். எப்படி அப்ளை பண்ணலாம்? ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். வெப்சைட் aimsexams.ac.in. விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆகஸ்ட் 13, 2026. நர்சிங் முடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உடனே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.

0: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எஸ், இன்னைக்கு வணக்கம் மக்கள் நிகழ்ச்சியில நான் கேட்டிருந்த கேள்வி, சமீபத்தில் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண உளவு பார்த்தல், கண்காணிப்பு மற்றும் ஒற்றறிதல் பணிகளுக்காக இந்திய பாதுகாப்பு படைகளில் பயன்படுத்தப்படும் முதன்மையான மேம்பட்ட ஆளில்லா விமானம் எது? இதுதான் என் கேள்வி. இதற்கான ஆன்சர் திருஷ்டி 10 ஸ்டார் லைனர், இதான் இதோட ஆன்சர். இந்த ஆன்சரை கரெக்டா சொல்றாங்க அன்பு கெடார், பூலுவபாளையம் ஆனந்தமுருகன், தேரடி தில்லை வில்லாளன், பொன்னியம்பேடு வண்ணை கணேசன், ராமகிருஷ்ணன், கிண்மங்கொண்டான், ஹரிஹரன், சென்னை அந்தோணிராஜ், வீரதுரை அரியலூர் மற்றும் மதுரையிலிருந்து சோமசுந்தரம். கண்டுபிடிச்ச நேர்கள் அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக பாராட்டுக்கள். சூப்பர். வணக்கம் மக்களை நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுது. அடுத்து உங்களுக்காக நம்ம புதுவை காத்துட்டு இருக்கு. இங்க ஸ்டுடியோல ஆர்ஜே ஜோ இருக்காங்க, அங்க யார் இருக்காங்க, என்ன ஊர்னு அவங்களே வந்து தான் சொல்லுவாங்களாம். சோ ஸ்டே டியூன்ட்.

0: இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. 3 நாள் பயணமாக இன்று ஒடிசாவுக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கட்டாக்கில் உள்ள ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தை இன்று திறந்து வைக்கிறார். விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான் திட்டத்திற்கான போதை முக்த் யுவத்தின் தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, இளைஞர்கள் எப்போதும் போதைப் பொருட்களிலிருந்து விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடனும் மன வலிமையுடனும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க

அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிரீஸில் காட்டு தீயை கட்டுப்படுத்த உதவிய போது இரண்டு தீயணைப்பு ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்டன. இதில் ஒரு ஹெலிகாப்டரில் இருந்த இரண்டு வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த மோதலுக்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக கிரீஸ் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் இடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் 60க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வட கர்நாடகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:59 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அதுவும் இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்றதுனால எல்லாரும் சூப்பரா டேவை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு நினைச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கும், ஆபீஸ்க்கு போறவங்க ஆபீஸ்க்கும் அப்படின்ட்டு உங்களோட ஒர்க்கை சும்மா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இது என்ன ஷோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம புதுவை. ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் இங்க ஆர்ஜே ஜோ இருக்க. ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக டெய்லியும் நம்ம ஆர்ஜே புதுவையில் இருக்க ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போய் என்னென்னலாம் அங்கே இருக்கு, அந்த ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
5: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
1: நம்ம ஆர்ஜே நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஒரு சூப்பரான ஸ்பாட்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொல்லலப்பா, நான் லைவாவே சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ எங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் பேச போறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்காக சொல்ல போறாங்க அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
6: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோட ஆர்ஜே ஜனா இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக சொல்லியாங்கப்பம் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கேன். எங்க ஜனா இருக்கு சொல்லியாங்கப்பம் அப்படின்னு நிறைய நேரில் வந்து நேரம் அப்படியே வந்து ஞாபகப்படுத்தி பாத்துட்டு இருப்பீங்க. சோ நீங்க வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேணே, நானே எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு சொல்லியாங்கப்பம் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறேன். சோ நம்ம கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு என்ட்ரன்ஸ் ஆகும் போது முள்ளோடை அப்படின்னு ஒரு முள்ளோடை ஆர்ச் இருக்கும். அந்த முள்ளோடை ஆர்ச்ல இருந்து அப்படியே ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மதிகிருஷ்ணாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். மதிகிருஷ்ணாபுரத்துக்கு அப்புறம் கொரவில்லிமேடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுள்ளியாங்குப்பம் அப்படின்ற ஊர் இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வந்து வண்ணான்குளம், அதுக்கப்புறம் புதுக்குப்பம் அப்படின்னு பீச், அதோட போனீங்கன்னா கடற்கரை

0: கொடைக்கானல் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஊர் தான் இந்த சுன்னியாங்குப்பம். ஸோ இங்க இருக்க மக்கள் அவங்க டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஸோ அந்த மளிகை சாமான் மற்றபடி பொருட்கள் வாங்குறதுக்கு ஸ்கூல் காலேஜ்ல எங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது ஒரே பிளசண்டான அமைதியா இருந்துச்சு. ஸோ தெருக்கள்லயும் அதிகமா வந்து இன்னைக்கு மண்டே மாதிரியும் தெரியல, எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஸோ இப்ப இந்த ஊரை பத்தி ஒருத்தவங்க பேசுறது ரெடியா இருக்காங்க, அவங்க பேசலாம். வணக்கமா, உங்க பெயர்?
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: அம்பிகா.
0: அம்பிகா, நீங்க எத்தனை வருஷமா இந்த சுழியாங்குப்பத்துல இருக்கீங்க?
1: 50 வருஷமா இருக்கும்.
0: 50 வருஷமா இருக்கீங்க. அப்ப நீங்க பிறந்து வளர்ந்தது இதே ஊருங்களா இல்ல வேற ஊருங்களா?
1: பாண்டிச்சேரி.
0: இதுவும் பாண்டிச்சேரி தான் சுழியாங்குப்பம். ஸோ நீங்க வரும்போது மேரேஜ் ஆகி வரும்போது கல்யாணம் ஆகி வரும்போது இந்த ஊர் எப்படி இருந்தது, எவ்வளவு வீடுகள் இருந்தது?
1: அப்பெல்லாம் வீடு அதிகமா எல்லாம் கோர ஓசம், அப்பெல்லாம் எப்பதான் எல்லாம் மெத்தோடு, அப்பெல்லாம் கோர ஓசம், மேந்தோடு, அதுலாம் ஒரு ஒரு வீடு வந்து இருக்கும்.
0: சுல்லியாங்குப்பத்துல என்னென்ன நிலம் இருக்கு, இந்த இந்த ஊர்ல என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க, என்னென்ன பயிர் எல்லாம் வைப்பீங்க?
1: மல்லாட்டை போடுவோம், தலைப்பத்து மல்லி போடுவோம், மிளகா நடுவோம், கத்திரி நடுவோம், சொர்க்கா போடுவோம், கேவர் நடுவோம், எல்லாம் பயிர் பண்ணுவோம்.
0: வந்து இந்த சுல்லியாங்குப்பம் ஊர் பகுதி வந்து நிலப்பரப்பு வந்து எல்லா மண் அந்த மண் வந்து எல்லா பயிருக்கும் ஏத்த வகையான்னு சொல்றாங்க. வெங்காயம் பயிரிடுறீங்க. ஸோ மத்த ஊர்ல வெங்காயம்ன்றது வந்து பார்க்கவே முடியாது. இந்த உச்சிமேடு, ஞானமேடு இந்த மாதிரி ஏரியால தான் வந்து வெங்காயம் பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த மாசத்துல நீங்க பயிரிடுவீங்க இந்த வெங்காயம் பயிர்?
1: வந்து நாட்டா நாட்டு புரிஞ்சுடுவாங்க. அது தை மாசம் நாட்டாங்க மாட்டா, வெங்காயம் நாட்டம்னா சித்திரை மாசம் புரிவாங்க. மிளகா, கத்திரி எல்லாம் நல்லா இருக்கலாம்.
0: வெங்காயம் அதுல என்ன எப்படி எல்லாம் ப்ராசஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எந்த மந்த்ல அதை வைப்பீங்க, நடுவீங்க, அதுக்கப்புறம் எப்படி அதை அறுவடை பண்ணுவீங்க வெங்காயத்தை?
1: வெங்காயம் நாட்டா 3 மாசத்துல அறுவடை பண்ணுவோம். மல்லாட்டை பட்டா 3 மாசத்துல அறுவடை பண்ணுவோம். அது நெல்லி நாட்டாலும் 3 மாசம், 6 மாசம்
0: மாசம் பக்கத்துல கடற்கரை இல்லையா? இங்க சுழியாங்குப்பத்துல நீர் வளம் இது வந்து நீர் வந்து உப்பு நீர் தான் வாயில நல்ல நீர் எப்படி
1: நல்ல நீர் மோட்டை போட்டு அங்க அவங்க நிலத்துல அவங்க மோட்டை போட்டுவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது.
0: நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி சுழியாங்குப்பம் வந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? சோ அப்பெல்லாம் இந்த நிலப்பரப்பு அப்படி அது எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல வந்து வேற மாற்று வேலைக்கு போயிருக்காங்க?
1: இல்ல, அப்பயும் அந்த விவசாயம் தான், இப்ப அந்த விவசாயம் அந்த நெல் இல்லைன்னா அப்பயும் இப்பயும் அதே விவசாயம் தான்.
0: சுல்லியாங்குப்பத்துல எத்தனை தெருக்கள் இருக்கு, என்னென்ன தெரு பேர் இருக்குன்னு சொல்ல முடியுமா?
1: மேந்தோடு, பிள்ளாக்கோல் தெரு, மேந்தோடு, அந்தாண்ட அங்காளமகோல் தெரு, இது வடக்கு தெரு, அந்தாண்ட
0: வடக்கு தெரு தெரியலாம. இப்ப வந்து பேசிட்டு இருக்கோம். சரி, இந்த ஊர்ல சுல்லியாங்குப்பத்துல என்னென்ன கோயில்கள் எல்லாம் இருக்கு, ஃபேமஸான கோயில் எல்லாம் என்ன சொல்லுவீங்க?
1: அங்காளம கோயிலு, பிள்ளார் கோயிலு, திருப்பாலம் கோயிலு, அயனா கோயில்.
0: ஊர் சுத்தி வந்து கோயில்கள் இருக்கு. எந்தெந்த மாதங்கள்ல திருவிழாக்கள் அந்த மாதிரி எதாவது நடக்குமா?
1: அது மார்ச் மாசம் நடக்கும், இது ஆடி மாசம் நடக்கும். அது மாரியாத்தா கோவில் ஆடி மாசம் நடக்கும், ஐநா கோவில் சித்திரை மாசம் நடக்கும்.
0: வந்து திருவிழாக்கள் வந்து இந்த மாதத்திலயும் ஆடி மாதம்லயும் ரெடியா இருக்காங்க நினைக்கிறேன். எத்தனை நாட்கள் வந்து திருவிழாக்கள் நடக்கும் உங்க ஊர்ல?
1: இது ஒரே நாள் திருவிழா, அங்காளம் ஐநா கோவில் ஒரு நாள் திருவிழா, அங்காளம் கோவில் 6 நாள் நடக்கும், பிள்ளையார் கோவில் ஒரு நாள் திருவிழா.
0: இப்போ வந்து அந்த காலத்துல வந்து அந்த ஒரு 50 வருஷமா இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டீங்க, விவசாய பணி எல்லாம் செஞ்சுட்டீங்கல்ல. சோ அப்போ வந்து தினசரி கூலியா வந்து உங்களுக்கு வந்து வருமானம் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, இப்ப வேலைக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு?
1: 60 ரூபாய், 100 ரூபாய், 110 ரூபாய், இப்ப வந்து 210 ரூபாய், 250 ரூபாய் வாங்குறோம்.
0: இப்ப வந்து பகல் வேலையும் அதான் காலை வேலையும் போவாங்க, அண்டி வேலைன்னு சொல்லுவாங்க, ஈவினிங் டைம்லயும் போவாங்க. சோ அந்த மாதிரி மாறி மாறி போறாங்க வேலைக்குலாம்.
1: காலையில 7 மணி போனோம்னா 11 மணி வீட்டுக்கு வந்துருவான், 2 மணி போனோம்னாக்கா 5 மணி வீட்டுக்கு வந்துடும்.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
4: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

எலிபண்டு கேட்டல கிக்கு மேட்டர் விக்குது எல்லிசு ரோட்டில் புள்ளிவான நிக்குது.

ஓலகுடிசை நிக்குது, நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாத்தாங்காலு இருக்குது, அச்சோ மூணு போகம் ஒரு போகம்

ஓடுது.

0: பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். த ஹெட்லைன்ஸ்: பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்சஸ் 100 வீக் லாங் நஷா முக்த் யுவா ஃபார் விக்சித் பாரத் சங்கல்ப் அபியான். சேஸ் விக்சித் பாரத் ரிக்வயர்ஸ் பிசிக்கலி ஹெல்தி, மென்டலி ரோபாஸ்ட் and highly confident younger generation. Counting of votes begins for by-elections to 3 assembly constituencies in Bihar, Gujarat and Madhya Pradesh.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 4 நொடிகள் ஆயிற்றுக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி.

0: வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம RJ துல்லியாங்குப்பம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்பாட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேச போறாங்க, இந்த மாதிரியான அந்த ஊரை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத வாங்க நம்ம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக RJ ஜனா. இன்னைக்கு துல்லியாங்குப்பம் பயிலிருந்தா பேசிட்டு இருக்கேன். சோ இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 தெருக்கெல்லாம் இருக்கு. இந்த நியூஸ் முடிக்கிற கேப்ல அப்படியே என்னென்னலாம் தெருக்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு போனேன். ஆனா இந்த மார்னிங் அதுமா நிறைய பேர் பிஸியாவே இருந்தாங்க. ஆனா வீட்டுல இருந்து நிறைய பேர் வந்து வெளியில இல்லவே இல்லை. எல்லாம் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பரபரப்பா கிளம்பிட்டு இருந்தாங்க. சோ இந்த பரபரப்பு மத்தியில நம்ம இங்க ஒருத்தவங்கிட்ட பேச போறோம். அவர் பேரு என்ன, அவரு என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, துல்லியாங்குப்பம் பத்தியும் மத்த தெருக்கள் பத்தியும் என்ன சொல்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பெயர்?
4: வணக்கம். வணக்கம்.
3: உங்க பேர்? உங்க பேர் முருகேஷ். வந்து சுள்ளியாங்குப்பம் இப்ப நான் பேசிக்கிட்டே கொரவெல்லி மேடு அப்படின்றதுக்கு என்டர் ஆயிட்டேன். சோ மக்களே, இது வந்து பாத்தீங்கன்னா சுள்ளியாங்குப்பம் அந்த கொரவெல்லி மேடு எல்லாம் வந்து தெருக்கள், அப்படியே ஒரு தெரு கனெக்ட் பண்ற மாதிரிதான் இருக்கு. அந்த ஊர் சுத்தி பார்த்துட்டே வந்தேன் இல்லையா, வந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்துட்டேன். இவரு வந்து கொரவெல்லி மேடு, அந்த ஊரை சேர்ந்தவங்க. சரி, ஓகே. இப்ப சுள்ளியாங்குப்பம் கொரவெல்லி மேடு அப்படின்னும் போதெல்லாம் பெரிய வந்து தெருக்கள் வந்து அப்படியே பக்கத்து பக்கத்துலயே இருக்கிறதுனால அடுத்தடுத்த ஊருக்கு வந்து கனெக்டிவா வந்துட முடியுது இல்லையா. நீங்க இங்க இருக்கும்போது இந்த ஊர் எப்படி இருந்தது, இந்த தெருக்கள் எல்லாம் எப்படி இருந்தது?
4: அந்த காலத்துல எல்லாம் மணல், போற வீடு, யோகாவுக்கு ஓலை பெற்ற வீடுகள் எல்லாம். மக்கள் அப்பெல்லாம் பாமர மக்கள், விவசாயம் எல்லாம் பொது தொழிலே. அப்ப படிச்சவங்க எல்லாம் ரொம்ப கம்மி. ஆமா, இங்கதான் முத முதல்ல பொது படித்துறை கே.ஆர். சுப்பிரமணியம் பிள்ளை இங்கதான் இருந்தாங்க. அவங்க வந்த பிறகுதான் இந்த ஏரியாவில் டெவலப்
3: பண்றது. துல்லியாங்குப்பம் இந்த கொரவெல்லி மேடுலாம் எங்க ஸ்கூல் இருக்கு? இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க இருக்கு?
4: கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கொரவெல்லி மேடு, தியாகி, சுப்பிரமணியம் பிள்ளையாச்சியர் மேல்நிலைப்பள்ளி.
3: அப்ப இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இந்த சின்ன பசங்க எல்லாருமே இந்த மிடில் லெவல் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு +1, +2 படிக்கணும், என்ன ஊருக்கு போயிட்டு இருக்காங்க?
4: +1, +2 இங்கேயே இருக்கு. இங்கேயே இருக்கு.
3: இப்ப வந்து கொரவெல்லி மேடு, சுள்ளியாங்குப்பம் எல்லாம் ஒரு மெயின் ரோட்ல அப்படியே பக்கத்து பக்கத்துலயே இருக்கு. சரி, இப்ப பால் பண்ணை அப்படின்னா இங்க எங்க இருக்கு? சொசைட்டி எங்க இருக்கு?
4: சொசைட்டி வந்து கொரவெல்லி மேட்ல மெயின் ரோடு, மூத்திக்குப்பம் மெயின் ரோட்ல இருக்கு.
3: சரி, இப்ப நம்ம வந்து முள்ளோடையில இருந்து இப்ப சுள்ளியாங்குப்பம் வரோம் இல்லையா?
4: சுள்ளியாங்குப்பம்னா மதிகேஸ்வரம் தாண்டி கொரவெல்லி மேடு, கொரவெல்லி மேடு தாண்டி சுள்ளியாங்குப்பம்.
3: அடுத்து என்னென்ன ஊருக்கு எல்லாம் போலாம்? நம்ம இந்த பீச் ஓரமா போனா என்ன ஊருக்கு எல்லாம் போலாம்?
4: வந்து இங்க இருந்து போனா வண்ணாங்குளம், அது கீழே இறங்கி போனீங்கன்னா மூர்த்திக்குப்பம். மூர்த்திக்குப்பத்துக்கு அப்புறம் வந்து புதுக்குப்பம், மூர்த்திக்குப்பம் புதுக்கும் ஃபிஷர்மேன் ஏரியா. ஆமா, மீனவர்கள்
3: வந்து இப்ப நீங்க பீச்சுக்கு கிட்டேயே இருக்கீங்களா, இந்த மீன் எல்லாம் வாங்க போகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து டேரக்டா கடற்கரைக்கே போயிடுவீங்களா, இல்ல இங்க நம்ம ஊருக்கு வர மீன் வியாபாரி கிட்ட வாங்குவீங்களா, இல்ல கடலுக்கே போயிடுவீங்களா?
4: இங்க டெய்லி வியாபாரிங்க நிறைய பேர் வருவாங்க, இங்கதான் வாங்குவீங்க.
3: ஆமா சார். திருப்பி பரவெல்லி மேடு, சுள்ளியாங்குப்பம்னா என்னென்ன ஊருக்குல என்னென்ன திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும்?
4: இங்க அம்மன் கோயில் திருவிழா, அங்காளம் மாசி மாசம் அங்காளம்மன் கோயில் திருவிழா, புரட்டாசி மாசத்துல வந்து பெருமாள் கோயில், சித்திரையில தேர் ஓடும் பெருமாள் கோயில், அது பட்டாபிராமசாமி கோயில்.
3: திருமணங்கள் எல்லாம் நிறைய நடக்கும்.
4: ஆமாங்க, சின்ன ஏழைகள் எல்லாம் அங்கதான் பண்ணுவாங்க. இப்ப மண்டபத்துல கொடுத்து 50,000 ரூபாய் கொடுத்து இப்ப கல்யாணம் பண்ண முடியாது.
3: கோயிலே பண்ணிடுவாங்க. சரி, இப்ப வந்து போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ், கவர்மெண்ட் பஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த வழியா போனீங்கன்னா புதுக்குப்பம் எல்லாம் தாண்டி நீங்க என்னென்ன மூர்த்திக்குப்பம் போலாம், அதுக்கப்புறம் என்னென்ன ஊருக்கு எல்லாம்
4: கனெக்டிவிட்டி? அவ்வளவு. ஆமா, மூர்த்திக்குப்பம் புதுப்போ லாஸ்ட் எண்டு, அதுக்கப்புறம் இங்கிட்ட ஊர் கிடையாது. அதுக்கப்புறம் நார்த்து பக்கம் போனீங்கன்னா, வடக்கு பக்கம் போனீங்கன்னா மணப்பட்டு, பிள்ளையார்குப்பம், அந்த வழி போகலாம். ஆமா,
3: திருமாமாக்கம் வரைக்கும் நம்ம அப்படியே
4: திருமாமாக்கல் தாண்டி பண்ணித்திட்டு நரம்பை அப்படிலாம் போகலாம்.
3: அப்படியே போகலாம். இந்த ஊர்ல என்ட்ரானாலும் நம்ம எல்லா ஊருக்கும் அப்படியே கனெக்ட் பண்ணி வந்துடலாம், சுத்தி ஒரு ரவுண்ட் வந்துடலாம். சரி ஓகே, இப்ப வந்து விவசாயம் சொல்லும் போது ஏற்கனவே ஷோவோட

0: நீங்க வந்து வெங்காயம் தான் இங்க ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. சோ நிறைய பாண்டிச்சேரியில மத்த ஏரியால வந்து வெங்காயம் பயிரிட மாட்டாங்க, ஆனா இந்த ஊர்ல இந்த சுள்ளியாங்கப்பம், முச்சிமேடு, ஞானமேடு இந்த ஏரியா நம்ம பாண்டிச்சேரி ஏரியாவே பாத்தீங்கன்னா இந்த மணற்பரப்புக்கும் வந்து ஆப்டா அந்த வெங்காயம் பயிரிடுறாங்க. நீங்க பயிரிட்ட அனுபவங்கள் இல்ல அந்த நிலத்தெல்லாம் போய் பார்வையிட்ட அனுபவங்களா இருக்குங்களா உங்களுக்கு?
1: நாங்களாம் நிலத்துல வேலை செஞ்சிருக்கிறோம். வெங்காயம் தான் பெஸ்ட், தமிழ்நாட்டுல பெஸ்ட் வெங்காயம் எங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஞானமேடு தான், சின்ன வெங்காயம்னு சொல்றது. விலை விலைலாம் அதிகமா இருந்தாலும் தரமா இருக்கும். அதோடைய நிலைமை என்னன்னு கேட்டா அப்ப ஞானமேட்டுல வந்து உப்பு தண்ணி கடல் தண்ணி உள்ள வந்து அப்புறம் திரும்பும், அதுல விளையிற வெங்காயம் அவ்வளவு ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கும்.
0: அந்த மாதிரியான ஏரியா சரி ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சரவல்லி மேடு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் உச்சி சுள்ளியாங்கப்பம் ஆனாலும் பக்கத்துல வந்து மதிகிருஷ்ணாபுரம் ஆனாலும் இது ஒரு மெயின் ரோடு இல்லையா? மெயின் ரோட்ல இருந்து அந்தந்த தெருக்கள் வருது. சோ இப்ப நீங்க வந்து வெளியூர் போகணும், இல்ல காய்கறி வாங்கணும், இல்ல வெளியூர் வேற ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கணும்னா என்ன ஊரை நீங்க சூஸ் பண்ணுங்க? பக்கத்துல வந்து கடலூரும் இருக்கு உங்களுக்கு, நீங்க என்ன ஊர்? பாகூர்.
1: இல்ல பாகூர் கடலூர் மஞ்சு காய்கறி வாங்கறதுக்கு இப்பெல்லாம் முதல்லாம் அங்க சார்ந்து தான் போகணும், தமிழ்நாட்டை சார்ந்து. இப்ப அப்படி கிடையாது, எல்லா பொருளும் தெருக்கு நாலு மளிகை கடை வந்துச்சு, சந்தை வார சந்தை வியாழக்கிழமை போகுது.
0: வந்து மதிகிருஷ்ணாபுரம் அந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி வந்து அந்த நடக்கும் இல்லையா?
1: ஆமா.
0: அது என்ன ஊர்ல இருந்து எல்லாம் வந்து அந்த சந்தை வந்து நடத்துறாங்க?
1: அவங்க திருச்சி, கொல்லஞ்சாவடி, இது மாதிரி திண்டிவனம் அப்படி எல்லாம் வருவாங்க.
0: தமிழக பகுதி மத்த ஊர்கள்ல இருந்து வந்து வியாபாரம் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளால பொருட்கள் ஈஸியா வாங்கிக்க முடியுது, வாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அங்கேயே வாங்கிக்க முடியுது.
1: அதே மாதிரி தரமா விவசாயம் வந்து அப்ப இருந்தது, இப்ப தரம் இல்லாத விவசாயம் ஹைப்ரோட் எல்லாமே, அதாவது மருந்து போட்டு சீக்கிரமா வேலையை வைக்கிறது, அதனால உடம்புக்கும் மக்களுக்கு கெடுதல்.
0: இயற்கையா விவசாயம் பண்ணி நம்ம வந்து ஊர்லயே நமக்கு வந்து நம்ம வியாபாரத்தை வந்து பெருக்கிக்கலாம்.
1: விவசாயம் பெருக்கலாம். இப்ப வந்து விவசாய நிலங்கள்லாம் இடங்கள்லாம் பிளாட் போட்டுட்டு பசங்களுக்கு பிளாட் போட்டு வீடு கட்டிக்கிட்டாங்க, அதனால விவசாயம் நிறைஞ்சு போச்சு.
0: மக்களே இன்னும் சுள்ளியாங்கப்பம் பத்தியும் இந்த கொரவல்லி மேடு அப்படின்ற ஊரை பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேயர்களே, ஃபைனலி நம்ம புதுவை நிகழ்ச்சியோட க்ளோசிங்க்கு வந்துட்டோம். நிறைவா நம்ம ஆர்ஜே என்ன சொல்றாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: நேர்களே, இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக சொல்லியாங்க போட்டுதான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. சோ இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயிலாவே பேசியிருந்தாங்க. சோ இந்த ஊர்ல என்னென்னலாம் விளையுது, இந்த ஊர்ல வேலை எல்லாம் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்மகிட்ட சுவாரஸ்யமா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க என்னென்ன திருவிழாக்கள் நடக்குது, என்னென்ன கோயில்கள் இருக்கு, என்னென்ன தெருக்கள் இருக்குன்ற விஷயத்தையும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ அதே மாதிரி ஸ்கூல்ஸ் எங்க பக்கத்துல நியர்பைல என்ன ஸ்கூல் இருக்கு, அதே மாதிரி காலேஜ் எங்க இருக்கு, சோ பொருட்கள் வாங்கணும்னா என்ன ஊருக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. சோ இது வந்து கடலூர் பக்கத்துலயே இருக்கிறதுனால அவங்களோட அன்றாட தேவைக்காக கடலூர்ல இருக்க மஞ்சக்குப்பம் அந்த ஊருக்கு போயிட்டு அவங்களோட மார்க்கெட்ல போயிட்டு அவங்களோட பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஊர் பாத்தீங்கன்னா பீச் போற வழின்றதுனால சோ மத்த ஊருக்கு எல்லாம் பீச் போனீங்கன்னா இப்ப வந்து கடலூர் சில்வர் பீச் ஆகட்டும், ராக் பீச் ஆகட்டும் அப்படின்னா போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த புதுக்குப்பம் பீச், அதே மாதிரி உச்சிமேடு பீச், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா வந்து ஆட்கூட்டம் வந்து கம்மியா இருக்கும். சோ வந்து ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வீக்கெண்டு இந்த மாதிரியான டைமுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னா ரொம்பவே பிளசண்டா போயிட்டு நம்ம பீச்சை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான சூப்பரான ஏரியா. அது மட்டும் இல்லாம இந்த சில்லியாங்கத்துல காத்து ரொம்பவே சூப்பரா அடிச்சிட்டு இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா பக்கத்துல பீச் இருக்கிறதுனால அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம நேற்று மழை எல்லாம் பேஞ்சு இன்னைக்கு கிளைமேட் வந்து சில்லியாங்கத்துல ரொம்பவே அழகா இருக்கு. அந்த காலை வெயில் எல்லாம் தெரியாம நானும் இந்த ஊரை வந்து ஒரு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். என்னென்ன தெருக்கெல்லாம் இருக்கு, அந்த தெருக்கெல்லாம் நடந்தே போயிட்டு பாத்துட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராவே இருக்கு. சோ மக்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்களா இல்லையானே தெரியல, அந்த அளவுக்கு வந்து பிஸியா இருக்காங்க. மண்டே மாதிரியே தெரியல, அவ்வளவு ஒரு அமைதியா, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா போயிட்டு இருக்கு இந்த ஊரு. சோ நீங்களும் இந்த ஊர் பக்கம் வரணும், இல்ல புதுக்குப்பம் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முள்ளோடை ஆர்ச்ல இருந்து நேரா ரைட் சைட்ல உள்ள எடுத்தீங்கன்னா மதிகிருஷ்ணாபுரம், அடுத்து கொரவல்லிமேடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுள்ளியாங்குப்பம், அதுக்கப்புறம் வண்ணான்குளம், அதுக்கப்புறம் புதுக்குப்பம் பீச் வந்து அடைஞ்சிடலாம். சோ அதுக்கப்புறம் நீங்க மூர்த்தி கப்பம் அப்படின்றது நிறைய ஊருக்கும் கிருமாம்பாக்க வரைக்கும் கூட நம்ம இந்த இந்த ஊர் உள்ள என்டர் ஆகி அப்படியே கனெக்ட் பண்ணி போயிட்டே இருந்துக்கலாம். சோ அவ்வளவு ஒரு சூப்பரான ஊர் இந்த சுழியாங்குப்பம். மீண்டும் ஒரு நம்ம புது நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் ஆர்ஜே ஜனா. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று மங்கள் மனதோடு.

0: நேரம் 8:54 57 நொடிகள் ஆயிற்று.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ண சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊரில் எல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கைத்துப்பாக்கி எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தையை தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே

0: காப்பாற்றி இருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு, பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கே இருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருகக்காட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டுது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுவத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் இப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. இன்று மக்களவையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 33 37 உயர்த்துவது தொடர்பான திருத்த மசோதா குறித்து மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் விவாதிக்கவும், மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வங்கியாளர்களின் கணக்கு புத்தக சான்றுகள் மசோதாவை அறிமுகப்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் எதிர்கால போர்முறை பயிற்சியின் 4வது பதிப்பு இன்று புதுடெல்லியில் தொடங்குகிறது. 4 வாரங்கள் நடைபெறும் இந்த பயிற்சி அரசமைப்புகள், கல்வித்துறை, தொழில்துறை உள்ளிட்ட குழுக்களின் பிரதிநிதிகளை ஒன்றிணைக்கிறது. கோவா மாநிலத்தின் GST வருவாய் கடந்த ஆண்டை விட 7% அதிகரித்துள்ளது. மத்திய அரசிடமிருந்து வரி பகிர்வின் பங்காக பெற்ற 398 கோடி ரூபாயை மாநிலம் முழுவதும் உள்ள முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்த பயன்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நேற்று நடைபெற்ற அமைதி பேரணியின் போது காவல் நிலையத்தின் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 14 உயிரிழந்துள்ளனர், 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் தனிநபரும் பொறுப்பேற்கவில்லை. கேரளத்தில் மாநிலம் முழுவதும் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளிலிருந்து மக்களை

வெளியேற்றுவதற்காக மீட்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. நாளை முதல் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள தியாகராஜ் மைதானத்தில் 22வது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவு தவிர அனைத்து தங்கப்பதக்கங்களையும் இந்தியா வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 9:03. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்க சாய்ஸ் எது? கிறிஸ்பி பீட்ஸ், ஹார்ட் மெல்டிங் மெலோடி, ஆட வைக்கிற பாட்டு, இப்படி என்ன வேணும்னு சொன்னுங்க, நாம அதை லைவ்ல பறக்க விடலாம். ஸோ உங்க போன் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச படம் அப்புறம் பாட்டு இதை டைப் பண்ணி 7598510505 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, நம்ம நேர் விருப்பம் நிகழ்ச்சியில முதலாவதா பாட்டு கேட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து சூர்யா மற்றும் சரவணா, இவங்களோட விருப்ப பாடல் தெய்வ திருமகள் படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டை கேட்டிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், வளவனூர் பரத் பாண்டியன், வில்லிவாக்கம் குபேந்திரன், திட்டக்குடி செல்வராசு. என்ன படம் தெரியுமா? சிங்கம் படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 9:15. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ல வந்திருக்க ஒரு நேர் யாருன்னா பொம்மி நாயக்கன் பட்டி செல்வம். இவங்களோட விருப்ப பாடல் நினைத்தாலே இணைக்கும் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திரு
2: நம்ம வாட்ஸ்அப் விண்டோல அடுத்த சாய்ஸ் வந்திருக்கு. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு கேட்டிருக்காங்க. கோவை மாவட்டம் சிவசுப்பிரமணியன் இவங்களோட விருப்ப பாடல் தென்காசி பட்டினம் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு

0: கொள்ளுங்கள்.
1: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாட்டோட வராங்க. நாகப்பட்டினம்ல இருந்து பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, சஷ்டிகா இவங்களோட விருப்ப பாடல் நீங்கள் கேட்டவை பாடல இருந்தே ஆன் தி வே.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சாய்ஸ் நேயர் திருச்சிலேந்து சாமிநாதன் மற்றும் சித்ரா இவங்களோட விருப்ப பாடல் வசூல் ராஜா MBBS படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததோ பாட்டு கேட்டிருக்காங்க. விழுப்புரம்ல இருந்து தாரிகா ஸ்ரீ, இவங்களோட விருப்ப பாடல் திருடா திருடா படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: நேரம் 9:45. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததோ பாட்டு கேட்டிருக்காங்க. ஓட்டிலிருந்து சுரேஷ், இவங்களோட விருப்ப பாடல் கோவில் படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கேன்.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்டிருக்காங்க. மாதாவரம்ல இருந்து சரஸ்வதி பத்மநாபன் இவங்களோட விருப்ப பாடல் கில்லி படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுல. ஆமாம், அதனால தான் அந்த கம்பி நேரத்தில் நிறைய பேருக்கு சாங் போட முடியல. அது யார் யார்னா, நேதாஜி நகர், பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி, பன்ருட்டி, ஐயனார், மீரா, அஸ்மிதா, அஸ்மித்ரன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, தூத்துக்குடி சிவபால சுப்பிரமணியம் மற்றும் சீதாலட்சுமி, தெற்கிருப்பு மணிகண்டன், கடலூர் ஜெயராஜ், ஜெயந்தி, தேனி மாவட்டம் செந்தில்குமரன், காரைக்கால் எஸ் விஜயராகவன், வீரமணி தேவிகாபுரம், ராமகிருஷ்ணன், கிழமங்கொண்டான், லூயிஸ் செல்வராஜ், வடவெள்ளி, கண்டாச்சிமங்கலம் சரவணன், அமுதா, கார்த்திகா, ஜோதிகா, இவங்க எல்லாருக்குமே பாட்டு போட முடியல அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம்
1: என் நெஞ்செல்லாம் துடிக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஆனா நான் என்ன செய்ய முடியும்?
0: ஒரு மணி நேரம் தானே இருக்கு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு 6:20 மனம் விரும்புதிய ஷோ இருக்கு, அதுல நீங்க கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். டாடா பை பை.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரேசில் அதிபர் திரு லூலாடா சில்வா அக்டோபர் மாதம் நடக்கவிருக்கும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை முறைப்படி தொடங்கியுள்ளார். 80 வயதான அவர் 4வது முறை அதிபர் பதவிக்காக போட்டியிடுகிறார். லூலாவின் உரையில் பிரேசிலின் அரிய மண் தாதுக்கள் மற்றும் பிற முக்கிய கனிமங்களை வெளிநாட்டு கட்டுப்பாட்டிலிருந்து பாதுகாப்பதாக உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அலுவலகங்களின் தலைவர்களுக்கான 2 நாள் கூட்டம் இன்று லக்னோவில் தொடங்குகிறது. இதில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் MBBS மற்றும் பிற இளங்கலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான முதல் சுற்று கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. நிகர்நிலை மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 4 முதல் ஆகஸ்ட் 17 வரை நடைபெறும் என்று மருத்துவ கலந்தாய்வு குழு தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாணயத்தின் 40 ஆண்டுகால வீழ்ச்சியை தடுப்பதற்காக அமெரிக்க கருவூலத்துறையுடன் ஒருங்கிணைந்து ஜப்பான் நாணயமான யென் வாங்கப்பட்டதாக அந்நாட்டு நிதியமைச்சர் கூறியுள்ளார். நட்பின் அடையாளமாகவும் உலக பொருளாதாரத்தை ஆதரிப்பதற்காகவும் இந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பானிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் நாளான இன்று ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு காவேரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். டெல்லியில் உள்ள தியாகராஜ் மைதானத்தில் 22வது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்

போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவு தவிர அனைத்து தங்கப்பதக்கங்களையும் இந்தியா வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03 12 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு சூப்பரான காலை வணக்கம். எல்லாரும் காலைல 10 ஆன உடனே ரெடி ஆயிருப்பாங்க. என்னடா நம்ம ஆர்ஜேஸ் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்க போறாங்க அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கையில போனை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கரெக்டானே? ஓகே, உங்களுக்கான ஒரு சூப்பரான க்வெஸ்சன் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க வந்து மூளையை கசைக்கு பிரிஞ்சு பதில் சொல்லுவீங்க. ஸோ எல்லாருமே இதுக்கான கேள்விக்கான பதிலா தேடிக்கிட்டே இருங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் முதல் அணு ஆராய்ச்சி உலையின் பெயர் என்ன? ஸோ கேள்வியை மறுபடியும் சொல்றேன், மறக்காம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் முதல் அணு ஆராய்ச்சி உலையின் பெயர் என்ன? ஸோ இதுக்காக கரெக்டாக பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760 2275230. வெளியூர் நேரம் இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன் குறியீட்டையும் சேர்த்து டால் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு வந்துருங்க. ஸோ நீங்க மறக்காம இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டு உடனே கால் பண்ணுங்க.

0: கெட்ஸ்அட்கோ நிகழ்ச்சியில நான் சூப்பரா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் அணு ஆராய்ச்சி உலையின் பெயர் என்ன அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க. என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
1: ஆயபாத்தில இருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சார் சொல்லுங்க சார், கேள்விக்கான பதில்.
1: நன்றி.
0: பாத்தீங்களா, நம்ம நேயர்கள் எல்லாம் எவ்வளவு சூப்பரா பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் முதல் அணு ஆராய்ச்சி உலையின் பெயர் என்ன அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தா, இதுக்கான பதில கரெக்டான பதில நம்ம பலராமன் சார் சொல்லியிருந்தாங்க. என்ன கரெக்டான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்சரா அப்படின்றதான் கரெக்டான பதில். சோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில சும்மா அட்டகாசமான அடுத்த ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த அப்சரா அணு ஆராய்ச்சி உலை எங்கு அமைந்துள்ளது? சோ கேள்வியா மறுபடியும் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்சரா அணு ஆராய்ச்சி உலை எங்கு அமைந்துள்ளது? ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

அண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: கச்சத்கோ நகர்ஷில நான் ஒரு அட்டகாசமான கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, அப்சரா அணு ஆராய்ச்சி உலை எங்க அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. யாரு, எங்க இருந்து கால் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க கேட்டுலாம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம் சார். யார், எங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், புதுவையில இருந்து ஆசிரியர் பேசிட்டு இருக்கேன்.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். அதாவது இது மூலம் எங்களுக்கு தெரிந்ததையும் தெரியாதையும் கத்துக்கிறோம். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, பாபா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அது வந்து பாம்பேல இருக்கு, அங்கதான் முதல் அணு உலை ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு போது, முதல் அணு உலை ஆரம்பிக்கப்பட்டது அங்கதான்றது நான் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு வந்து அப்சரான்றது இவ்வளவு நாள் தெரியாது. அது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தெரிஞ்சது தெரியாதையும் புரிந்து கொள்வதற்கு எஸ் செட் கோ, அது கேட்டோம்னா தெளிவு பெறலாம்.
0: சூப்பர் சார்,
1: நன்றி.
0: நீங்களும் தெரிக்க விடலாம். சோ என்ன கேள்வி அப்படின்னா, இந்திய அணுசக்தி ஆணையம் எப்பொழுது நிறுவப்பட்டது? சோ கேள்வியா மறுபடியும் சொல்ற, மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அணுசக்தி ஆணையம் எப்பொழுது நிறுவப்பட்டுள்ளது? ஸோ இதுக்காக பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற மோன் குறியீட்டையும் நீங்க சேர்த்து டயல் பண்ணிருங்க. ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு வந்துருங்க.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: கெச்சர்கோ நிகழ்ச்சியில நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அணுசக்தி ஆணையம் எப்பொழுது நிறுவப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான சுருமா அட்டகாசமான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத வாங்க கேட்டுலாம். ஹலோ,
1: அறிவிப்பாளர்களுக்கும் புதுவை பண்பில் இளைஞர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார். யார் இங்க இருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சிவா சண்முகசுந்தரம்.
0: சூப்பர் சார், எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கேன். நீங்களா நிலையத்தில் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நலமா இருக்கும் சார். சார் சொல்லுங்க சார், கேள்விக்கான பதில்.
1: இதற்கான 1948.
0: சூப்பர் சார், சூப்பரா சொன்னீங்க சார்.
1: ஓகே, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி. பாத்தீங்களா, நம்ம நேயர்கள் எல்லாம் எவ்வளவு அட்டகாசமான பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய அணுசக்தி துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? சோ கேள்விய மறுபடியும் சொல்றேன், இந்திய அணுசக்தி துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? சோ இதுக்கு கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டால் பண்ணுங்க.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: கெட்டட்கோ நிகழ்ச்சியில நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்திய அணுசக்தி துறையின் தலைமையகம் எங்க உள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். சோ இதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்காக வந்திருக்காங்க ஒருத்தவங்க. யாரு, எங்க இருந்து கால் பண்ணிருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
3: காலை வணக்கம் மேம்.
2: காலை வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம். நான் வேலூர் மாவட்டம் பட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். சார் கேள்விக்கான பதில் சார்,
3: எப்படி இருக்கு மேம் பாண்டிச்சேரியில கிளைமேட் எல்லாம்? மழையா?
2: நல்லா இருக்கு சார. நேத்து மழை பெஞ்சது சார், இப்ப ஓரளவுக்கு வெயில் இருக்கு சார்.
3: வேலூர்லாம் பயங்கரமா வெயில் மேம்.
2: ஓகே சார், ஓகே சார். சார் கேள்விக்கான பதில் சார்,
3: மேம் நீங்க ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தீங்கல்ல, இந்திய அணுசக்தி அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகம் எங்க இருக்குன்னு. அதுக்கான சரியான விடை வந்து மும்பை. அதுலதான் மேம் இந்திய அணுசக்தியினுடைய துறையினுடைய தலைமையகம் இருக்கு, மும்பை.
2: ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க சார்.
3: தேங்க்யூ சோ மச் மேம்.
2: ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
3: நன்றி.
2: பாத்தீங்களா, நம்ம நேயர்கள் எல்லாரும் எவ்வளவு சூப்பரான பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் கால் பண்ணி பதில் சொல்லணுமா? சோ அப்ப இந்த கேள்விக்கான பதில நீங்க ஃபாஸ்டா தேடுங்க. சோ என்ன கேள்வின்னு யோசிக்கிறீங்களா? இதோ நான் சொல்றேன், என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது? சோ கேள்விய மறுபடியும் சொல்ற, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது? சோ கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டால் பண்ணுங்க.

0: கெட்சன்கோ நிகழ்ச்சியில நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்னு வாங்க கேட்டுலாம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யாரு இங்க இருந்து?
1: வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மகாராஷ்டிராவோட தாராபூர் அணுமின் நிலையம் முதல்ல இருக்கணும் மேடம்.
0: ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க சார். கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: நன்றி மேடம், நன்றி.
0: ஓகே, கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தாராபூர் அணுமின் நிலையம் எப்பொழுது செயல்பட தொடங்கியது? சோ கேள்வியை மறுபடியும் சொல்றேன், தாராபூர் அணுமின் நிலையம் எப்பொழுது செயல்பட தொடங்கியது? சோ இதுக்கான பதில நீங்க கால் பண்ணுங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு வந்துடலாம்.

0: கெட்டன் போ நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, தாராபூர் அணுமின் நிலையம் எப்பொழுது செயல்பட தொடங்கியது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. என்ன பதில் சொல்றாங்க, யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சார், கேள்விக்கான பதில் சார்,
1: அக்டோபர் 28
0: அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அணுமின் நிலையம் எது? சோ இது நிறைய பேருக்கு இதுக்கான கரெக்டான பதில்கள் தெரியும். சோ நீங்க உடனே கால் பண்ணுங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: ஃபைனலி நம்ம கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட க்ளோசிங்க்கு வந்துட்டோம். ஸோ கடைசியான என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான கேள்வி தான். தமிழ்நாட்டில் உள்ள அணுமின் நிலையம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தா, இதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்காக ஒருத்தவங்க கால் பண்ணியிருக்காங்க. யார் எங்க இருந்துன்னு கேட்டுலாம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
1: மேடம், தூத்துக்குடி ஆலந்தலையிலிருந்து சிண்டோ பேசுறேன் மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும் சார். சார் சொல்லுங்க சார் உங்களுக்கு பதில்.
1: மேடம், கூடங்குளம் அணுமின் நிலையம்.
0: ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க சார்.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேடம்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: ஓகே மேடம்.
0: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில எல்லா கேள்விக்குமே நம்ம நேயர்கள் எல்லாருமே சும்மா பட்டாசா பதில்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கால் பண்ணி பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு இருங்க.

0: கொன்ன கொன்ன மாரியாக்கா, கொழகாட்டு மாரியாக்கா.
1: என்ன சொன்ன
0: என்ன சொன்ன எழுத்து பேசுவாரிகளா?

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் இசையமுதா. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு 39 பதக்கங்களை வென்ற இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் திறமையான விளையாட்டு வீரர்கள் போட்டிகள் முழுவதும் அபாரமான திறமை, உறுதி மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் உள்ள 117 சட்டமன்ற தொகுதிகளிலும் வீடு வீடாக சென்று நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவங்களின் 100% டிஜிட்டல் மயமாக்கல் நிறைவடைந்தது. இந்த சட்டமன்ற தொகுதிகளின் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அனைத்து தேர்தல் நிர்வாகத்தின் முயற்சிகளை தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா பாராட்டியுள்ளார். இந்த மாதம் 6 மற்றும் 7 தேதிகளில் மும்பையில் பிரிக்ஸ் வேஸ் பஜாரை தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்வில் பிரிக்ஸ் மற்றும் கூட்டு நாடுகளைச் சேர்ந்த 500 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். பாகிஸ்தானில் நேற்று நடைபெற்ற அமைதி பேரணியின் போது காவல் நிலையத்தின் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 14 உயிரிழந்துள்ளனர், 10 காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் தனிநபரும் பொறுப்பேற்கவில்லை. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வட கர்நாடகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 11:03.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் இரண்டாம் பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: சங்கர்
3: சொல்லு மனு,
2: இப்படி ஆப்பா இப்படி உட்காருப்பா. டிஃபன் என்ன சொல்லலாம்?
3: டிஃபனு எனக்கு இட்லி.
2: எனக்கு பூரி தான்ப்பா பிடிக்கும். பூரி எனக்கு ஆர்டர் பண்ணிடு.
3: சரி,
2: உனக்கு இட்லி சொல்லு.
3: ஆமா,
2: அப்படியே வந்து உட்காருப்பா.
3: வணக்கார், எனக்கு 4 இட்லி, 2 வடை, என் ஃப்ரெண்டுக்கு 1 செட்டு பூரி. பூரி கேக்கு கொடுத்துருப்பான்.
2: சங்கர், நம்ம இந்த நோயிலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ், இந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு விஷயங்கள், அதில் முக்கியமாக ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு,
3: ஆமாம்,
2: ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட், இது சம்பந்தமாக நிறைய செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா?
3: ஆமாம் மணி.
2: இது போக இன்னும் 2 திட்டங்களும் இங்கே அறிவித்து செயல்படுத்துகிறாங்கப்பா.
3: அப்படியா, அது என்ன திட்டம்?
2: ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை.
3: ஓஹோ,
2: அதுவும் கொடுக்க போகிறாங்க. அடுத்து ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை.
3: ஓ, வை வந்தனா அட்டையா?
2: ஆமாப்பா, இந்த 2 அட்டையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.
3: ஓஹோ,
2: எனக்கு ஓரளவு இது பத்தின விஷயம் தெரியும்.
3: சரி,
2: பூரி வந்துடுப்பா.
3: ஆமா மணி, உனக்கு பூரி வந்துருச்சு.
2: உனக்கு தான் இன்னும் இட்லி வரல. சரி, நான் சாப்பிட்டுக்கிட்டே உனக்கு சொல்றேன் என்ன கேட்கணும் என்கிட்ட.
3: மணி, நீ சொன்ன மாதிரியே இந்த ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு சொல்லிட்ட, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை, அதை பத்தி சொல்லுப்பா எனக்கு.
2: அப்பா, இந்திய அரசால வழங்கப்படும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம்ப்பா இது.
3: ஓஹோ,
2: இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரையிலான மருத்துவ சிகிச்சை இலவசமா வழங்கப்படுதுப்பா.
3: 5 லட்சம் இலவசமா?
2: ஆமாப்பா, காப்பீட்டு தொகைன்னு பார்த்தோம்னா 5 லட்சம் வரை கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை.
3: ஓஹோ, பரவாயில்ல.
2: இதுல எது அதெல்லாம் அடங்கும் தெரியுமா?
3: விளக்கமா சொல்லு எனக்கு.
2: பரிசோதனை செய்யறோம் இல்லையா?
3: ஆமா.
2: நம்ம உடம்பு சரியில்லைன்னா டெஸ்ட் எல்லாம் பண்றோமே.
3: ஆமா.
2: அதுக்குள்ள காசு. அப்புறம் அறுவை சிகிச்சை. டாக்டர் வந்து சில நேரத்துல ஆபரேஷன் பண்ணி தான் சரி பண்ணுங்கறாங்கல்ல.
3: ஆமா.
2: அந்த அறுவை சிகிச்சை,
3: இந்த சிடி ஸ்கேன் எல்லாம் நிறைய காசு காறாங்க.
2: ஆமாப்பா, எதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் இதுல பார்த்தோம்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்வாங்க. மருந்து எல்லாம் வாங்கிக்கிறோம்ல.
3: ஆமா.
2: அது உட்பட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணம் இல்ல மருத்துவ சிகிச்சை பெறலாம்ப்பா.
3: நல்ல வசதி பாத. ஏன் மணியா, இந்த 5 லட்சம் அட்டைய பயன்படுத்துறவங்க யாரு யாரா இருக்கலாம், என்னென்ன பயன்கள், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல.
2: ஒண்ணு இல்லப்பா, சமூகத்துல அப்புறம் பொருளாதார ரீதியா பின்தங்கிய ஏழை மக்கள், அப்புறம் 70 வயசுக்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் பயனளிக்குதுப்பா. இவங்க எல்லாரும் இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய எண்ணிக்கை, வயது, அப்புறம் பாலினம், இதுக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடும் இல்லப்பா. ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தா 5 பேரும் கூட இந்த திட்டத்துல பயன்பெறலாம். வயதை பத்தியும் ஒண்ணு இல்ல, ஆண் பெண் யாரா இருந்தாலும் எவ்வித கட்டுப்பாடும் கிடையாதுப்பா.
3: இடையில காசெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா?
2: இடையில காசெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா.
3: ஏன் மணியா, இந்த சலுகைகளை பயன்படுத்தணும்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம பயன்பெறலாம்?
2: தேசிய அளவுல அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த திட்டத்தின் மூலம் பணமில்லா சிகிச்சை நாம பெற்றுக்கொள்ளலாம்பா.
3: பரவாயில்லையே, நல்ல வசதி பாத.
2: ஆமாப்பா, இதுல சேரணும் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்கு.
3: என்னது?
2: ஆவணங்கள் சிலது நம்மகிட்ட வேணும்.
3: என்னென்ன வேணும்?
2: ஆதார் அட்டை கட்டாயம் வேணும்.
3: இருக்குது.
2: அப்புறம் ரேஷன் கார்டு,
3: அது இருக்குது.
2: அப்புறம் வருமான சான்று மற்றும் குடியிருப்பு சான்று.

0: தாசிதட்ட போட்டு அதையும் எடுத்துடலாம்.
1: ஆமாப்பா, அந்த சர்டிபிகேட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை.
0: ஏன் மணியா, இதுக்கெல்லாம் எந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் அட்டை பெறதுக்கு நம்ம என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும், அந்த இடம்லாம் எங்க இருக்குது?
1: நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொது சேவை மையம் அல்லது இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வ ஆயுஷ்மான் அட்டை வலைத்தளம். இது மூலம் நாம தகுதியானவரா அப்படிங்கறத சரிபார்த்து, நாம எந்த மாவட்ட சேர்ந்தவர் அப்படிங்கறத அதுல நம்ம சொன்னோம்னா, அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை பக்கத்துல எங்க இருக்கு அப்படிங்கிற பட்டியல் வந்துரும்பா.
0: ஏமா, நம்ம வீட்டு பக்கத்துல ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே பதிஞ்சிக்கலாமா?
1: வா, ஜிப்மர்ல இந்த வேலையை தானே செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது நோயிலிருந்து விடுதலை அப்படிங்கிற ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ் கேம்பெயின், இது மாசம் முழுக்க நடக்குதுப்பா. அதாவது ஜூலை 16ஆம் தேதி 2026 தொடங்கி ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி வரை நடைபெறுதுப்பா.
0: அதுக்கு மேல நடக்காதோ?
1: அது வரைக்கும் தான்ப்பா. இதுல தகுதியான பயனாளிகளுக்கு நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அபாட்டை, அப்புறம் இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை, அப்புறம் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை, இதெல்லாம் இலவசமா பதிவு செஞ்சு குடுக்கறாங்கப்பா.
0: பரவாயில்லப்பா.
1: இன்னும் வேற என்ன பாத்தீங்கன்னா,
0: ஏமணியா, இந்த பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய அட்டை பத்தி நல்ல விளக்கமா சொன்ன, இதனால மக்களுக்கு கிடைக்கூடிய நன்மைகள் பத்தியும் சொல்லலாம்.
1: ஆயுஷ்மான் அட்டை மூலம் ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சைன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா.
0: ஆமா,
1: பணமில்லா சிகிச்சை, இது வந்து நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில நாம செஞ்சுக்கலாங்கிறதையும் சொன்னேன் இல்லையா. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய செலவு, அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவு, சில நேரத்தில் ஐசியூல எல்லாம் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும், அப்புறம் அறுவை சிகிச்சை கட்டணங்கள், இது எல்லாமே இந்த அட்டையில வந்து அடங்கும்பா.
0: ஏமா, நீ சொல்றதெல்லாம் அதிக பணம் காப்பாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம்.
1: ஆமாப்பா, நம்ம இது இல்லாம போனோம்னா நிறைய செலவாயிடும். அதனால இந்த அட்டையை வாங்கிட்டு போனோம்னா செலவு கம்மி. அப்புறம் 70 வயது அதுக்கு மேல இருக்காங்க இல்லையா, இந்த அனைத்து முதியவர்களுக்கும் வருமான வரம்பு இன்றி, ஏன்னா அதுக்கு கீழே இருந்ததுன்னா வருமான சான்றிதழ் ஏற்கனவே வாங்கணும்னு சொன்னாங்க.
0: ஆமா, இன்கம் சர்டிபிகேட் வாங்கணும்.
1: அது 70 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு கிடையாது. வருமான வரம்பு இன்றி 5 லட்சம் வரை இலவச காப்பீடு இந்த அட்டை கொடுக்கறாங்க.
0: நல்ல சலுகைங்க.
1: ஆமா, இப்ப குடும்பத்துல வந்து நிறைய பேர் இருந்தா எல்லாரும் கூட வந்து அதுக்கு பயன்படலாம்னு நான் சொன்னேன் இல்லையா. ஏற்கனவே நோயாளியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த காப்பீடு பொருந்தும்பா. சங்கர், உனக்கு இட்லி வந்துருச்சுப்பா.
0: ஆமா மணியா,
1: சாப்பிட்டுட்டே
0: இரு.
1: அப்புறம் வேற என்ன கேள்வி கேட்கணும்னாலும் கேளு, அப்படி சாப்பிட்டுட்டே
0: கேளு. சரி. ஏன் மணியா, இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இந்த திட்டம் எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க?
1: மத்திய அமைச்சரவை 2024 செப்டம்பர் 11 அன்றைக்கு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் ஒரு பெரிய விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளித்ததுப்பா. இந்த முடிவின் கீழ் 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து மூத்த குடிமக்களும் அவர்களின் வருமானத்தை பொருட்படுத்தாமல் சுகாதார காப்பீட்டை பெறுவாங்க அப்படின்னு அறிவிச்சாங்கப்பா. இந்த விரிவாக்கத்தின் மூலம் 6 கோடி மூத்த குடிமக்கள் உட்பட 4.5 கோடி குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் வரையிலான இலவச சுகாதார காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த ஒப்புதலின்படி இந்த வயது பிரிவில் உள்ள ஒவ்வொரு மூத்த குடிமகனும் அவர்களின் சமூக பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்தோடைய பலன்களை பெற முடியும்பா.
0: ஏமணியா, இந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு யாராருக்கெல்லாம் இருக்க?
1: மத்திய அரசு சுகாதார திட்டம் CGHS, அப்புறம் முன்னாள் ராணுவத்தினர் பங்களிப்பு சுகாதார திட்டம், இது வந்து ECHS அப்படின்னு போட்டிருக்காங்க.
0: சரி.
1: அப்புறம் ஆயுஷ்மான் மத்திய ஆயுத காவல் படை, இது போன்ற பிற பொது சுகாதார காப்பீடு திட்டங்களின் மூலம் ஏற்கனவே பயனடைந்து வரும் மூத்த குடிமக்கள் தங்களின் தற்போதைய திட்டத்தை தொடரலாம் அல்லது இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த திட்டத்தையும் அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். தனியார் காப்பீட்டுடன் தகுதி

0: அப்படின்னு பார்த்தோம்னா, தனியார் சுகாதார காப்பீடு திட்டங்கள் அல்லது ஊழியர்களின் மாநில காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு பெற்றுள்ள மூத்த குடிமக்களும் இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் மூலம் பயனடைய தகுதி உடையவங்க. அதாவது வேறு திட்டங்கள்ல பயனடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு வச்சீங்க, அவங்க சரி அது வேண்டாம் நம்ம இந்த திட்டத்துல போய் சேர்ந்துக்கலாம்னா தாராளமா வந்து சேர்ந்துக்கலாம்.
1: சில பேர் மாநில அளவுல,
0: மாநில அரசின் கீழ் இருக்கக்கூடிய காப்பீடு திட்டத்துல கூட இருப்பாங்க, தனியார்ல கூட காப்பீட்டு வசதியோட அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் கூட இங்க வரலாம்பா.
1: ஓஹோ, ஏன் மணிய, ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் 2024 விரிவாக்கம் செய்யப்பட்டதா சொன்ன, எப்பதான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது?
0: நல்ல கேள்விப்பா மணி, நல்லா புரிஞ்சுக. ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் இது 2018 செப்டம்பர் 23 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சி நகர்ல தொடங்கப்பட்டதுப்பா.
1: ஓஹோ,
0: தொடங்கும் போது என்ன நோக்கம் தெரியுமா? பொருளாதார ரீதியா பின்தங்கிய மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு 2ம் மற்றும் 3ம் நிலை மருத்துவமனைகளில் ஏற்படும் செலவுகளை குறைத்து தரமான மருத்துவ வசதியை உறுதி செய்வதே இதனுடைய முதன்மையான நோக்கமா வச்சிருந்தாங்க.
1: சூப்பர்வா,
0: திட்டத்தின் சிறப்பு அம்சம் அப்படின்னு நம்ம அப்ப பார்த்தோம்னா, இந்த ஆயுஷ்மான் அட்டை பல சிறப்பான மற்றும் பயனுள்ள நன்மைகளை வச்சிருக்குப்பா. முழுமையான பணமில்லா சிகிச்சை, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், பயனாளிகள் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையிலும் பணம் செலுத்தாம இலவசமா சிகிச்சை பெறலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குடும்ப உறுப்பினர்களுக்கு வரம்பில்லை, குடும்பத்தின் வயது, அளவு, பாலினம் குறித்த கட்டுப்பாடே கிடையாதுப்பா. ரைட்டா, மருத்துவமனையில சேர்வதற்கு முந்தைய 3 மற்றும் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன பின்னால 15 மருத்துவ செலவுகளும் இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடா வச்சிருக்காங்கப்பா.
1: ஏன் மணியா, நான் புதுச்சேரி, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களும் இதுல எலிஜிபிளா?
0: பா, இந்த கார்டு இருந்தா இந்தியா முழுக்க எங்க போனாலும் பயன்படுத்திக்கலாம். இது இல்லாம எந்த ஒரு நீண்டகால நோய்களும், ஏன்னா சில பேருக்கு சில நோய்கள் வந்து ரொம்ப காலம் இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு முதல் நாளிலிருந்தே காப்பீடு செய்யறாங்கப்பா, அவங்க முழுசா இதுல பலன் அடையலாம்.
1: ஏமா, இந்த திட்டத்துல என்னென்ன சிகிச்சை எல்லாம் அனுமதிக்கப்படுது
0: சங்கர்? இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1900 மருத்துவ சிகிச்சைகள், அப்புறம் மெடிக்கல் பேக்கேஜ், அதாவது தொகுப்புகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனப்பா.
1: 1900 மருத்துவ சிகிச்சைலா?
0: ஆமாப்பா, தீவிர சிகிச்சை ICU சொல்றேன் இல்லையா, அப்புறம் அவசர சிகிச்சை, அப்புறம் அறுவை சிகிச்சை, அப்புறம் அதுக்கான பரிசோதனை.
1: ஓ, ரொம்ப முக்கியம்.
0: பிரசவம் தொடர்பான மருத்துவ சேவைகள் அது கூட இந்த திட்டத்துல இருக்குப்பா.
1: பரவாயில்ல, ரொம்ப முக்கியம்.
0: அப்புறம் புற்றுநோய், கேன்சர்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இந்த கீமோ தெரபி, அப்புறம் கதிர்வீச்சு சிகிச்சை, இதெல்லாம் இந்த திட்டத்துல வருதுப்பா.
1: இது பெரிய பெரிய நோயெல்லாம் தீர்க்கறதா இருக்குது.
0: ஆமாப்பா, இருதய அறுவை சிகிச்சை, அப்புறம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. சில பேருக்கு வந்து கிட்னின்னு சொல்ற அந்த சிறுநீரகம் வீணாயிடும், அப்ப வேற ஒருத்தங்கள்ட்ட இருந்து சிறுநீரகத்தை வாங்கி அதை பொருத்துவாங்க இல்லையா, அதுக்கு கூட இந்த திட்டத்துல வழிவகை இருக்குப்பா. ரைட்டா,
1: இந்த திட்டத்துக்கு 5 அட்டைக்கு விண்ணப்பிக்கிற முறைய பத்தி சொன்ன, இருந்தாலும் இன்னும் விளக்கமான செய்தி என்ன இருக்குதா இருந்தா சொல்லலாம்.
0: இப்போ முக்கியமா அதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விண்ணப்பிக்கிறதுக்கு 2 வழி வகை இருக்குப்பா. 1, ஆன்லைன்ல போய் விண்ணப்பிக்கிறது.
1: எப்படி?
0: அதாவது நேரடியா ஆன்லைன்ல போயிட்டு, இப்ப நம்ம கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு அப்படியே நம்ம பண்றோம் இல்லையா, அது ஒண்ணு. இன்னொன்னு ஆஃப்லைன். ஆன்லைன் முறைய பத்தி முதல்ல சொல்றேன். பயனாளிகள் அதிகாரப்பூர்வ நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி இணையதளத்துக்கு போய் நம்ம ஆதார் எண்ணை பயன்படுத்தி பதிவு செஞ்சு நம்ம தகுதியான ஆளா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கலாம்.
1: அதுவும் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போனோம்.
0: ஆமாப்பா, அதான் நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அந்த இணையதளத்துக்கு போய். இன்னொன்னு ஆஃப்லைன் முறை.
1: அது எப்படி?
0: பொதுமக்கள் தங்களது ஆதார் அட்டை அல்லது ரேஷன் அட்டை அல்லது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு போய் பொது சேவை மையம் அல்லது அரசு மருத்துவமனைக்கு நேர்ல போய், அதாவது ஜிப்மர் கூட நேர்ல வராங்க இல்லையா,

0: ஆமா.
1: வந்து பதிவு செஞ்சுக்கலாம்ப்பா,
0: ஓஹோ,
1: அவங்களே பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க.
0: உடனே அட்டை கொடுத்துருவாங்க.
1: பதிவு முடிந்தவுடன் உடனடியாக அட்டை அச்சிட்டு வழங்கப்படும்.
0: ஓஹோ, பிரிண்ட போட்டு கையில் கொடுத்துருவாங்க.
1: ஆமாப்பா, அந்த அட்டையை வச்சுக்க வேண்டியதான் நம்ம. சரி சங்கர், நாம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம ஜிப்மர் உள்ள போய் அந்த கருத்தரங்கம் நடக்குது இல்ல,
0: ஆமா.
1: அங்க போய் என்னென்னலாம் பேசுறாங்க, பயனாளிகள் யார் யார் அங்க வந்திருக்காங்க,
0: ஓஹோ,
1: அதெல்லாம் பார்த்து பயனடைஞ்சவங்கள்ட்ட சில கருத்துக்களை கேட்டோம்னா அது நமக்கும் பயனுள்ளதா இருக்கும் இல்லையா?
0: ஆமா, என் மொபைல்லையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
1: சரிப்பா, அப்ப கிளம்பலாம்.
0: சரி மணியா, இந்த திட்டத்தை பத்தி நீ சொன்ன, நானும் காது கொடுத்து கேட்ட, சாட்ட கையை கழுவல, அப்படியே காஞ்சியா போச்சுப்பா கையை.
1: எப்பா கையை கழுவிட்டுவாப்பா, நான் ஏற்கனவே எல்லாம் கை கழுவிட்டு வந்து ரெடியா இருக்கிறேன்.
0: சரி சரி சரி,
1: கிளம்பலாமா?
0: புறப்படலாம்.
1: வண்டி எடுப்பா, போலாம்.
0: மணி, அதோ நிறைய மக்கள் இருக்காங்க, அதான் கருத்தரங்க கூடமா?
1: ஆமாப்பா, ஏற்கனவே கருத்தரங்க கூட தான் நம்ம வந்திருக்கோமே.
0: ஆமா,
1: அதே இடம் தான்.
0: ஓ, அதே தான் இல்ல.
1: ஆமா,
0: சுத்தி சுத்தி வந்ததால எனக்கு இடமே சரியா தெரியலப்பா.
1: சரி சரி, இப்ப நம்ம கருத்தரங்கம் நடக்கிற இடத்துக்கு போவோம். நீ அங்க போய், அங்க பயனாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட உனக்கு உள்ள சந்தேகத்தெல்லாம் கேளுப்பா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
0: சரி சரி மணி, முதல்ல ஏதோ பதிஞ்சு நிற்கிறாங்க, அந்த மேடத்தை போய் கேப்பமா. வணக்கம் மேடம், நாங்க இந்த பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய அட்டை, இத பத்தின நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் மேடம். அது சம்பந்தமா எப்படி பதியுறது, யாரெல்லாம் எலிஜிபிள், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம்.
2: என் பேர் இளமதி, நான் இன்சூரன்ஸ் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நாங்க எந்த இதுக்கெல்லாம் கார்டு ஜென்ரேட் பண்றோம்னா, பிஎம்ஜி பிரதான மந்திரி ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு, அதுவும் அப்புறம் வயவந்தனா. வயவந்தனா மீன்ஸ் சீனியர் சிட்டிசன் அபவ் 70 இயர்ஸ், இவங்களுக்கு நாங்க கார்டு ஜென்ரேட் பண்ணி தரோம். பிஎம்ஜே கார்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க எடுத்துட்டு வரணும்னாக்கா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், இது மூணுமே நாங்கள் எடுத்துட்டு வரணும். அதை வச்சு நாங்கள் செக் பண்ணி சொல்லுவோம். இப்போ சப்போஸ் பாண்டிச்சேரி பேஷண்ட் வராங்கனாக்கா, பாண்டிச்சேரியில் ரெண்டு விதமான ரேஷன் கார்டு இருக்கு, ரெட் ரேஷன் கார்டு, எல்லோ ரேஷன் கார்டு. எல்லோ ரேஷன் கார்டுக்கு வராது, ரெட் ரேஷன் கார்டுக்கு பிஎம்ஜே கார்டு நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். அதில் அவங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் நம்பர், ரெண்டுத்தையுமே போட்டு செக் பண்ணி, 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லோ ரெட் ரெண்டுமே வரும் பாண்டிச்சேரி. தமிழ்நாடு எல்லா ரேஷன் கார்டுக்கும் செக் பண்ணி யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குதோ அவங்களுக்குலாம் நாங்க கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். அபவ் 70 இயர்ஸ் வரவங்களுக்கு மட்டும் எந்த ப்ரெஸ்ட்ரிக்ஷன் கிரைடீரியாவும் கிடையாது, அவங்களுக்கு ஜென்ரலா செக் பண்ணி நாங்க கார்டு எடுத்து கொடுத்துடுவோம். ரெட் கார்டு உள்ளவங்களுக்கும் வயசு வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் செக் பண்ணி கொடுத்துடுவோம். பாண்டிச்சேரியில ரெண்டு விதமான ரேஷன் கார்டு இருக்கு சார், அதுல ரெட் ரேஷன் கார்டுக்கு எல்லாருக்கும் வரும், சில பேருக்கு வராமலும் இருக்கலாம். அது வந்து நம்ம கவர்மெண்ட்ல யாருக்கெல்லாம் என்ரோல் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கார்டு வரும், அந்த கார்டு நாங்க ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வராது சார், பிலோ பாவர்ட்டி பீப்புள் மட்டும்தான் இந்த கார்டு ஜென்ரேட் பண்ணதுக்கு வரும். சிறுபான்மையர் மக்களுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த கார்டு மெயினா போட்டு தருது. அதனால கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு எல்லாம் இந்த கார்டு எலிஜிபிள் வராது சார். இது கவர்மெண்ட் பிரைவேட் ரெண்டு பேருமே எந்த ஹாஸ்பிட்டல்லாம் எம்பேனல் பண்ணி இருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம மக்கள் போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் இலவசமா, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் தான் சார். இது ஒரு மாசம் இந்த கேம்பெயின் நடக்குது, எப்போனாலும் வந்து காலையில 9 to 4:30 வரையிலும் நடக்கும், மக்கள் வந்து எப்போ வேணாலும் ஜென்ரேட் பண்ணி கார்டு வாங்கிட்டு போகலாம் சார். ரெட் ரேஷன் கார்டில் உள்ளவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்தாக்கா அவங்களுக்கு எல்லாருக்குமே கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ஏன் நேரில் வர சொல்கிறோன்னாக்கா அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும், இன்னொன்று ஆதார் லிங்க்டு மொபைல் கேட்குறோம் இல்லையா, அது ஓடிபி வரும், அதனால நாங்கள் அவங்களை எல்லாருமே வர சொல்லி நாங்கள் ஃபோட்டோ எடுத்து தரோம். இதுவே 70 வயசு உள்ளவங்களுக்கும் நம்ம இங்கேருந்தே பண்ணலாம், ஓடிபி யாராவது கரெக்டாக சொன்னாங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவங்களால நம்ம வர்றது கஷ்டமாக இருக்கும், 70 வயசுன்னா வயசானவங்க இல்லையா, நம்ம இங்கேயும் பண்ணி கொடுக்கலாம். அப்படியே காமன் சர்வீஸ் சென்டர்லையும் பண்ணுறாங்க, அவங்களும் பண்ணிக்கலாம். ஜிப்மரில் ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம். இது ஏற்கனவே எம்பேனல் பண்ணிட்டாங்க இந்த இது. யார் யாருக்கெல்லாம் இப்போ கார்டு அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க, நிறைய பேர் இந்த கார்டை பற்றி தெரியாமல் இருப்பாங்க, திடீர்னு அட்மிஷன் வராங்க, கார்டு இருக்காது கையில், அந்த டைமில் கார்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் நாங்கள் வந்து முன்னாடியே அவங்க கார்டு ஜென்ரேட் பண்ணி வச்சா, ஒருத்தவங்க திடீர்னு அட்மிஷன் வராங்கன்னா அவங்களுக்கு பெட்டில் அட்மிட் பண்ணி கார்டு இருந்துச்சுன்னா உடனே ஜென்ரேட் பண்ணி கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே இந்த கேம்பெயின் பண்ணி பண்ணுறோம், மக்களுக்கு பயனுள்ளதாக பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த பிஎம்ஜே கார்டு எல்லார் மக்களுக்கும் பயனுள்ளதான ஒரு இன்சூரன்ஸ் கார்டு, அதனால மக்கள் வந்து இது விழிப்புணர்வா எல்லாரும் வந்து இன்றே பதிவு செய்யுங்கள் இந்த கார்டை. உங்கள் எமர்ஜென்சி ஏதாவது எமர்ஜென்சிக்கு நீங்க பதிவு பண்ண, எமர்ஜென்சியில அட்மிஷன் ஆகிறவங்க எல்லாருக்குமே இந்த கார்டு பயனுள்ளதா இருக்கும், அதனால இந்த கார்டை இன்றே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
1: சங்கர், அடுத்து யாரை பார்க்க போறோம்?
0: அடுத்து பயனாளிகள் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க, அப்புறம் பதியறதுக்கு கியூல நின்னுக்கிறாங்க,
1: அவங்கள்ட்ட கேளுப்பா.
0: ஆ சரி,
1: என்ன சொல்றாங்கன்னு பாப்போமே.
0: ஒவ்வொருத்தங்களா கேட்டு வந்துட்டா?
1: கேளுப்பா.
0: நீ அப்படியே உட்காருயா, நான் கேட்டு வந்துடுறேன்.
1: நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன்ப்பா, கேட்டுவா. அப்படி

0: உன் செல்லுல அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுப்பா.
1: ஆமா, எல்லாரையும் ஒரே ரெக்கார்ட் பண்ணி வந்துடுறான்.
0: ஆ சரிப்பா.
1: சரி சரி. அம்மா வணக்கம், நீங்க பயனாளிகள் இல்லைங்களா? இங்க இங்க வந்திருக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க? இந்த திட்டத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: என்னுடைய பேர் விமலா ஸ்ரீ, நான் புதுவை மாநிலத்தை சேர்ந்தவர். பாரத பிரதமருடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு 5 லட்சம் வரை காப்பீடு திட்டம் இருப்பதால் இதில் அனைவருமே ரொம்ப பயனடைகிறாங்க. இந்த திட்டத்தினால வந்து ஏழை எளிய மக்கள் பயனடைகிறது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லும்போது அவங்களும் சேர்ந்து பயனடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரையில் எந்த விதமான நோய் வந்தாலும் அதுக்கு தீர்வோடு தான் போவாங்களே தவிர மறுபடியும் நோய் குணமாகலன்ற மாதிரி போக மாட்டாங்க. இது புதுவை மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. இந்தியாவிலேருந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் பாண்டிச்சேரியிலே இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இந்த மருத்துவமனையால். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களாகிய நீங்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் நோயில்லாத வாழ்வு வாழணுன்றது மோடிஜியோட கனவை நினைவாற்றணும்ட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அடுத்து ஏமா இங்க இங்க வாங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, இந்த திட்டத்தை பத்தி சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேரு நர்மதா, நான் விழுப்புரம் மாவட்டத்தில இருந்து வரேன். இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு வாங்கறதுக்காக வந்திருக்கேன். இதை நான் வாட்ஸ்அப் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் இங்க வாங்கறதுக்கு இன்னைக்கு ஜிப்மர்க்கு வந்தேன். ஜிப்மர்ல வந்து எனக்கு ஆதார் கார்டு அப்புறம் ரேஷன் கார்டு இதெல்லாம் கேட்டாங்க. பதிர இடத்துல வந்தப்போ அதிகாரிகள்ட்ட எல்லாத்தையுமே கொடுத்தேன். அவங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ண சொன்ன பிறகு எனக்கு அந்த கார்டு பக்கத்துலயே ஜென்ரேட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப இருக்கிற மருத்துவ செலவு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா இடத்துலயும். இது நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம எப்பயுமே பயப்படாம தைரியமா இருக்கலாம். அதனால இந்த காப்பீட்டு திட்டம் கண்டிப்பா எல்லாருமே வச்சிருக்க வேண்டிய ஒண்ணு. அதனால எல்லாருமே வந்து இத வாங்கி பயனடையணும். லட்சக்கணக்கில் நமக்கு இப்ப வர வர மருத்துவ செலவாகுது. அதுவும் இல்லாம நான் எந்த நோய் எப்ப வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த கார்டு இருந்தா நமக்கு ரொம்ப நம்பிக்கையாகவும் நோய் வந்தாலும் அதை சமாளிச்சுக்கலான்ற தைரியமும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த கார்டு வந்து கண்டிப்பா எல்லாரும் வச்சிருக்கணும். முக்கியமா ஏழை எளிய மக்கள் இது இருந்ததுன்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. எது வந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம எவ்வளவு தைரியமா வேணா நம்ம இருக்கலாம். அதனால எல்லாருமே இந்த கார்டு வந்து வாங்கி பயனடையணும். இது கொண்டு வந்த மோடி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிப்மர் இந்த இதை நல்லா நடத்துறாங்க, அவங்களுக்கும் நன்றி. பொதுமக்கள் நீங்களும் இங்க வந்து இந்த கார்டு வாங்கி பயனடையணும். ஒரு ஒருத்தவங்களும் இது கையில வச்சிருக்க வேண்டிய கார்டு இது. எல்லாரும் வந்து வாங்கி பயனடையுங்க.
1: நீங்களும் சொல்லுங்கம்மா.
4: என் பேர் சசிகலா, திருச்சிட்டம்பலம் கூட்ரோடு, 55 வயசு ஆகுது. ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க வந்துட்டு 5 லட்சத்து கார்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு சொன்னாங்க. வாங்கி பதிஞ்சிட்டாங்க. ஓடிபி வந்தது, உடனே பதிஞ்சிட்டு 5 லட்சம் கார்டு என் கையில கொடுத்துட்டாங்க. நான் வாங்கிட்டேன். தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க வந்துட்டு எங்களால வந்து பணம் கட்ட முடியல, அதிகமா அமௌண்ட் கேக்குறாங்க, எங்களால கொடுக்க முடியல. ஜிப்மருக்கு போனேன், அங்க வந்துட்டு ஆயுஷ்மான் கார்டு வந்தது. இந்த கார்டால எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நாங்க வைத்தியம் பாத்துக்கணும், செலவு இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணும். 5 லட்சம் கார்டு கொடுத்த மோடி அவர்களுக்கு நன்றி சொல்றேன். 5 லட்சம் கார்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நாங்க ஒரு மன தைரியத்தோட நம்பிக்கையோட இருக்கிறோம். அந்த மோடி அவர்களுக்கு நன்றி.
1: அம்மா நீங்க வாங்கலாம், நீங்களும் சொல்லுங்கம்மா.
5: என் பேரு கீதா, நான் திலாஸ்பேட்டையிலேருந்து வரேன். ஜிக்மர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. போனேன், ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதெல்லாம் எடுத்துன்னு வர சொன்னாங்க. ஆயுஷ்மான் அட்டை கொடுத்தாங்க, 5 லட்சத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னாங்க. ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் வாங்கிட்டு பதிஞ்சாங்க. ஓடிபி கேட்டாங்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணோடனே கார்டு கையில் கொடுத்துட்டாங்க. இந்த கார்டு வாங்கினதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். வருங்காலத்தில் நோய் வந்துச்சுன்னா இந்த கார்டு வச்சு 5 லட்சத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கார்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏழை எளிய மக்களுக்கு இந்த கார்டு கொடுத்த மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசுக்கும் நன்றி. முன்னாடியெலாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா 1000 கணக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். இந்த கார்டு இருக்கிறதுனால எங்களுக்கு புது தைரியம் வருது, எதுனாலும் பார்த்துக்கலான்ற தன்னம்பிக்கை வருது. நீங்களும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைவீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம்.
6: வணக்கம், என் பேர் சுகந்தி, என்னோட ஏஜ் வந்து 38 ஆகுது. இங்கே ஜிப்மரில் ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தேன். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த்து கார்டு வந்து எனக்கு இங்கே ஜிப்மரில் வந்து ஆதார் கார்டு ப்ளஸ்ஸு என்னோட ரேஷன் கார்டு வச்சு என்னோட மொபைல் நம்பர் வச்சு எனக்கு

0: ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து பதிஞ்சு கொடுத்தாங்க. ஓடிபி மூலயமா அதை கரெக்ஷன் பண்ணாங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்தோன்னா ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து இந்த கார்டை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் ப்ளஸ் எனக்கு என் பசங்களுக்கு இந்த கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கீமை அறிமுகப்படுத்தின நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: இந்த திட்டத்தை பத்தி சொல்லுங்க.
2: என் பேர் மனோவர், வீராணம், கண்டமங்கலம் ஒன்றியம், விழுப்புரம் மாவட்டம். நான் ரொம்ப காலமா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அடிக்கடி இங்கே வந்து போயிருக்கிறேன். ஜிக்மா இருக்கு, இதய வலிக்கு கூட வந்து பார்த்துருக்குறேங்க. கிட்னி கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, மாத்திரை சாட்டு தான் எடுத்து இருக்கிறேன். ஆஸ்மான் பார்த்து கட்ட வாங்கினா எனக்கு எதிர்காலத்துக்கு ஒரு 5 லட்சம் கிடைச்சா எனக்கு நன்மை இருக்குன்றமே அந்த திட்டத்துக்காக நான் வந்துக்கிறேங்க ஐயா. மருத்துவம்ன்றது ஒரு பணம் அதிகமாகுது ஏழை எளிய மக்களுக்கு. ஒன்று இது ஒரு 5 லட்சம் வந்தால் எங்களுக்கு அது ஒரு தீர்வு வந்தாக்கா நாங்கள் வந்து எங்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பயனாளி ஏற்படுவாங்க. நோயில்லா வாழ்வோம். பொதுமக்கள் அனைவரும் வந்துங்க, இந்த திட்டத்துக்கு வந்து செயல்படுங்க, வந்து நன்மை அடைங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
1: சரி சங்கர், நிறைய பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
3: ஆமாம் மணி, எல்லாரும் நிறைய இந்த திட்டத்தை பற்றி சொன்னாங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது மணி.
1: சரிப்பா, அப்ப நம்ம கிளம்புவோம்.
3: சரி,
1: அடுத்த வாரம் திருப்பி இங்க வருவோம். ஏன்னா பயனாளிகள் வந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் இங்க வந்து பதிவு பண்ணுவாங்க.
3: ஆமா,
1: அவங்கள சில பேரை நம்ம அடுத்த வாரம் வந்து கேட்டு. இன்னும் ஒரு திட்டம் இருக்கு இல்லையா?
3: நம்ம என்ன திட்டம் ஏதோ சொன்ன ஞாபகம் இல்ல.
1: ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை.
3: ஓ, ஆயுஷ்மான் வை வந்தனா
1: அட்டை. அந்த திட்டத்தை பத்தி நம்ம பல்வேறு விஷயங்களை அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம்.
3: சரி சரி
1: சரி, இப்ப கிளம்பலாமா?
3: அடுத்த வாரமும் இதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துருவோம்.
1: வந்துடலாம்ப்பா.
3: சரி, அப்ப குறப்பிடலாம் மணி.
1: சரிப்பா, கிளம்பலாம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் 2 பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மணியாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சங்கராக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர். சிவரஞ்சனி.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 11:31. மெலோடி மேஜிக் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த காதலில் வர சின்ன சின்ன செல்ல சண்டைகள், கேள்வி பதில்கள், இதெல்லாம் ரொம்ப அழகு. முடியவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் நெகட்டிவாக பேச, அதையே தன்னோட அன்பால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு இன்னொருத்தர் பாசிட்டிவாக புரிய வைக்கிற அந்த தருணம், அந்த தருணத்தை அப்படியே இந்த பாட்டில் கேட்கலாம். பாரதி கண்ணம்மா படத்துல இருந்து

0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 11:38. முதல் முறையா ஒருத்தர் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் வரும். உலகத்திலே இருக்கிற அத்தனை வெளிச்சமும் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு பிரமிப்பு இருக்கும். அவங்களோட அழகை பார்த்து அப்படியே முழுசா காதலில் விழுற அந்த மேஜிக்கான மொமெண்ட், அதை ஃபீல் பண்ணிக்கிற பாட்டு விஐபி படத்துல இருந்து.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேரம் 11:44. காதல் முதல் முதலாக நம்ம வாழ்க்கையில் வரும்போது கிடைக்கிற அந்த உணர்வு ரொம்பவே ஸ்பெஷல். அது வரைக்கும் சாதாரணமாக இருந்த நம்ம மனசு அந்த ஒரு பார்வையில் மொத்தமாக மாறி போயிடும். நம்மளை நாமளே மறந்து ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ளே மிதக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்ம இதயத்தை நம்மளுக்கு தெரியாமலே திருடிட்டு போகிற அந்த முதல் பார்வை காதலோட அழகை வர்ணிக்கிற இந்த பாட்டு ஆஹா படத்துலேருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: காதலில் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம பக்கத்தில் போனால் விலகி போவாங்க, ஆனால் தூரத்திலிருந்து நம்மளையே ரசிப்பாங்க. மனசுக்குள்ள காதல் இருந்தாலும் அதை வெளியே சொல்ல தயங்குற அந்த அழகான தருணம் இருக்குல்ல, அந்த உணர்வை ரொம்ப க்யூட்டாக சொல்ல போகிற பாட்டு பெரியண்ணா படத்துலேருந்து.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவாக வரும் பாடல் டைம் படத்துல இருந்து.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான் திட்டத்திற்கான போதை முக்தி திவத்தின் தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இளைஞர்கள் எப்போதும் போதைப் பொருட்களிலிருந்து விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடனும் மன வலிமையுடனும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 4வது இடத்தை பிடித்த இந்திய குழுவினரை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டியுள்ளார். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்திய விளையாட்டின் வளர்ச்சியும் வலிமையும் தெளிவாக தெரிகிறது என்று சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் பொருளாதாரம் முந்தைய எதிர்பார்ப்புகளை விட சுமார் 7% வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வெளியிடப்பட்ட SBI ரிசர்ச் நிறுவனத்தின் அறிக்கையின்படி இந்திய ரிசர்வ் வங்கி குறைத்திருந்த முந்தைய கணிப்புகளை விட இந்த வளர்ச்சி மதிப்பீடு முன்னேற்றத்தை குறிக்கிறது. புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் போராட்டங்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக கூறி சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலி காணொலியை அரசின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு மறுத்துள்ளது. இந்த தகவல் போலியானது என்றும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியில் இது பகிரப்படுவதாகவும் கூறியுள்ளது. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. புதுச்சேரியில் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் இடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 60 மேற்பட்ட ஊடக மற்றும் பத்திரிகையாளர்கள் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: நேரம் 12:27 ஆயிட்டு இருக்கு.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வரலாற்றில் இன்று அப்படின்றதுல இன்றைய நாள்ல, அதாவது August 3 இன்றைய தினத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத கேட்கறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காத்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைய தினம் என்ன தினம் அப்படின்னா நேஷனல் வாட்டர்மெலன் டே, அதாவது தேசிய தர்பூசணி தினம். அதாவது இந்த சம்மர் சீசன்ல தர்பூசணி வந்து எல்லாருமே சாப்பிட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுல வந்து நீர்ச்சத்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த தர்பூசணி வந்து அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவான கலரா இருக்கும். கிட்ஸுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். எல்லாருமே ரோட்ல பார்த்தாவே விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸா இருக்கலாம் இல்ல பெரியவங்களா இருக்கலாம், சோ எல்லாருக்குமே இந்த வாட்டர்மெலன் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். இப்ப கேட்டுட்டு இருக்க நிறைய பேர் கூட, நிறைய பேர் தர்பூசணி சாப்பிட்டு இருக்கலாம் இல்ல ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கலாம். சோ நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்கோங்க, நிறைய பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். அது இல்லாம இது நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட்டாவும் இருக்கு. சோ இந்த ஃப்ரூட்டை அதுக்குன்னு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணும்போது கேட்கும் போதே ரொம்ப விசித்திரமாவும் இருக்கும், அது இல்லாம ரொம்ப ஹாப்பியாவும் இருக்குதானே. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தர்பூசணி தினம் அப்படின்றத நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் இந்த தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தர்பூசணியில ரொம்ப நார்ச்சத்து இருக்கு, அதாவது நீர்ச்சத்துகள் நிறைய இருக்கு, அது இல்லாம நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம இப்படி ஒரு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். சோ இதை நம்ம சாப்பிடறதுனால இதயம் வந்து நமக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவாங்க. சோ இத கேட்டுட்டு இருக்க எல்லாருமே தர்பூசணியை எப்பெல்லாம் நமக்கு கிடைக்குதோ சாப்பிடுங்க, ஏன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வரலாற்றில் இன்றில் நாம இன்னைக்கு தர்பூசணி தினம், அதாவது நேஷனல் வாட்டர்மெலன் டே அப்படின்றத இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே இதை கேட்டுட்டு இருக்கோம், எல்லாரும் இன்னைக்கு ஒரு தர்பூசணியாவது சாப்பிட்டுட்டு உங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அனைவருக்கும் நேஷனல் வாட்டர்மெலன் டே வாழ்த்துக்கள். ஸோ வரலாற்றில் இன்றில் இன்னும் பல இன்ஃபர்மேஷனான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவை 102.8.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

வரலாற்றில் இன்றைய ஒரு சூப்பரிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஒன்று நடந்துச்சு. அது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிறீங்களா? 1492 ஆகஸ்ட் 3, அதாவது இன்றைய நாளில் நம்ம கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்றவர் ஸ்பெயின் துறைமுகத்திலிருந்து அவரோட முதல் கடல் பயணத்தை தொடங்கியிருக்காரு. இந்த பயணம் தொடங்கினதுலேருந்து அவருக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு, ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, மேற்கு திசை வழியாக நம்ம ஏசியன் கண்ட்ரியான இந்தியா ஏசியா வழியாக சென்று புதிய கடல் வழிய கண்டுபிடிச்சிருக்காரு. சோ அந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு கடல் வழி, அதுவும் கடல்ல பயணிக்கிறதுன்றது ஒரு ஏசியான விஷயம் கிடையாது. சோ அதனால அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்கும். இப்ப அதை நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. வரலாற்றில் என்ற தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க, இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க சிறு பாடல் வருது.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.

0: ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவாலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வரலாற்றில் இன்றில் ஆகஸ்ட் 3, அதாவது இன்றைய நாளில் வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிய மரபணு நோய் விழிப்புணர்வு நாள் அப்படின்றது இன்னைக்கு நம்ம அனுசரிக்கிறோம். இந்த நாள் எதுக்காக நம்ம இந்த தினத்தை வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறவிலேயே ஏற்படும் மரபணு மாற்றம் தொடர்பான வளர்ச்சி குறைபாட்டு நோய்க்காக நம்ம இந்த ஒரு தினத்தை வந்து அனுசரிக்கிறோம். இந்த தினத்தை நம்ம ஏன் அனுசரிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அரிய நோய்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காகவும், மருத்துவ ஆரோக்கியத்தை ஊக்குவிக்குவதற்காகவே நம்ம இந்த ஒரு நாளை நம்ம அனுசரித்திருக்கிறோம். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் வேற யாராவது மரபணு மாற்றம் தொடர்பான வளர்ச்சி குறைபாட்டால் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவும் நம்பிக்கையும் கொடுங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு நாளை அனுசரிக்கிறோம். ஸோ வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பது வர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 ஆண்டில்

0: இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும், பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றியும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அனிந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, கொழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது

0: செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் மை பாரத் மூலமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில வழி நடத்தி இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பாத்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாம எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
0: ஜப்பான் எண்ணின் பணமதிப்பு இழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயாமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அகிப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15ஆம் தேதியும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50 24 நொடிகள் ஆயிற்றுக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அன்று முழுவதும் பாவல் களைப்போடும் சோர்வோடும் மனசஞ்சலத்தோடும் தான் உலவி திரிந்தான். அவனது பிரகாசமான கண்கள் எதையோ தேடி திரிவது போல தெரிந்தன. தாய் இதை கண்டு கொண்டாள். என்ன விஷயம் பாஷா என்று ஜாக்கிரதையோடு கேட்டாள். தலை வலிக்கிறது என்றான் பாவல். படுத்துக்கொள், போய் வைத்தியரை அழைத்து வருகிறேன். வேண்டாம் வேண்டாம், வீணாய் சிரமப்படாதே என்று அவன் அவசரப்பட்டு பதில் சொன்னான். பிறகு அவன் தாயிடம் அடிமூச்சு குரலில் சொல்ல ஆரம்பித்தான். நான் மிகவும் இளையவன், மிகவும் பலவீனமானவன், அதுதானமா தொல்லை? அவர்கள் என்னை நம்பவில்லை, என் கொள்கையை ஏற்கவில்லை. அதாவது என் கொள்கையை அவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா, என் மனம் நொந்து போய்விட்டது. எனக்கு என் மீதே கசப்பேற்பட்டு விட்டது. அவனது சிந்தனை தேங்கிய முகத்தை கூர்ந்து பார்த்தாள் அவள். பிறகு அவனை தேற்ற முனைந்தாள். கொஞ்சம் பொறுத்திரு என்று மெதுவாக சொன்னாள். இன்றைக்கு அவர்கள் தெரிந்து கொள்ளாது போனதை நாளைக்கு நிச்சயம் தெரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும் என்றான் பாவல். நீ சொல்வதுதான் சரி என்பது எனக்கு கூட தெரிகிறது. பாவல் தாயருகே நெருங்கி சென்றான். அம்மா, நீ ஒரு அற்புத பிறவி என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தான். அந்த மென்மையான வார்த்தைகளால் சூடுபட்டவள் போல் துணுக்குற்ற அவள் கைகளால் இதயத்தை தாங்கி பிடித்து கொண்டு அதனுடன் தன் மகனின் பரிவுணர்ச்சியையும் சுமந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். அன்றிரவு அவள் படுத்து தூங்கிய பிறகு பாவல் படுக்கையில் படுத்தவாறே ஏதோ படித்துக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் போலீஸ்காரர்கள் வந்து சேர்ந்தார்கள். வீட்டிலுள்ள சகல சாமான்களையும் தாறுமாறாக இழுத்தெறிந்து சோதனை போட்டார்கள். கூரை மீதும் வெளி முற்றத்திலும் தேடினார்கள். அந்த மஞ்சள் மூஞ்சி அதிகாரி முன்னொரு முறை வந்தது போலவே இப்போதும் அவர்களது இருதயங்களை தொட்டு துன்புறுத்தும் குத்தலான கிண்டலுமான குறும்புத்தனமான சிரிப்பும் வெடிக்க வந்து சேர்ந்தார்.

இருந்தான். தன் மகனது முகத்தின் மீது பதிந்த பார்வையை அகற்றாது அமைதியாக ஒரு மூலையிலே முடங்கி உட்கார்ந்து விட்டாள் தாய். அவனோ தனது உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்க முயன்றான். என்றாலும் அந்த அதிகாரி சிரிக்கும் போதெல்லாம் அவனது கை விரல்கள் அவனையும் அறியாமல் முறுக்கி பிசைந்து கொண்டன. அவன் எதிர்த்து பேசாமல் வாயை அடக்கிக் கொண்டிருப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறான் என்பதையும் அந்த போலீஸ்காரனின் கிண்டல்களை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பது அவனுக்கு எவ்வளவு வேதனை தருகிறது என்பதையும் தாய் உணர்ந்து கொண்டாள். முதல் தடவை பயந்தது போல் அவள் இப்பொழுது அவ்வளவாக பயப்படவில்லை. இந்த கொடிய அர்த்த ராத்திரி விருந்தாளிகள் மீதுள்ள பகை உணர்ச்சிதான் அவள் உள்ளத்தில் வளர்ந்திருந்தது. அவளது பய உணர்ச்சியை அந்த பகை உணர்ச்சி விழுங்கிவிட்டது. அவர்கள் என்னை கொண்டு போய்விடுவார்கள் என்று அவளிடம் லேசாக முணுமுணுக்க முயன்றான் பாவல். எனக்கு தெரியும் என்று மெதுவாக தலையை குனிந்து கொண்டே சொன்னாள் தாய். அன்று

0: உணர்ச்சியை, அந்த பகை உணர்ச்சி விழுங்கிவிட்டது. அவர்கள் என்னை கொண்டு போய்விடுவார்கள் என்று அவளிடம் லேசாக முணுமுணுக்க முயன்றான் பாவல். எனக்கு தெரியும் என்று மெதுவாக தலையை குனிந்து கொண்டே சொன்னாள் தாய். அன்று காலையில் அவன் தொழிலாளர்களிடம் பேசிய பேச்சுக்காக அவனை அவர்கள் சிறையில் போடத்தான் செய்வார்கள் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஆனால் எல்லோரும் அவன் கூறியதை ஒப்புக்கொண்டார்கள். எனவே எல்லோரும் அவனது விடுதலைக்காக விழித்தெழுந்து போராட வேண்டும். அப்படி செய்தால்தான் அவனை அவர்கள் அதிக நாள் சிறையில் வைத்திருக்க முடியாது. தன் கைகளால் அவனை அணைத்து வாய்விட்டு அழ வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஆனால் அந்த அதிகாரியோ அவளுக்கு அருகில் வந்து நின்று ஓரக்கண்ணால் அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அவனுடைய மீசை துடித்தது, உதடுகள் நடுங்கின. அவன் நிற்கிற நிலையை பார்த்தால் கண்ணீரும் கம்பலையுமாகத்தான் கதறப்போவதை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்றே அவளுக்கு தோன்றியது. அவள் தனது முழு பலத்தையும் சேகரித்துக் கொண்டு தன் மகனின் கரத்தை பற்றி பிடித்தாள். மெதுவாகவும் அமைதியாகவும் திணறுகின்ற மூச்சோடும் பேசினாள். போய் வா பாஷா, உனக்கு வேண்டியதையெல்லாம் எடுத்துக்கொண்டாயா? ஆமாம். நீ தனியாயிருந்து கவலைப்படாதே, கடவுள் உனக்கு அருள் செய்யட்டும். அவர்கள் அவனை அழைத்து சென்ற பின்னர் அவள் அப்படியே பெஞ்சின் மீது சரிந்து சாய்ந்து உட்கார்ந்தாள். அமைதியாக கண்ணீர் பெருக்கினாள். அவளது கணவன் வழக்கமாக சாய்ந்திருக்கும் நிலையிலேயே அவளும் அந்த சுவரோடு சாய்ந்து சோகம் நிறைந்த உள்ளத்தோடு நிராதரவான தன் நிலையை பற்றிய பிரஞ்சை உணர்ச்சியின் வேதனையோடு அப்படியே இருந்தாள். தலையை பின்னால் பட்டென்று மோதி சாய்த்தவாறே அவள் அமுங்கிய ஓய்வற்ற குரலில் அழுதாள். அந்த அழுக்குரலில் அவளது புண்பட்ட இதயத்தின் வேதனை முழுவதும் பொங்கி வழிந்தது. ஆனால் அவளது மனக்கண் முன்னே அந்த அசைவற்ற மஞ்சள் மூச்சி, அதிகாரியின் மெல்லிய மீசையும் களி துள்ளும் குறுகிய பார்வை கொண்ட கண்களுமே நிழலாடிக் கொண்டிருந்தன. நியாயத்திற்காக போராடும் ஒரே காரணத்திற்காக தாய்மார்களிடமிருந்து பிள்ளைகளை பறித்து செல்லும் அந்த மனிதர்கள் மீது ஏற்படும் கசப்புணர்ச்சியும் பகை உணர்ச்சியும் கார்மேகம் போல் கவிந்து படர்ந்தது. நல்ல குளிர், வெளியிலே பெய்யும் மழை ஜன்னல்களின் மீது படபடத்து விழுந்தது. நெடிய கைகளும் கண்களே இல்லாத சிவந்த முகங்களும் கொண்ட சாம்பல் நிற உருவங்கள் அந்த அர்த்த ஜாமத்தில் தன் வீட்டை சுற்றி சுற்றி பாரா கொடுப்பது போலவும், அவர்களது பூத்ஸ் லாடங்கள் மங்கி ஒலித்துக் கொண்டிருப்பது போலவும் அவளுக்கு தோன்றியது. அவர்கள் என்னையும் கொண்டு போயிருந்தால் என்று நினைத்தாள் அவள். ஆலை சங்கு அலறி தொழிலாளர்களை வேலைக்கு அழைத்தது. அந்த அதிகாலை வேளையில் அந்த சங்கு தாழ்ந்தும் கரகரத்தும் நிதானமற்று ஒலித்தது. கதவை திறந்து கொண்டு ரிப்பின் உள்ளே வந்தான். தாடியிலிருந்து வழிந்தொழுகும் மழை நீரை துடைத்துக் கொண்டு அவன் முன் வந்து நின்று கேட்டான், அவர்கள் அவனை கொண்டு போய்விட்டார்களா? ஆமாம், அவர்கள் நாசமாய்ப் போக என்று பெருமூச்சுடன் பதில் சொன்னாள் அவள். எதிர்பார்த்த விஷயம்தான் என்று கூறி லேசாக சிரித்தான். அவர்கள் என் வீட்டையும் தான் சோதனை போட்டார்கள். ஒன்றும் பாக்கியில்லை. எல்லாவற்றையும் உருட்டி புரட்டி பார்த்தார்கள். என்னை வாய்க்கு வந்தபடி திட்டினார்கள். ஆனால் எனக்கு அவை ஒன்றும் உரைக்கவே இல்லை. அவர்கள் பாவலை கொண்டு போய்விட்டார்கள் இல்லையா? அந்த மேனேஜர் கண்ணை காட்ட வேண்டியது, போலீஸ் தலையை ஆட்ட வேண்டியது, அப்புறம் ஒரு மனிதனை கொண்டு போய்விட வேண்டியது. அவர்கள் இருவரும் அழகாகத்தான் ஒத்துழைக்கிறார்கள். ஒருவன் கொம்பை பிடித்துக் கொள்கிறான், மற்றவன் பால் கறக்கிறான். இவ்வாறு மக்களை கறந்து தீர்க்கிறார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: முகத்தை தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
1: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதே சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
2: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும்
3: என்ன தப்பு
2: பண்ணதே நான் தான்.
3: வெளியில போக
2: விடுற, வெளியே போக விடுற.
4: அதிரதுல
5: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
6: Let's go. Let's go.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா?

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய அணியை துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவையில் பாராட்டினார். காமன்வெல்த் பாரா விளையாட்டுப் போட்டிகளிலும் பதக்கங்களை வென்றதற்கு இந்திய பாரா தடகள வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு 39 பதக்கங்களை வென்ற இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் திறமையான விளையாட்டு வீரர்கள் போட்டிகள் முழுவதும் அபாரமான திறமை, உறுதி மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் நீட் பிரச்சினை தொடர்பாக மாணவர்கள் போராட்டம் நடத்தியபோது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த மாதம் 6 மற்றும் 7 தேதிகளில் மும்பையில் பிரிக்ஸ் வேவ்ஸ் பஜாரை தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்வில் பிரிக்ஸ் மற்றும் கூட்டு நாடுகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18 நாளான இன்று ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு காவேரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். மகளிர் மல்யுத்த வீரர்கள் தொடர்ந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் முன்னாள் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை டெல்லி நீதிமன்றம் இன்று விடுவித்தது. கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவர் அஸ்வினி பன்வார் இந்த தீர்ப்பை அறிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

சமையல வீட்டுல இருக்க எல்லாருமே பாராட்டுவாங்க. என் குக்கர் விசில் அடிச்சா தெருவே மணக்கும். அப்படிப்பட்ட ரெசிபிய கையில வச்சுக்கிட்டு யார்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு காத்துட்டு இருக்கீங்களா? வேற யாருக்கிட்ட இல்லைங்க, என்கிட்ட சொல்லுங்க. ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ இப்படிப்பட்ட ரெசிபி வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கால் பண்ணிடுங்க.

0: சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ என்னோட ஒரு ஃபேவரட்டான ரெசிபியை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் அல்வா. நிறைய பேருக்கு வந்து கேரட் வந்து பச்சையாவே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கேரட் அல்வா வந்து நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த கேரட்டை வந்து நீங்க எந்த கேரட்ல செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, நம்ம சைடு வந்து மேக்சிமம் வந்து ஆரஞ்சு கலர் கேரட் கிடைக்கும் இல்லையா. ஸோ சிவப்பு நிற கேரட்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இதோட கலரும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ண வேண்டாம், ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கேரட்ல எடுக்கும்போது சிவப்பு நிற கேரட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த அல்வா செய்யும் போது நல்லா இருக்கும். ஓகே, கேரட் வந்து அரை கிலோ வந்து துருவினதை எடுத்துக்கோங்க. பால் வந்து ஒரு லிட்டர், சர்க்கரை வந்து 150 to 200 கிராம், அப்படி இல்லைனா சுவைக்கு ஏற்ப நம்ம எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு 5 tablespoons, ஏலக்காய் வந்து 1/2 tablespoon, முந்திரி 10 to 15, திராட்சை 10 to 15, அப்படி இல்லைனா பாதாம் பிஸ்தா 2 tablespoons. இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை வந்து நல்லா பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிவிட்டு நல்லா கடினமான பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றி மேலே வந்து பாலை ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா அல்வா வந்து ரொம்ப கடினமான பாத்திரத்தில் செய்யணும். ஏன் அப்படின்னா செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதை நம்ம மெலிசான பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரத்தில் அடி பிடிச்சிரும். ஓகேவா? ஸோ கடினமான பாத்திரத்தில் அந்த பாலை நல்லா ஊற்றி பால் நல்லா கொதிச்சு வரும். அப்படி கொதிச்சு வரும்போது நம்ம கேரட்டை துருவி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கேரட்டை இதில் சேர்த்து நல்லா வேக விடணும். கேரட் நல்லா வெந்து நல்லா நமக்கு வந்து ஒரு ஆரோமா வந்து சூப்பரான ஒன்று வரும். ஸோ இந்த பால் வந்து நல்லா சுண்டி கேரட்டும் நல்லா உடச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும்போது அது கூட சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணணும். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ரவுண்ட் 1 pinch of salt ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்க்கரையோட டேஸ்ட்டை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த சர்க்கரையை ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல கட்டியாக இருந்த அந்த கேரட்டும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி சர்க்கரை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இலகுவாக கொஞ்சம் லிக்விடு கன்சிஸ்டன்ஸில் வரும். மறுபடியும் நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காயிரும். அப்படி கிண்டும் போது நம்ம நெய் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய்யும் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. அப்பப்பா இப்போ நான் வந்து சொல்லும் போதே நிறைய பேருக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த நெய்யெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளை சேர்த்து அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம முந்திரி, திராட்சை, அப்புறம் பாதாம், உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து போடணும்னு தோணுதோ இல்லை உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்து இதில் நல்லா நெய்யில் வறுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ஒரு சிலவங்க சூடாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலவங்க கொஞ்சம் இல்லை எனக்கு கொஞ்சம் சில்னஸாக சாப்பிடணும், இல்லை நான் பீஸ் போட்டு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சாப்பிட்டாலும் ஓகே தான். ஸோ எப்படி உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அப்படி சாப்பிட்டாலும் ஓகே. இதில் இந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தர்றதுக்காக நம்ம கோவா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கோவாவை சுகருக்கு பதிலாக சுகரை ஒரு ஆஃபாக எடுத்துகிட்டு இல்லை அந்த கோவாவையும் கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரெசிபியை சொல்லும் போதே எனக்கே செய்யணும் போல ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதை கேட்டுட்டு எல்லாருமே நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நேயர்களே, உங்ககிட்ட ஏதாவது சூப்பரான ரெசிபி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள்.

0: ஹாய் ஸ்நேகிதியில குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நேர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான ரெசிபி சொல்ல போறாங்க, அவங்க வீட்டுல ஹிட் ஆன ரெசிபி சொல்றாங்களா, இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ரெசிபி சொல்றாங்களா அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேம். யார் இங்க இருந்து?
1: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன். நலமா?
0: நலம் மேம். நீங்க நலமா மேம்?
1: நானும் நலமா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க மேம், என்ன ரெசிபி மேம் வச்சிருக்கீங்க?
1: மேம், கொள்ளு வந்து நம்ம பொதுவா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்பெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொள்ளு நிறைய நம்பி யூஸ் பண்ணுவாங்க.
0: அதனால
1: இப்ப அந்த கொள்ளு நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் மேம். நான் யூஸ் பண்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கொள்ள வந்து வறுத்துக்கணும் மேம். நம்ம வறுத்துக்கணும், அது எவ்வளவு இதெல்லாம் அந்த வறுத்து

0: வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நம்ம இட்லி குடிச்ச கடலைப்பருப்பு கலந்து இட்லி குடிச்சு மேம், கடலைப்பருப்பு நிலவு சீரகம் வறுத்து அதுவும் கூட இந்த கொள்ளும் கலந்து இட்லி குடிச்சுன்னு வச்சுக்கலாம் மேம். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம கார குழம்பு செய்யும் போது நம்ம வெந்தயம் சீரகம் போட்டு அதை வறுத்து அரைச்சி நம்ம போடும்போது அது வெந்தய குழம்பு சொல்லுவாங்க, ருசியா இருக்கும். அது கூட என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த கொள்ளையும் வறுத்து வச்சு கொள்ளையும் அந்த வெந்தயம் அந்த சீரகம் வறுத்து வச்சது எல்லாத்தையும் நுணுக்கி அந்த கார குழம்புல போட்டா அதுவும் ருசியா இருக்கும். அது தெரியாது, கொள்ளு இருக்கதே தெரியாது, பசங்க சாப்பிட மாட்டாங்களா, இதே மாதிரிலாம் கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு. அப்புறம் வந்து இட்லி பொடி கார குழம்பு பச்சு, அடுத்தது ரசப்பொடி, ரசப்பொடியில வந்து நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணுவோம்ல மேம், உளுத்த இது ரசப்பொடியில போட்டுதான் இருக்கும். அந்த கொள்ளு அப்புறம் லைட்டா துவரம்பருப்பு வறுத்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் ஒரு காஞ்ச மிளகாய் கூட போட்டு அதுல வறுத்து நுணுக்கி வச்சுன்னா, அப்புறமா நம்ம அரைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம இலகு சீரகம் பூண்டெல்லாம் அழகி அரைச்சுதான் ரசம் போடுவோம். அதனால இந்த கொள்ளு வந்து ரசத்து கூட கலந்துக்கலாம், அது ஒண்ணு சொன்னா மேம். நெக்ஸ்ட் வந்து கொள்ளு துவையல், இதுதான் ஸ்பெஷல் எங்களுக்கு. என்னன்னா வறுத்து வச்சு கொள்ளை எடுத்து வச்சு வேண்டிதான் இலகு சீரகம் இஞ்சி பூண்டு இது வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டு அது முதல் கடைஞ்சு காஞ்சி மிளகா கொஞ்சம் மல்லி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது கூட இதெல்லாம் வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும் மேம். அடுத்து அந்த கொள்ளு அது கூட போட்டுட்டு உப்பு கொஞ்சம் புளி பழைய புளி இருக்குங்களா அதையும் வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்சியில அம்மியில அரைச்சு, அப்பெல்லாம் அம்மியில வீட்டுல அம்மா அரைச்சு தருவாங்க, இப்ப மிக்சியில அரைக்க வேண்டியதா இருக்கு. அதை அரைச்சிட்டு நம்ம தாளிக்க தேவையில்ல மேம். அது நம்ம தண்ணி விட்டதால என்ன பண்ணணும்னா, அந்த தாளி அந்த அரைச்சிட்ட வந்து வானலில் அப்படியே கொட்டி கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு அதை மறுபடியும் சூடு பண்ணி வச்சுன்னா மறுநாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மேம். அது நல்லா இருக்கும். அந்த கொள்ளு துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா மேம், இதுல நம்ம ஸ்வீட்டு காரம் இது மாதிரி எப்படி செஞ்சு சாப்பிடலாம்னா, நம்ம சுண்டல் செய்யறோம்ல மேம், அது மாதிரி எல்லாமே ஆனா வறுத்து யூஸ் பண்ணா இன்னும் நல்லது வச்சுங்களா. சில பசங்களுக்கு எல்லாம் ஒத்துக்காது வறுக்காமா அப்படியே செஞ்சு, அதனால வறுத்து செய்யணும். அதை வறுத்து வேக வச்சு நம்ம சுண்டலா தாளிச்சு சாப்பிடலாம். இன்னொன்று வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும் மேம் வேக வச்சுட தண்ணி, அந்த தண்ணி வடிகட்டி வேக வச்சுட்டு வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டு வேக வைக்கணும்னா, அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்மளுக்கு காரம் வேணும்னா எண்ணெய் கடுகு கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண காஞ்சி மிளகாய் அதில் போட்டு தாளிச்சு அந்த அரைச்சி வச்ச அந்த கொள்ளு இதில் ஊற்றிட்டு நம்ம உருண்டையாக அந்த இது தெரியாது மேம் காஞ்சி மிளகாய் புடிச்சு உருண்டையா புடிச்சு வச்சா அது சாப்பிடுவாங்க பசங்க. இன்னொன்னு இனிப்பா வேணும்னா வெல்லம், வெள்ளத்து கூட வந்து ஏலக்காய் நுணுக்கி போகணும், ஏலக்காய் பவுடரு தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு இதை வந்து அந்த அரைச்சி வச்சு இதை போட்டு உருண்டை பிடிச்சி தரலாம் மேம். இது மாதிரி நம்ம வித விதமா நம்ம கொள்ள எப்படிலாம் பயன்படுத்தலாமோ அது மாதிரி பயன்படுத்தி கொடுங்க பசங்களுக்கு. ஹெல்த்தி கொள்ளு பொதுவா நம்ம உடல் எடையை குறைக்கும்னு சொல்லுவாங்க, எல்லாமே நல்லது, அதனால அது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதனால சாப்பிடலாம் மேம். இது இது மாதிரி நான் அதிகமா யூஸ் பண்றேன் மேம் கொள்ளு, அது சுண்டலாம் அதிகமா யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி அரைச்சி தாளிச்சு உருண்டை குடிச்சு கொடுக்கும்போது பசங்க கண்டுக்கவே மாட்டாங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு காட்டுவாங்க.
1: நம்ம கொள்ளு மட்டும் இல்ல மேம், பெரும்பயிர் இதெல்லாம் சொல்லுவோம்ல மேம், பெரும்பயிர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த பயிர் அது மாதிரிலாம், அது இது மாதிரிலாம் காரமணி பயிர் அதெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி துவையலாவோ சுண்டலாவோ இல்ல இந்த மாதிரி தாளிச்சு உண்டை குடிச்சு தரதோ இது மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும் மேம் உடம்புக்கு நல்லது. நம்ம பசங்களை எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படி சுத்தலாம் மேம், அவங்க வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம நம்ம சாப்பிடுவோம், இந்த காலத்துக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க மேம் அதெல்லாம், அதனால அது குத்து கொஞ்சமா ஆச்சு அவங்களை தேத்திடலாம் மேம்.
2: சூப்பர் மேம், நல்லா ஹெல்த்தியா சொல்லிருக்கீங்க மேம். சோ நிறைய பேர் இன்னைக்கே ஈவினிங் ஸ்நாக்ஸா இதை ட்ரை பண்ணுவாங்க கலா மேம்.
1: கண்டிப்பா மேம், இன்னைக்கு இல்லைனாலும் யாராவது எப்பயாவது ட்ரை பண்ணுவாங்க மேம் இது, அதனாலதான்.
2: ஓகே மேம், தேங்க்யூ மேம், கால் பண்ணதுக்கு நன்றி மேம். தேங்க்யூ மேம். நேயர்களே, நம்ம கலாமம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கொள்ளுன்றது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் அதை வச்சு எப்படிலாம் டிஷ்ஷஸ் செய்யலாம், ஸோ அதை ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு ரெசிபி இல்லை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ எங்ககிட்ட சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2211760 2275230. வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டால் பண்ணுங்கள்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜாய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம்

0: சிறந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்யல.
2: எட்டு

ஹாய் ஸ்நேகிதியெல்லாம், குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்னோட ஒரு ஃபேவரட்டான ரெசிபி சொல்ல போறேன். மேக்சிமம் இது எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி. இப்ப இதை கேட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம். இதை நிறைய பேரோட ஃபேவரட்டானது தான் இது. என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மெதுவடை. மெதுவடை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை வீட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. அப்படி ட்ரை பண்ணா ஒரு சிலவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன குடிக்கும், இல்ல எனக்கு புசு புசுன்னு வரல, இல்ல கிறிஸ்பியா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு

சின்ன டிப்ஸ். நீங்க இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என் வீட்லயும் அந்த உளுந்து வடை நம்ம ஹோட்டல் சைட்ல நல்லா புசு புசுன்னு கிறிஸ்பியா வரும். ஓகேவா? ஸோ உளுந்த 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு நல்லா மிக்சியில் அரைக்கும் பொழுது அந்த மிக்சி வந்து சூடாகாத அளவுக்கு ஐஸ் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். ஓகேவா? இதில் நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடும் அப்படின்னா, அந்த மிக்சியில் அரைக்கும் போது ஆல்ரெடி அது அந்த இதுக்கு வந்து சூடாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸோ அது நம்ம எண்ணெய் குடிக்காமையோ அப்படின்றது வராது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது முறுமுறுனா எண்ணெய் குடிக்காம இருக்கும். ஸோ நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் ஐஸ் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு எடுத்து எடுக்கும் போதே அது வந்து ஒரு விதமாக ப்ளஃபினஸ்ஸாக இருக்கும். அப்போ எடுத்ததுக்கப்புறம் அது கூட உங்களுக்கு என்னென்னலாம் போடணும்னு தோணுதோ, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, ஜீரகம், அப்புறம் வேற என்னென்னலாம் இல்லை எனக்கு கிட்ஸ் இருக்காங்க வீட்டில் அப்போனா நான் மிளகு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனல் அதை தூக்கிடலாம். இல்லை பச்சை மிளகாய் எனக்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு போடணும்னு தோணுதோ போட்டால் அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்படி கீழே போட்டோம் அப்படின்னா டக்குன்னு விழுந்துடக்கூடாது. அது வந்து தண்ணியாகவே இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். மாவு வந்து திப்ளி திப்ளியாக அரைச்சிருக்க கூடாது, அதாவது ஒரு மாதிரி திருத்திரியாக இருக்கும்னுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அரைக்காமல் நல்லா நைஸாக கட்டியாக அரைச்சிருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி நம்ம அதை வடை போடும்போது, அப்புறம் வடை போடும்போது நம்ம எண்ணெய் சட்டியாக அடுப்பில் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நிறைய ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு ஊற்றுனீங்க அப்படின்னா நிறைய நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்காது. இதை வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்லாம் இல்லையா. ஸோ அப்போ சாப்பிடும்போது நிறைய எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணலாம். இதை டெய்லி சாப்பிட வேண்டாம். ஓகேவா? ஸோ அந்த வடை போடும்போது நம்ம கையில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கிட்டு கையில் வச்சு அந்த ஓட்டை போட்டுட்டு உள்ளே போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கும் அந்த வடை வந்து நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் போட்டு உடனே அவ்வளோ மனமாக இருக்கும். அதை நல்லா உள்ளே வேகிற வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதில் மீடியமான ஹீட்டில் வச்சிங்க அப்படின்னா உள்ளே நல்லா வேந்துடும். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா மேலே மட்டும் அப்படியே ரொம்ப கருகணமாய் ஆயிரும், ஆனா உள்ள வேகாது. சோ நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ இது கூட ஒரு தேங்காய் சட்னியோ இல்ல சாம்பாரோ வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அவ்வளவு சூப்பர் சூப்பராக இருக்கும் இந்த வடை. ஓகேவா? ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிகள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ உங்கள் வீட்லேயும் ஹிட்டான ஏதாவது ரெசிபி இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க.

0: ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம நேயர் ஒருத்தவங்க கால் லைன்ல இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான ரெசிபி சொல்ல போறாங்க, அவங்க வீட்டுல ஹிட் ஆச்சா அந்த ரெசிபி அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் மேம். நீங்க நலமா மேம்?
1: நானும் நலமா இருக்கிறேன் மேம்.
0: சொல்லுங்க மேம், உங்க வீட்டுல ஹிட் ஆன ரெசிபி என்ன இருக்கு மேம்?
1: ஆம்லெட் பஜ்ஜி மேம்.
0: ஓகே,
1: ஆம்லெட் ஃபர்ஸ்ட் 4 முட்டை எடுத்துக்கணும் மேம். ஒரு வெங்காயம் இந்த முட்டையில போட்டு நல்லா கலக்கிக்கணும். அப்புறம் புதினா கொஞ்சம், பச்சை மிளகாய் போடக்கூடாது, ஏன்னா குழந்தைங்க சாப்பிடலாம் காரம் இருக்கும். அதனால அதுக்கு பதில் வந்து பேரிச்சு பழம், அது கொஞ்சம் சாரி மேம், பேரிச்சு பழம், மாதுளை பழம், மாதுளை பழம் போட்டு ஆம்லெட் மாரி நம்ம போட்டி எடுத்துக்கணும் மேம். தோசைக்கல்ல போட்டி எடுத்துக்கணும், அதை 4 பீஸா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி பஜ்ஜி மாவு இருக்குல்ல மேம், அதுல போட்டி எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்தா ஆம்லெட் பஜ்ஜி ரெடி மேம்.
0: ஓகே மேம், சிம்பிளான ரெசிபி மேம். வீட்ல இருக்க கிட்ஸ் கூட ட்ரை பண்ணி பாப்பாங்க நினைக்கிறேன் மேம்.
1: அவங்களுக்கு தான் நான் செஞ்சு கொடுப்பேன்.
0: ஓகே மேம், ஓகே மேம்.
1: அப்புறம் நான் தக்காளி ஜாம் அது ஒண்ணு சொல்லிறேன் மேம்.
0: ஓகே
1: மேம், ஒரு 10 தக்காளி எடுத்துக்கலாம். நம்ம ஜாம் தக்காளி கடையில விற்கும், அதை வாங்கி நல்லா குடுத்தன்ல போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மேம். வேக வச்சு அதை கொஞ்சம் மிக்சியில போட்டு நல்லா மையா அரைக்கூடாது, கொஞ்சம் கொர கொரப்பா அடைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வானல்ல நெய் விட்டு இப்ப முந்திரி பேர் நம்மளுக்கு என்ன நெச்சு வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கணும், வறுத்து அதுலயே வறுக்கணும் மேம். வறுத்த உடனே அப்புறம் அந்த தக்காளி ஜாமை ஊத்தி நல்லா அதுல தண்ணி விடும் கொஞ்சம் லைட்டா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல சக்கரை, நம்ம எந்த சக்கரை வேணா போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சக்கரையும் போட்டு நல்லா கிண்டினே இருக்கணும் மேம். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் குட்டி குட்டி குட்டியா அரிஞ்சு அதுல போட்டு நல்லா கலக்கி அது நல்லா அந்த நெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் பொங்கி வரும் மேம். அந்த உடனே அந்த எடுத்து சேவ் பண்ணும், நல்லா இருக்கும் மேம்.
0: ஓகே மேம், ஓகே மேம்.
1: பிரியாணிக்கு அதான் மேம் கொடுப்பாங்க, இப்பதான் பிரெட் அல்வா அதெல்லாம் வந்துச்சு மேம்.
0: ஓ ஆமாம்ல மேம், முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க.
1: ஆமா, பிரியாணி நம்ம என்ன ஃபங்க்ஷன் போனா அந்த இதுதான் வைப்பாங்க, தக்காளி ஜாம் தான் வைப்பாங்க மேம். இப்போதான் தான் பிரெட் அல்வா வந்து.
0: ஓகே மேம், ஓகே மேம், சூப்பரா சொன்னீங்க மேம். இப்ப கேட்டு இருக்கவங்க கூட என்னைக்காவது பிரியாணி செஞ்சாங்க அப்படின்னா சரி மறுநாள் வந்து நம்ம ஹோட்டல்ல தான் பிரெட் அல்வா வாங்கி சாப்பிட்டுருப்போம், சோ இப்ப நம்ம வீட்லயே கூட ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாப்பாங்க மேம். ஓகே மேம், சூப்பரா
1: சொன்னீங்க
0: மேம், தேங்க்யூ மேம். பாத்தீங்களா நேயர்களே, நம்ம நேயர்கள் எல்லாரும் அவங்களோட ரெசிபியை

சூப்பராக, அதுவும் புதுவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபியை கையில் வச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரம் இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டால் பண்ணுங்க.

ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நினைக்கிறேன் கிளம்பிடுறேன். கடைசியா ஒரு பாடல் வருது கேட்டுட்டு வந்துருங்க.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16, 7 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. காலத்தால் அழியாத நெஞ்சல் நீங்காணம் பெற்ற தேனிசை பாடல்களின் இனிய தொகுப்பாக வருவது நம் எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் அவர்கள் திரைப்படத்திலிருந்து.
2: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 2:23. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் பாடின் இசையமைத்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 2:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ புதுவை 102.8. பழமையில் புதுமை, அதுவே FM ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜா இசையில KJ யேசுதாஸ் மற்றும் SP சைலஜா குரல்ல அகல்விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மணாலன்.

எஃப்எம் ரெயின்போவின் காலத்தேவென்ற கணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சி எஸ் ஜெயராமன் மற்றும் பி சுஷிலா குரல்கள்ல புதையல் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி காலத்தேவென்ற கணங்கள்.

எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கனங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி ஜி லிங்கப்பா அவர்களுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் குரல்ல சபாஷ்மினா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மேலும் 2:50 எஃப் எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் கலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இந்த எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அடுத்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒவ்வாமை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். நேர்களே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு குழந்தைகளுடைய அலர்ஜி பற்றி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை வந்து விளக்கம் பெறலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல.

0: 100.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. நேயர்களுக்கு அன்பான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒவ்வாமை பற்றி தான் பேச போறோம். அதாவது அலர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம். நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன குழந்தைகள் நல மருத்துவத்துறையின் மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்களுடன் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேர்களே, ஒவ்வாமை அலர்ஜி பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் FM ரெயின்போவில். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 2271760 மற்றும் 2275230 என்ற எண்ணில் விளக்கம் பெறலாம். வெளியூர் நேயர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் மை இன்ட்ரோடக்ஷன். சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? அலர்ஜி. அலர்ஜி ஒவ்வாமை என்பது வந்து எல்லா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன டைப்ஸ்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சிஸ்டமிக் டாபிக்கல் ட்ரக் ரிலேட்டட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டாபிக்கல்னா ஸ்கின் அலர்ஜி. ஸ்கின்ல ரெட் ரெட்டாக வர, சிவப்பு சிவப்பு, அது சம்டைம்ஸ் ஸ்கின்ல ரவுண்ட் ரவுண்டாக வீக்க வீக்கமாக வர்றது, அது ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி. இன்னொரு அலர்ஜி சிஸ்டமிக் அலர்ஜின்னு சொல்லுவோம். அது வந்து அனஃபிளெக்சிஸ்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் பிபி கம்மியாகலாம், அப்புறம் வந்து மயக்கம் வந்து கீழே விழுது, அதுவுமே ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி. அது வந்து சிஸ்டமிக் அலர்ஜின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் சொல்லுவோம். ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்டிவிட்டி இதில் வேணால் வரலாம். சம்டைம்ஸ் வந்து ட்ரக்ஸ், ஃபுட்டு, அப்புறம் வந்து போலன்னு சொல்லுவோம், கெமிக்கல் அலர்ஜி. இதெல்லாம் இந்த மாதிரி மூணு வகையிலையும் சேர்த்து வரலாம். முக்கியமாக வந்து அலர்ஜியோட சிம்டம்ஸை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் வந்து சின்ன சிம்டம்ஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப மோசமான சிம்டம்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் அலர்ஜியை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கூடாது. சின்ன அலர்ஜி வந்தாலுமே உங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவரை ஆலோசனை பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர். அதாவது நான் ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, நான் நீங்கள் வந்து இல்லை நானே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக எந்தவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, நம்ம நீங்கள் வந்து அதோட டைப்ஸ் வந்து சொன்னீங்க. அதோட அலர்ஜினா ஃபஸ்ட்டு என்ன டாக்டர், அதை பற்றி சொல்லுங்க.
3: அலர்ஜி வந்து சப்போஸ் இது வந்து இம்யூன் லைக் நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒரு கோரான விஷயம். லைக் எப்படின்னா, சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது, வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படி ஆகுதுன்னா, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பாடியில் இருக்க இம்யூன் செல்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, இந்த ஆக்ட் ஆகுது ஓவர்ஃப்ளோ ஆகும்னா பர்டிகுலராக வந்து ஹிஸ்டமின் அண்ட் செரட்டோனின் ரெண்டு ஹார்மோன் சொல்லுவோம். அதுதான் அலர்ஜிக்கான மெயின். இது வந்து சிஸ்டமிக், செரட்டோனின் வந்து சிஸ்டமிக் தான் மெயினாக காஸ் பண்ணும். ஹிஸ்டமின் வந்து டாபிக்கல் லைக் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ டைரெக்டாக அந்த செல்லில் வந்து இம்யூன் லைக் போலன்ஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரக்ஸாக இருக்கட்டும், அதை அஃபெக்ட் பண்ணும்போது ஓவர் செக்ரீட் ஆகும். அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது நம்ம உடம்புல இருக்க ஓன் செல்லையே வந்து வெளியே செல்லாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஓன் செல் லைக் பிளட் வெசல்ஸ் இல்லை டாபிக்கல் செல்ஸ் நிறைய இருக்குது, அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது பாடி அதுக்கு வந்து ரொம்ப ரேப்பிடாக ரியாக்ட் ஆகும்.

0: இதை வந்து ஒரு செகண்ட்ஸ் டூ மினிட்ஸ் தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வர ரியாக்ஷன் தான் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து அந்த இம்யூன் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வர காம்ப்ளிகேஷன் தான் இந்த ஸ்கின் அலர்ஜி, ஹைப்போ டென்ஷன் அந்த மாதிரி வராது. மெயினாக வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் அலர்ஜி வருது. நம்ம வந்து லைக் இன்ஃபெக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம ஃபுட்டுக்கோ இல்லை வேறு எதுக்கோ வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும்போது நம்ம ஓன் செல்லையே வந்து வெளியே இருக்க செல் மாதிரி கன்சிடர் பண்ணி நம்ம ரெண்டு செல்லுமே ஃபைட் பண்ணிக்கும். அதுதான் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்லுவோம்.
1: ஓகே சார், ரொம்ப அழகாக வந்து அலர்ஜினா என்ன அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல நம்ம வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒவ்வாமை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில ஒரு அழைப்பாளர் காத்துட்டு இருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: சொல்லுங்க மேடம்.
3: அவங்களுக்கு வந்து அடிக்கடி கை அப்படி வீங்கி போகுது, ஒரு மாதிரி அரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
1: இது எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி வருது?
3: ஒரு குறிப்பிட்ட நாள் இல்ல சார், திடீர் திடீர்னு வருது. அப்புறமேட்டா வந்து அந்த இப்படி சொல்லுவாங்க, லைக் அந்த கம்பளி குச்சி சொல்லுவாங்களே சார், அது ஒத்தன மாதிரி அடிக்கடி உடம்பெல்லாம் அங்கங்க தண்டி தண்டிப்பா ஆகி போகுது. ஆனா கம்பளி குச்சி இல்ல, அது பூச்சி எதுவும் அவன் மேல இல்ல, எஃபெக்ட் ஆகல.
1: நீங்க அட்ரிகேரியான்றது ஒரு டைப் ஆஃப் வந்து அலர்ஜி, சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு டைரி நோட் பண்ணி எப்பப்போலாம் வருது அப்படின்னு நோட் பண்ணணும், என்றைக்கெல்லாம் வருதுன்னு. அந்த டேட் பர்டிகுலர் டேட்டில் அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க அந்த டே ஃபுல்லாக, அந்த அலர்ஜி வர அன்னைக்கு டே ஃபுல்லாக என்ன சாப்பிட்டாங்க, எங்கே போனாங்க, எது கூட ரியாக்ட் ஆகும் நோட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு டைம்லையோ இல்லை ரெண்டு டைம்லையோ ட்ரீட் பண்ணுற விஷயம் கிடையாது. பர்டிகுலராக ஒரு ஒரு பொருளுக்கு வந்து அடிக்கடி அவங்க அலர்ஜினாக இருந்தாங்க, ஆனால் அந்த பர்டிகுலர் பொருள் செகண்ட் மெமரின்னு சொல்லுவோம், அது மெமரி போயிட்டு நம்ம ஸ்டோர் ஆகிடும், இது வந்து நம்ம பாடிக்கு வந்து ஒரு அலர்ஜி அப்படின்னு சொல்லி இந்த ஹைப்போதாலமஸ்னு பிரெயினில் சொல்லுவோம், அதில் போய் ஸ்டோர் ஆகிடும். திருப்பி எப்போ அந்த பர்டிகுலர் பொருளுக்கு வந்து ரியாக்ட் ஆகிறாங்களோ திருப்பி வீக்கம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை வந்து சில பேருக்கு வந்து கெமிக்கல் லைக் வந்து சிமெண்ட்டு, டிட்டர்ஜென்ட்டு, சோப்பு, பர்டிகுலர் சோப்பு இல்லை பர்டிகுலர் துணி பவுட்ரு அந்த மாதிரி, அப்புறம் வந்து இன்செக்ட் பூச்சி, அப்புறம் வந்து செடியில் வர தாவரங்களில் வர போலன்ஸ்னு சொல்லுவோம், பூச்செடிகளில் வர மகரந்தம், அதெல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி. ஸோ பர்டிகுலராக ஒரு விஷயத்துக்கு கண்டினியூஸாக அலர்ஜி ஆகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் அலர்ஜி ஆக மாட்டாங்க. அந்த டேயில் நீங்கள் அடிக்கடி வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த முன்னாடி வந்த டேயில் எந்த அலர்ஜினுக்கு அவங்க ரியாக்ட் ஆனாங்களோ நெக்ஸ்ட்டு பர் டேயும் அதே அலர்ஜின் தான் ரியாக்ட் ஆகிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு டைரி போட்டு நோட் பண்ணணும், லைக் வந்து ஏன்னா நீ நம்மளே மறந்துடும். சப்போஸ் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அலர்ஜி வந்திருக்கு அப்படின்னா 2 மந்த்துக்கு அப்புறம் இன்னொரு அலர்ஜி வருது. ஸோ அந்த 2 மந்த்துக்கு முன்னாடி அவங்க என்ன ஃபுட் சாப்பிட்டாங்க நம்மளுக்கு தெரியாது, என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டே வரப்போ அவங்க என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்றது ஒரு டெய்லி நோட் பண்ணிட்டு வரணும். செகண்ட் டே டைம் அந்த மாதிரி வரும்போது அப்பயும் நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஃபுட் ரிப்பீட் ஆகும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ அந்த அந்த ஃபுட்டுக்கு தான் அவங்க அலர்ஜியாக வராங்க, நம்ம கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணலாம், அதுதான் மெயின் ரீசன். அப்போ இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் சில பல பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த ஐஜிஇன்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அதனால் வந்து அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ

0: கண்டுபிடிச்சு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. ஏதாவது இம்யூன் காம்ப்ளெக்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மல்டி விட்டமின் ட்ரக்ஸ், விட்டமின் சி அந்த மாதிரி ஒரு சின்ன சப்ளிமெண்ட் லைக் மல்டி விட்டமின் மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி அடிக்கடி எதுவும் வராது. உங்க சந்தேகம் தெரிஞ்சா வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
1: ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து இந்த குழந்தைகளுக்கு குளிச்சுட்டு அந்த ஸ்கின்னு கொஞ்சம் என்ன சொல்றது வெந்நீர்லயோ இல்லைன்னா குளிர்ந்த நீர்லயோ குளிச்சா அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலர் ஆகுது. அந்த ரெட் கலர் கொஞ்ச நேரம் கழிச்சு தானாகவே வரைஞ்சு போயிடுது. இது வந்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஸ்கின் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா பெற்றோர்கள் எப்படி கையாளணும் அது ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெரிடிட்டரியாவும் வருவதற்கு காரணம் இருக்கா, அல்லது இந்த குழந்தைகளுக்கு இந்த ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த புறக்காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறது முக்கிய காரணமா இருக்கா, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் ரேடியோல
0: கேட்டுக்கிறேன். நேர் வந்து ரெண்டு டவுட் கேட்டிருக்காங்க. முதல் சந்தேகம் வந்து அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின் அந்த மாதிரி வருதுன்னு. சி, ஆக்சுவலாக வந்து பேபிக்கு வந்து ரெட் ஆகுது, ஹோல் பாடியும் ரெட் ஆகுது அப்படின்னா ரொம்ப இப்போ ரீசெண்டாக வர நிறைய இஷ்யூஸ் என்னென்னா, குழந்தைக்கு குளிக்க வைக்கும் போது சுடுதண்ணி ரொம்ப அதிகமாக அதிக டெம்பரேச்சரில் வச்சு ஊற்றுறாங்க,
2: சுட
0: ஊற்றுறாங்க, அது ரொம்ப தப்பு சரிங்களா. அது ஒன்று. அவங்க கேட்டது இன்ஃபேண்ட்டை பற்றி தான் கேட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் ஒரு வயசுக்கும் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு அது வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் கிடையாது. சுடச்சனி மேலே ஊற்றுறதுனால குழந்தைங்களுக்கு வர ஸ்கின் ரியாக்ஷன், அது ஒன்று. இன்னொன்று, குழந்தைங்க குளிக்க வைக்கும்போது ரொம்ப எக்ஸசிவாக க்ரை பண்ணுவாங்க. எக்ஸசிவாக ட்ரை பண்ணும்போது சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம், ஹார்ட் ரேட் அதிகமாகும், அழுகும் போது ஹார்ட் ரேட் அதிகமாகும், பிபி அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஹோல் பாடிக்கும் வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அது ஒன்று வந்து இந்த மாதிரி ரெட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். மெயினாக வந்து அதிகமாக வெந்நீர் கூத்துறது, இன்னொன்று வந்து இந்த மாதிரி லைக் பிபி சிம்பத்திக் சிஸ்டம் அதிகமாக வேலை செய்யுது. இதில் ஒன்று ரெண்டு மட்டும் தான் அதிகமாக ரீசன். இது வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சிக்கணும். ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் கிடையாது. குழந்தை வந்து ரொம்ப அழுது ரொம்ப சூடாக ஊற்றுறீங்கன்னா அந்த மாதிரி வரும். கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் கொஞ்சம் நேரத்தில் குளிக்க வச்சுட்டு உடனே அந்த மாதிரி சரியாகாது. அதே மாதிரி குழந்தையோட நார்மல் டோன் நார்மல் ஸ்கின் டோன் வர்றதுக்கு மினிமம் வந்து ஒரு 1 இயருக்கு மேலே ஆகும். குழந்தை பிறந்தவொடனே எல்லாருக்கும் குழந்தை கொஞ்சம் பிரைட்டாக அது ரெட் நார்மலாக வந்து ஸ்கின் டோன் வேறு சேஞ்சில் இருக்கும். குழந்தையோட ஆக்சுவல் ஸ்கின் டோன் வர்றதுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு மேலே ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமாக சுடு தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய டிட்டர்ஜென்ட்டு சோப்பு அதிகமாக பிஹெச் இருக்க சோப்பு யூஸ் பண்ணுறது, நீங்கள் சுடு தண்ணி அதிகமாக ஊற்றும் போது குழந்தையும் அதிகமாக அழுவ ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் பிபியும் அதிகமாகும், அதனாலும் உடம்பு ஃபுல்லாக ரெட் ஆகும் ஹைப்பர் டென்ஷனால். ஸோ இது வந்து தான் மெயின் ரீசன். செகண்ட் கேள்வி வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா,
2: அலர்ஜி வந்து பாரம்பரியா
0: கண்டிப்பா ஹெரிடிட்டி, அதுக்கப்புறம் ஹெரிடிட்டரி ஆஞ்சியோடிமான்னு சொல்லுவோம். ஹெரிடிட்டரி ஆஞ்சியோடிமான்றது வந்து S3C3 காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம் அந்த இம்யூன் காம்ப்ளெக்ஸில், அது அஃபெக்ட் ஆகும்போது ஹெரிடிட்டின்னு வரும். ஹெரிடிட்டி வந்து இந்த மாதிரி வாயில் பர்டிகுலர் ஃபுட்டுக்கு வந்து உதடு கண் வீக்கம் வர்றது, அப்படி இல்லைனா வந்து ஸ்கின் லைக் வந்து வெளியே போகும்போது டஸ்ட்டு பட்டு உதடு மூக்கு வீக்கம் வர்றது, இதெல்லாமே வந்து அலர்ஜிக் டு கான்டாக்ட் அலர்ஜிக் டு கெமிக்கல்ஸ், இது ரெண்டுமே வந்து ஹெரிடிட்டி வரும். C3 காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம், அது அஃபெக்ட் ஆகிருந்தா ஹெரிடிட்டரி ஆன்ஜியோடிமா வரும். அதுக்கு C3 லெவல் ஒரு வாட்டி பார்க்கணும், காம்ப்ளிமெண்ட் C3 அது பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டியாக இருக்கான்லாம் தெரியும். அதே மாதிரி முக்கியமாக ஹெரிடிட்டியாக வர அலர்ஜி என்னன்னா பிராங்கில் அஸ்துமா, வீசிங் அலர்ஜி ஆஸ்துமா தான் வந்து ஹெரிடிட்டரியாக வர ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன்.
2: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் அலர்ஜியை பற்றி சொன்னீங்க, அதில் வந்து ஃபஸ்ட்டு அறிகுறி இதுதான் எனக்கு வந்து அலர்ஜியோட ஃபஸ்ட்டு சிம்டம் அப்படின்னா என்ன இருக்கும் டாக்டர்?
0: அதுதான் நான் முன்னாடி சொன்னது, டைப்ஸ் இருக்குது லைக் சிஸ்டமிக் அலர்ஜி வந்து ஸ்கின் அலர்ஜி அப்படின்னா ரெட்னஸ், ஃபஸ்ட்டு வர ஸ்கின் அலர்ஜி ரெட்னஸ் வரும். அப்படி இல்லைன்னா மேலே சின்ன சின்ன பனித்துளிகள் மாதிரி ஃபஸ்ட்டு வீங்கும், அப்புறம் அரிப்பு வரும். இது ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வர அலர்ஜி. அதுக்கப்புறம் சிஸ்டமிக் அலர்ஜின்னு சொல்லுவோம். சிஸ்டமிக் அலர்ஜி வந்து இந்த மாதிரி ஸ்கின் ரியாக்ஷன் எதுவுமே ஆகாது, சடனாக பிபி ஃபாலோ ஆகும்.

0: நெத்தி வேர்க்கும், படப்படன்னு இருக்கும். இது வந்து அனஃப்ளெக்சிஸ் ஷாக்குன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து கிராபு, நண்டு, எறா, ப்ரான் அதெல்லாம் சாப்பிடும் போது திடீர்னு அனஃப்ளெக்டிக் ரியாக்ஷன் வரும். அனஃப்ளெக்டிக் ரியாக்ஷன் எப்படி வரும்னா, திடீர்னு நெத்தி வேர்க்கும், டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், பிபி சடனாக ஃபாலோ ஆகும், ஹெட் ஏக் வரும். இதெல்லாம் வந்து சிஸ்டமிக் அலர்ஜி. இது வந்து ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் எதுவுமே இருக்காது. அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னது தான். லைக் வந்து அலர்ஜி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்கின்ல வர்றது மட்டும் தான் அலர்ஜி, சிஸ்டமிக் அலர்ஜி எல்லாம் அலர்ஜி இல்லைனு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. வீசிங், பிராங்கல் ஆஸ்மா அதுவும் ஒரு வகையான அலர்ஜி. அனஃப்ளெக்சிஸ் ரியாக்ஷன், ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன், இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி. எந்த சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது, அந்த சிஸ்டமில் எந்த லேயர், சப்போஸ் இம்யூன் சிஸ்டம் எடுத்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டீன், அப்புறம் வந்து C3, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து பேஷண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆவாங்க. சில பேர் வந்து சிஸ்டமிக் அஃபெக்ட் ஆகி பிபி அந்த மாதிரி இதெல்லாம் அஃபெக்ட் ஆகி ப்ரெசென்ட் ஆவாங்க. சில பேருக்கு ஸ்கின் ரேஷரோடு நின்றுரும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வர்றது வந்து அனஃப்ளெக்சிஸ் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கூட வந்து பட்டு சில ட்ரக்ஸ் கொடுக்கும் போது திடீர்னு பிபி ட்ராப் ஆகி ரொம்ப மோசமாகிடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து அலர்ஜிக் டு ட்ரக்ஸ். ஸோ நாங்கள் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும் போது ஒரு ஹெட் பெனில் அந்த பேஷண்ட்டோட டிஸ்சார்ஜ் சம்மரியில் டாப்பில் பேஷண்ட் இஸ் அலர்ஜிக் டு சோ அண்ட் சோ ட்ரக் அப்படின்னு எழுதிடுவோம். சம்டைம்ஸ் பேராசிட்டமில் கூட சில பேருக்கு அலர்ஜி வரும், அனஃப்ளெக்சிஸ் ரியாக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ நான் இந்த நிகழ்ச்சி மூலிமா நேர்களுக்கு என்ன தெரிய வைக்கிறேன்னா, ஸ்கின்னில் வர்றது மட்டும் அலர்ஜி கிடையாது, அலர்ஜி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது, எல்லாமே அஃபெக்ட் ஆகும்.
1: ஓகே, ஒரு விளம்பரம் கழிச்சு நம்ம மீண்டும் பேசலாம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். நேரம் 3:22. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒவ்வாமை பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன குழந்தைகள் நல மருத்துவத்துறையின் மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்ப வந்து எனக்கு வந்து சாதாரணமா சளி பிடிக்குது, இல்ல அலர்ஜினால சளி பிடிக்குது அப்படிங்கறதுக்கு வந்து எப்படி நம்ம டிஃபரன்ஸ் வந்து தெரியும் டாக்டர்?
3: முக்கியமாக வந்து சாதாரண இரும்பல் சளிக்கும் அலர்ஜிக்கும் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸில் மைனர் டிஃப்ரென்ஸ். லைக் வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சொல்லும். சாதாரண இரும்பல் சளிக்கும் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கும் மெயினாக டிஃப்ரென்ஸ் என்னென்னா, தும்பல் அதிகமாக வரும். முக்கியமாக வந்து லேட் நைட்டு ஏர்லி மார்னிங். டேயில் ஃபுல்லாக சிம்டம்ஸ் ஏசிம்டமேட்டிக் இருப்பாங்க. அப்படி அப்சல்யூட்லி ஃபைன், எதுவுமே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஒரு கண்டினியூஸாக அடுக்கு தும்பல்னு சொல்லுவோம், தும்பிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு மெயின் சிம்டம்ஸ். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஏர்லி மார்னிங். இது ஏர்லி மார்னிங் சிம்டம்ஸ், ஏர்லி நைட் ஈவினிங் சிம்டம்ஸ், இது ரெண்டுமே அலர்ஜிக்கான மெயின் ரீசன். ஏன்னா வந்து ஈவினிங் தான் வந்து கார்டிசால்னு சொல்ல ஒரு ஹார்மோன் நைட்டு சக்ரியேட் ஆகும், ஈவினிங் அண்டு ஏர்லி மார்னிங். ஸோ அது வந்து இந்த மாதிரி வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனுக்கு வந்து ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் மாதிரி. ஆல்ரெடி இந்த கண்டிஷன்ல இருந்தால் அந்த மாதிரி அலர்ஜி இருந்தால் அக்ரவேட் ஆகும், ஆல்ரெடி இருக்கிற அலர்ஜி அக்ரவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுதான் அலர்ஜி கிரைனைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து ஐஜிஏன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, அது பண்ணனா அந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்குது, அது சாதாரணமாக இரும்பல் சளி இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி இந்த மாதிரி இரும்பல் சளி சீசனல் வேரியேஷன், லைக் வந்து சம்மரில் எந்த ப்ராப்ளம் இருக்கா, சம்மர்லேயும் நல்லாவே இருப்பாங்க. வின்டர் வந்தாலே அவங்களுக்கு ஹோல் வின்டர் வந்து யூஆர்ஐ சிம்டம்ஸ், லைக் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். லைக் மூக்கு ஒழுகுறது, இரும்பல் வருது, தொண்டை கரகரன்னு இருக்கிறது, பேச் சேஞ்ச் ஆகுது, வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. இது வந்து வோக்கல் கால் எடிமானால் வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. இதெல்லாமே வந்து ஒரு வகையான அலர்ஜிக் ரியாக்ஷன். லைக் மெயின்லி மெயினாக வந்து சாதாரண இரும்பல் சளிக்கும் அலர்ஜிக்கு மெயினான விஷயம் என்னன்னா, சிம்டம்ஸ் வந்து ஏர்லி லேட் நைட்டு ஏர்லி மார்னிங், அப்புறம் வந்து சீசனல் வேரியேஷன். இது ரெண்டுமே வந்து அலர்ஜிக்கான சிம்டம்ஸ். இது ரெண்டுமே இல்லை எப்பயாச்சும் ஒரு வாட்டி இரும்பல் சளி வர்றது நார்மல்.
2: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய டைப்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க அலர்ஜியில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து அலர்ஜியை வந்து எப்படி தூண்டுது டாக்டர்? இப்போ நம்ம தூசி இப்போ ஒருத்தவங்க பெருக்கிறாங்க, இல்லை வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தூசி எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு, அது ஏன், அது என்ன பண்ணும் டாக்டர்? இப்போ ஒரு சிலருக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த போலன் ரியாக்ஷன் இருக்கும், கெமிக்கல் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அப்புறம் வீட்டில் வந்து நம்ம பெட்ஸ் எல்லாம் வளர்க்கும் போது அவங்களோட சில பேருக்கு வந்து அலர்ஜியாக இருக்கும் அப்படிலாம், அது வந்து ஏன், என்ன, எப்படி வந்து அவங்கள தூண்டுது டாக்டர்?
3: நல்ல கேள்வி. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு செல் வந்து அந்த செல்லு மேலே செல்லு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஒரு இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஆகுது. டி ஹெல்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து ஆன்டிஜென் ப்ரெசண்டிங் செல்னு இன்னொரு செல் இருக்குது. லைக் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கின்

0: இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லை வந்து டஸ்ட் ஆகுது, அது வந்து பி செல்லில் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல் இருக்கு இல்லையா, அது போய் டி செல்லில், டி செல் கிட்ட இவன் வந்து வெளியேருந்து வந்த ஒரு ஆள், இவனுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை, இவன் அழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி டி செல்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ பி செல் கிட்ட வந்து மெமரி செல், அப்புறம் வந்து ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல், அதுக்கப்புறம் வந்து பி செல்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்போ வந்து அந்த டி செல் என்ன பண்ணும், இந்த செல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான எல்லா என்ஜைம்ஸும் ஸ்டிமுலேட் பண்ணி இந்த செல்லை டெஸ்ட்ராய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் ஹோல் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிச்சுங்களா, இது வந்து ஒரு மெமரியாக பிரெயினில் இப்போ கம்பேர்ஸ்னு சொல்கிற ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஏதோ ஒரு அலர்ஜி ஆகிடுச்சு, சேம் பர்டிகுலர் ரியாக்ஷன் வித் ஃபுட், வித் கெமிக்கல், வித் நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது காண்டாக்டு போலன்ஸு அந்த மாதிரி மகரந்தம் அந்த மாதிரி வரும்போது அந்த மெமரி செல் என்ன ஆகும்னா, இது சாதாரண டஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மெமரி செல் என்ன ஆகும்னா, இது முன்னாடி இருந்த செல்லு அப்படின்னு சொல்லி அந்த சேம் ப்ராசஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணும். ஆக்சுவலி இன்ஃபெக்ஷனே இருக்காது, அந்த சேம் ப்ராசஸ் திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ எல்லா செல்லும் ஆக்ட் ஆகி நம்ம ஓன் ஸ்டெல்லையே டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன். இது எல்லா அலர்ஜிலையும் இந்த மெக்கானிசம் சேம். ஸோ இது வந்து எந்த பாத்வேல அஃபெக்ட் ஆகிருந்ததை பொறுத்து, சிஸ்டமிக்கா இல்லை ஸ்கின்லியா இல்லை வேறு ஏதாவது ப்ராங்கில் ஆஸ்துமா மாதிரி சிம்டம்ஸ் வருமா அப்படின்னு எந்த லெவலில் அஃபெக்ட் ஆகிருந்ததை பொறுத்து இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த மூச்சு திணறல், ஆஸ்துமா வந்து நீங்கள் அது ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி அப்படின்னு தான் சொன்னீங்க. இப்போ இந்த மூச்சு திணறல், வீசிங், இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து அலர்ஜியாக தான் இருக்குமா, இல்லை இது அலர்ஜி இல்லை எடுத்தோடனே உங்களுக்கு மூச்சு திணறல் நுரையீரலில் பாதிப்புன்றதால அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கா டாக்டர்?
0: இது வந்து ஒரு சிம்பத்தட்டிக் ஹைபர்ஸ்டிமுலேஷன், முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ சிஸ்டமிக் இது பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது ஒரு அலர்ஜி வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் வந்து ப்ரெஷர் அதிகமாகுது, நுரையீரலில் ஆல்வேலன்னு சொல்லுவோம் ஒரு குப்பி, நுரையீரல் ஒரு குப்பி சொல்லும், அதோடய சைஸ் சின்னதாகும். ஸோ இது வந்து எல்லா ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்லையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, லைக் நீங்கள் எக்ஸசிவாக க்ரை பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் அழுதுட்டுருக்கீங்க, உங்களோட கடைசியோட கடைசி சிம்டம் என்ன இருக்குன்னா க்ரானிக் காஃப். ரொம்ப நேரம் அழுதுட்டுருக்கவங்க நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக கொஞ்சம் நேரம் இரும்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹைபர்சென்சிட்டிவ் ரியாக்ஷன் ஆகுனா அந்த நுரையீரலில் இருக்க குப்பியை சுருங்க வச்சிரும். ஸோ காற்று உள்ளே போகிறது வெளியே வர்றது வந்து கம்மியாகும். ஸோ சுருக்கமான இடத்துல வந்து காற்று அதிக காற்று உள்ளே போகும்போது வெளியே போகும்போது ஒரு விசிலிங் சவுண்ட் வரும், அதுதான் வீசிங். ஸோ அந்த சுருக்கமான ஒரு பெரிய இடத்துல காற்று போகிறதுக்கு பதிலாக சின்ன இடத்துல காற்று அதிகமாக போகும்போது ஒரு டர்புலன்ஸ் கிரியேட் ஆகும், அந்த டர்புலன்ஸ் வழியாக வீசிங் சவுண்டு கேட்கும், அதுதான் வீசிங். அந்த சுருக்கம் அடையதோட மெயின், அந்த சுருக்கம் அடையது வந்து ஒரு வகையான அலர்ஜிக் ரியாக்ஷன், லைக் பிபி கம்மியாகிறது, ஸ்கின் வீங்குது, இதெல்லாம் எப்படி ஒரு டைப் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷனோ, நுரையீரலோட குப்பி சுருங்கிறதுமே ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி ரியாக்ஷன். அது சுருங்கும் போது என்ன ஆகும்னா காற்று உள்ளே போகிறது கம்மியாகும், மூச்சு திணறல் அதிகமாகும், ஆக்சிஜன் அளவு கம்மியாகும், ஏன்னா காற்று உள்ளே போகிறது கம்மியா இருக்கு. ஸோ ஆக்சிஜன் டெலிவரியும் கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொலாங்டா இருக்கும் போது அதிகமான காற்றை வந்து உள்ள இழுக்கிறதுக்கான வேலை அதிகமாகும். அப்ப என்ன ஆகும்னா, சாதாரணமா ரெஸ்பிரேஷன் பண்றதுக்கு ஒரே ஒரு மசில் தான் வேலை செய்யும், டயஃப்ரம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அக்சசரி மசில்லாம் சேர்ந்து தான் வந்து காற்றை சக் பண்ணி உள்ள இழுக்கணும். ஸோ அப்ப வந்து வேகமா இழுத்து வேகமா விடுவாங்க. ஸோ பல்ல விழுறது, அள்ளு தூக்குறது, இந்த மசிலோட வேலைலாம் அதிகமாகிடும், கான்ட்ராக்ஷன். ஸோ அதனால் மூச்சு தண்டில் அதனால் வரும். மெயினான அலர்ஜினால் ப்ரோங்கல் ஆஸ்துமா வர்றதுக்கு வந்து அந்த ஆல்வேலைன்னு சொல்கிற ஒரு சின்ன குப்பி, அது சுருக்கமாகிடும். ஸோ அது உள்ளே போகிற காற்றும் வெளியே போகிற காற்றும் கம்மியாகிட்டும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஸ்டீராய்டு தான் கொடுப்போம் ஃபஸ்ட்டு சிம்டம் உடனே கம்மி பண்ணுறதுக்கு, பிகாஸ் வந்து இது ஒரு டெட்லி காம்ப்ளிகேஷன். ரொம்ப நேரம் வந்து ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருந்தால் இதயத்தோட வேலை அதிகமாகி இதையும் பாதிக்கப்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே ஆக்சிஜன் வைப்போம், ஆக்சிஜன் வச்சுட்டு திருப்பி வந்து நெபிலைசேஷனில் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரக் ஸ்டீராய்டு கொடுத்துருவோம். இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு சிம்டம். ஸோ நான் இந்த இதோட என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, மூச்சு தண்டலை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபோர் ஒன் டே பக்கத்தில் நிறைய குழந்தைங்களோட அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த சப்போஸ் பெரிய ஹாஸ்பிட்டலாம் கூப்பிட்டு போனால் அட்மிஷன் போட்டுருவாங்க, பெட்டில் வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போயிட்டு புக வச்சுட்டு வர்றது, அடுத்த நாள் காலையில் ஈவினிங் போய் புக வச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி மந்த்லி புக வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து 5 வயசுக்கு மேலே ப்ராப்பராக வந்து புக வைக்க புகை வைக்கிறீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் லைக் ஒரு ஹையர் சென்டர் ஒரு கிளினிக்கில் அங்கெல்லாம் போய் பார்க்காம ஒரு பீடியாட்ரிஷியன் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க ஹாஸ்பிட்டல் பேஸ்டு இடத்துல போய் பார்த்தா ஸ்பைரோமீட்டரெலாம் பண்ணி பார்த்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு ப்ரொலாங்டு மெடிக்கேஷன் தேவையா இல்லை அக்யூட்டாக இருக்கும் போது பஃப் மாதிரி இருந்தால் மருந்து புகை வைக்கிற மாதிரி வீட்லேயே பஃப் அடிப்பாங்க அந்த மாதிரி அந்த மருந்து கொடுக்கணுமா கண்ட்ரோல் தெரப்பி வேணுமா ரிலீவர் தெரப்பி வேணுமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய அவுட் ஆஃப் டாபிக்

0: இருந்தாலும் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ். என்ன பண்ணணும்னா, வெளியே போய் ஓபிடி பேசிஸில் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் புகை வைக்கிறது தப்பு, அது பண்ணக்கூடாது.
1: ஓகே டாக்டர், அதாவது நீங்கள் என்ன சொல்லீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு வாட்டி வந்து டாக்டர் வந்து நீங்கள் இதை புகை வச்சு பாருங்க அப்படின்னு, அதாவது நெபுலைசர் வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னால் அதே நீங்கள் கண்டினியூ பண்ணி டாக்டர் தான் சொன்னாங்க டாக்டர் தான்
0: சொன்னாங்க, அதை நாங்கள் வந்து அந்த அக்யூட் சிம்டமை கம்மி பண்ணுறதாக கொடுக்குறோம். ஸோ இதுவே வந்து ஒரு 2-3 டே இது 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி புகை வைக்கிறோம், இல்லை மந்த்லி 2 டைம்ஸ் புகை வைக்கிறீங்கனாலே வந்து மாடரேட் பர்சிஸ்டன்ட் ஆஸ்துமாவில் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீவர் தெரப்பி வேணும், இல்லை ப்ரொலாங்கு ட்ரீட்மெண்ட் வேணும். ப்ரொலாங்கு ட்ரீட்மெண்ட்னா லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். கண்ட்ரோலாக பண்ணியிருக்கும் போது ரெக்கரண்ட் அட்டாக் வராது, ஸோ வந்து ப்ரொலாங்கு ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ புகை வைக்கிறதுனால என்ன ஆகுனா, சடனாக திடீர்னு அதிகமாகி ரொம்ப சிக்காக வந்து அட்மிட் ஆவாங்க. லைக் வந்து மிஷின் ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி, நார்மல் டியூப்ல வைக்காம மிஷின் ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் எங்ககிட்ட அட்மிட் ஆகும் போதே, நைட்டு 12 மணி 1 மணி அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப சிக்கா ஆக்சிஜன் அளவே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள பார்க்காம லைக் இந்த மாதிரி ஓபிடி பேசஸாக வைக்கிறது வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வாட்டி செக்அப் பண்ணிட்டு வரது நல்லது.
1: ஓகே, இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே நம்ம கண்டிப்பாக வச்சுக்கலாம் சார். ஏன்னா நம்ம வந்து ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க எனக்கு திருப்பி இருமலாக இருக்குது, நான் இன்னைக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் அப்படியே சொல்லியிருக்காங்க. சரி, டாக்டர் சொல்லி தான் வச்சாங்கன்னா அவங்களும் அந்த அடுத்த இருக்கவங்களும் அப்படி ஃபாலோ பண்ணுறது வந்து இது வந்து தவறான விஷயம்.
0: வீசிங் தான், வீசிங்கில் வந்து பிரைமரி சிம்டமே காஃப் தான். வீசிங் வந்து என் ஸ்டேஜ், வீசிங் ஒருத்தவங்க வீசிங் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் காஃபில் தான் ஸ்டார்ட் ஆகும். லைக் லேட் நைட் ஏர்லி மார்னிங் சிம்டம்ஸ் காஃப், ட்ரை காஃப், அப்படி இருந்தாலே அவங்க வீசிங் தான், வீசிங் வரப்போதுன்னு அர்த்தம். 2 டேஸ்க்கு அப்புறம் வீசிங் வந்து கொஞ்சம் மூச்சு விட சிரமமான பிறகு தான் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அக்யூட் சிம்டம்ஸ் லைக் அப்போ மூச்சு திண்டலுக்கு புகை வைக்கிறாங்க, அப்போ சரியாகும். ஸோ குழந்தைக்கு ஏன் அந்த சிம்டம்ஸ் வந்துச்சு, ஏன் அதை இவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணணும். அப்படி இல்லாமல் வந்து ரொட்டீனாக புகை வச்சு சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து டேரெக்டாக எங்ககிட்டே கேட்குறாங்க, புகை கொடுங்க நாங்கள் வீட்டில் வச்சுக்கோம் மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ராங்கிலாஸ்மா கொடுக்குற சல்பிடாமல்லாம் வந்து டாக்கிகார்டியானா ஹார்ட் ரேட் அதிகமாகும். சரிங்களா, அண்டர் அப்சர்வேஷன் அண்டர் சூப்பர்விஷன் இல்லாமல் வீட்டில் புகை வைக்கிறது, ஓபிடி பேசஸாக வந்து நிறைய மருத்துவர்களுக்கு போய் வெளியே போய் வச்சுட்டு வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. அதே மாதிரி வந்து நான் வந்து டாக்டர்ஸையும் எந்த குறையாக சொல்ல, லைக் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ற டாக்டர் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்றாங்க ரொட்டீன் பிராக்டிசஸா. சோ அதனால ஓபிடி பேசஸா புகை வைக்கிறது நல்லது நல்லதில்லை, நீங்க ஒரு நல்ல குழந்தை நல்ல டாக்டரா பார்க்கறது நல்லது.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்ததான் வந்து இந்த திடீர்னு குழந்தை வந்து மூஞ்சி வீங்கிடுது, அப்புறம் வந்து உதடுகள் வந்து வீங்கிடுது, அதுவும் வந்து அலர்ஜி டைப்பா டாக்டர்?
0: கண்டிப்பா ஆஞ்சியோடிமான்னு சொல்லுவோம், அது பேர் அட்ரிகேரியா வித் ஆஞ்சியோடிமா. ஆஞ்சியோடிமானா கண் வீக்கிறது உதடு வீக்கிறது, அப்படி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஆஞ்சியோடிமா சிம்டம்ஸ் இருந்தால் உடனடியாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன்னா லேயர் பை லேயர் தான் ஸ்வெல்லிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கண் உதடு வீக்கம் ஆகும்போது பேரலாக பின்னாடி இருக்க நாக்கு மூச்சு குழாயம் வீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உதடு வீக்கம் வரும்போது. ஸோ உதடு வீக்கம் வரும்போது நாக்கு வீக்கம் வீங்கிடும், அப்போ நாக்கு வீக்கும் போதும் மூச்சு திண்டல் வந்து சடனாக வந்து மூச்சோட ரொம்ப சிரமப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அலர்ஜி வந்து நார்மலாக இருக்கிறது ஓகே, உதடு வீக்கம் கண் வீக்கம் வந்துச்சுன்னா அது வந்து டேஞ்சர் சைன் மாதிரி, அட்ரிகேரியாவில் அது ஒரு டேஞ்சர் சைன் எக்ஸ்ட்ரீம். ஸோ அப்போ வந்து உடனடியாக பக்கத்தில் இருக்க மருத்துவர்கிட்ட போகணும், அட்மிட் ஆகணும், அட்மிட் ஆகி பார்த்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: Thank you. நேரம் 3:35. இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒவ்வொரு

0: பற்றித்தான் வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன குழந்தைகள் நல மருத்துவத்துறையின் மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்களோட தான் நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். எங்களே நீங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல நீங்க கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கேட்கலாம். இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கல்லூர் மாவட்டம் முத்தரசங்கத்துல இருந்து பேசுறேன். ஏழுமலை.
0: ஏழுமலை சார். ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம் சொல்லுங்க.
1: விசி ப்ராப்ளம் 25 வருஷமா இருக்கு சார்.
2: அப்படிங்களா? எப்பயாச்சும் ஸ்பைரோமெட்ரின்ற டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஸ்பைரோமெட்ரின்ற டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? லைக் வந்து புகை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிஷின் கொடுத்து ஊத சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் புகை வச்சுட்டு திருப்பி உங்களை ஊத சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பைரோமீட்டர் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா?
1: புகை தான் வச்சிருக்கேன், புகை அதிகமாக வைக்கல.
2: இல்லை, நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஸ்பைரோமீட்டர் டெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வீசிங் இருக்கா இல்லையானே சொல்ல முடியும். புகை வச்சுட்டே இருக்கிறது வந்து லைக் வீசிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான வீசிங் இருக்குது, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கா, வேறு ஏதாவது நோய் இருக்கான்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணாமல் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க மருத்துவர்கிட்ட போய் ஸ்பைரோமெட்ரின்ற டெஸ்ட் ஒரு வாட்டி பண்ணுங்கள். அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ண முடியும். புகை வைக்கலாமா, புகை வைக்காமல் வேறு ஏதாவது பஃப் மருந்து கொடுக்கலாமா, இல்லை மாத்திரை மருந்துலேயே சரி பண்ண முடியுமான்னு வந்து அந்த டெஸ்ட் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். நீங்க ஒரு மருத்துவரை ஆலோசிச்சு ஒரு எக்ஸ்ரேவும் அந்த ஸ்பைரோமெட்ரின் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் நீங்க உங்களுக்கு எந்த வகையான வீசிங் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்.
0: பரிசோதனைகள் வந்து சொன்னீங்க,
2: எந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் வர்றதை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. லைக் வந்து ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து ஸ்கின் பிரிக்கிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். வேரியஸ் ட்ரக்ஸை ஆட் பண்ணி ஸ்கின்ல பேட்ச் மாதிரி ஓட்டிடுவோம், அது வந்து 24 hours அப்புறம் எடுத்து பார்ப்போம். ஸோ எந்த ட்ரக்குக்கு பர்டிகுலர் அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு ட்ரக் அரப்ஷன். லைக் வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரக்குக்கு வந்து கண்டினியூஸ் ரியாக்ஷன் வரும்போது அந்த பர்டிகுலர் ட்ரக் கொடுத்துட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த லெவல் எப்படி இருக்குது, அந்த மாதிரி அது ஒரு டெஸ்ட். அப்புறம் வந்து IgE-ன்னு சொல்லுவோம், இம்யூனோகுளோபுலின் இ, ஏபிசி அந்த மாதிரி நிறைய இருக்குது இம்யூனோகுளோபுலின்ஸ். இ டெஸ்ட் மட்டும் பண்ணுவோம். இ பண்ணி ஈயோட லெவல் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது அதிகமாக இருந்துச்சுன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து அந்த ஸ்பைரோமெட்ரின் சொல்லுவோம், இது பிராங்கில் ஆஸ்மாக் பண்ணுவோம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா என்ன டைப் ஆஃப் அலர்ஜி ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்றதை பொறுத்து எந்த டைப் ஆஃப் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். மெயினாக வந்து ஸ்கின் டெஸ்ட்டு, அப்புறம் அந்த IgE, அப்புறம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி C3, இது ரெண்டு தான் மெயினாக பண்ணுவோம்.
0: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: கடலூர்ல இருந்து வெல்ல பேசுறேன்.
0: ஓகே வெனிலா மேடம், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
2: ஹலோ. ஆ, வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், நல்லா தெளிவா சொல்றீங்க, நல்லது, ரொம்ப நல்லது டாக்டர். எனக்கு ஒண்ணு இல்ல, ஒரு 6 வயசு ஒரு பாப்பாவுக்கு கால் இந்த வலது கால பாதத்துக்கு அடிக்கடி ஊறுதுன்றாங்க. அப்புறம் வந்து இந்த குப்பை மீனியை தேய்ச்சிப்பாங்க, இந்த மஞ்சள் இந்த உப்பு போட்டு தேய்ச்சுவோம், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், கொஞ்சம் கால் மணி நேரம் கழிச்சா சரியாயிடும். அது எதனால அப்படி வருது டாக்டர்?
2: எந்த மாதிரி ரியாக்ஷன் வருதுன்னு திருப்பி ஒரு வாட்டி சொல்றீங்களா?
3: அதான் பாதம் இருக்குல்ல, வலது கால்ல வந்து இந்த பாதம் இந்த உள்ள பின்பக்கமா இருக்கிற பாதத்துக்கிட்ட ஊறுது, அடிக்கடி ஊறுது ஏற்படுது. அது இந்த குப்பை மீனியோ இந்த மஞ்சள் உப்பு போட்டு தேய்ச்சா கொஞ்சம் சரியாயிடுது, கொஞ்சம் கால் மணி நேரம் கழிச்சு பார்த்தா சரியாயிடுது.
2: அங்க மட்டும் தான் இருக்குங்களா?
3: ஆமா, அது மட்டும் தான் இருக்குது, அது அடிக்கடி ஏற்படுது.
2: சரி ஓகே. நீங்கள் சொல்கிறது வந்து எக்ஸிமா, ஸ்கின் எக்ஸிமா நீங்கள் சொல்கிறது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ட்ரை ஸ்கின் இருக்கிற ஏரியாவில் ஃபஸ்ட்டு இச்சிங் ஸ்டார்ட் ஆகும். ஸ்கின்ல தோலில் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஈரப்பதம் நம்மளுக்கு தெரியாது, ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் பர்டிகுலர் சில ஏரியாவில் லைக் உள்ளங்காலில் கால்க்கு பின்புறத்தில் காஃப் மசில் இருக்கிற ஏரியாவில் அடிக்கடி வந்து சன்னில் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல வந்து ட்ரை ஸ்கின் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரை ஸ்கின் ஆகும் போது

0: லைட்டாக அரிப்பு ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் சொரிய ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் வந்து ரியாக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக சொரிய ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த குப்பைமேனி மஞ்சள்லாம் சொன்னீங்க இல்லையா, அது அது அதை விட வந்து பெட்டர் வந்து தேங்காய் எண்ணெய், வீட்டில் இருக்க கோக்கனட் ஆயில் இல்லை ஏதாவது மாய்ஸ்சரைசர் ரொட்டீனாக அப்ளை பண்ணிவிடுங்க. இது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. மாய்ஸ்சரைசர் அப்படி இல்லைன்னா வந்து தேங்காய், தேங்காய் எண்ணெய் இஸ் பெட்டர் சொல்யூஷன். வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதுக்கு உள்ளங்கால் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுலேயே அரிப்பு இந்த இதெல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் சுத்தமாக கம்மியாயிடும். அப்படி தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கின் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம்.
1: அதுக்கு பிறகு அப்பப்போ நெபுலைசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாடரேட்டா இருந்தது. அதுக்கு பிறகு ரொம்ப கொஞ்சம் அடிக்கடி வந்தது, அதாவது வின்டர் சீசன்ல. அப்ப நெப்புக்கு பதிலா இது பப் வச்சுட்டா நல்லா இருக்கும் சொல்லிட்டு பப் வச்சோம். இந்திரா இதுல தான் ராஜீவ் காந்தியில சொன்னதா, அதனால வர வச்ச பிறகு கொஞ்ச நாள் நல்லா இருந்ததுல சார். இப்ப மறுபடியும் வந்து அதாவது கொஞ்சம் ஒரு ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அந்த மாதிரி மறுபடியும் அந்த இது வருது, வீசிங் இருக்கு. அதுக்கு வந்து மூக்கையும் தேய்க்கிறாரு. அதுக்கு வந்து இப்ப பப் வந்து மூக்கு, இப்போ மெயின் வந்து மூக்கை தேய்ச்சிட்டு இருக்காரு, சளி இருக்கு. அப்போ வந்து வெறும் மாத்திரை போதுமா, மறுபடியும் பப் வைக்கலாமான்னு கேட்கலாம். எனக்கு வந்து என்ன டாக்டர், எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலும் சரிதான், குளிச்சாலும் சரிதான், உடனே எனக்கு சளி பிடிச்சிக்குது டாக்டர். கொஞ்சம் சில்லிங் வெதர்லயே எனக்கு சளி பிடிச்சிக்குது. இது ஃப்ரம் வந்து ஒரு 40 இயர்ஸ்ல இருக்கு. இது வந்து கடைசி வரைக்கும் அப்படிதானா, அதாவது நான் வந்து த்ரோட் 365 days நான் வந்து ஹாட் வாட்டர் தான் டாக்டர் குடிச்சிட்டு இருக்கேன்.
0: சரி, ஃபர்ஸ்ட் நான் தம்பிக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக தம்பிக்கு 8 வயசு சொன்னீங்க இல்லையா, அந்த பஃப் மருந்து கொடுத்தாங்க இல்லையா, அது எத்தனை மாசம் யூஸ் பண்ணீங்க? பிங்க் கலரு ஒரு ப்ளூ கலர் ரெண்டு கொடுத்தாங்களா? ஓகே. ஆக்சுவலாக அந்த பிங்க் கலர் இருக்கீங்களா, அது 3 மந்த் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து எபிசோட் லைக் இது மூச்சு தண்டல் இருக்குது, வீசிங் இருக்குது அப்படின்னா ப்ளூ கலர் கொடுக்கணும். இந்த பிங்க் கலர் வந்து ஃபஸ்ட்டு மந்த்க்கு வந்து காலையில் ஒரு பஃபு, நைட்டு ஒரு பஃபு, ரெண்டு வேலை அடிக்கணும் ஒரு மாதத்துக்கு. அடுத்த 2 மாதத்துக்கு நைட்டு மட்டும் அடிக்கணும் ஒரு பஃபு. ஓகேவா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த 3 மந்த் எபிசோட் ஃப்ரீயாக இருப்பாங்க, எந்த எபிசோடும் வராது. ஸோ அதுக்கப்புறம் ரெக்கரண்டாக வரும்போது ஸ்பைரோமெட்ரின்ற டெஸ்ட் ஒரு வாட்டி பண்ணணும். ஸோ பிராங்கி ஆஸ்மாவில் வராங்களா இல்லையான்னு அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மூக்கு சொறிகிறாங்க, மூக்கை ரப் பண்ணுறாங்க அப்படி சொன்னீங்க இல்லையா, இது வந்து அலர்ஜினால் வர்றது. இது கூட சேர்த்து ஒரு மாத்திரையும் சேர்த்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு 3 மந்த் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெக்கரண்ட் அட்டாக் வராது. ஸோ ரெக்கரண்ட் அட்டாக் வந்து எபிசோட் ஆஃப் வீஸ் அந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ நைட் எபிசோடு, டே எபிசோடு. இப்போ லாஸ்ட்டாக வந்த வீசிங்கில் நைட் எபிசோட் லைக் வந்து வீசிங் வருது, வாரத்தில் நைட்டு மட்டும் ஒரு 4 வாட்டி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சிவியராக இருக்காங்க. நைட் எபிசோடு வந்தாலே சிவியராக இருக்காங்கன்னு அர்த்தம். நைட்டு போய் புக வைக்கிறீங்க, ஒரு 10 மணி 9 மணிக்கு பார்க்க போய் புக வைக்கிறீங்கனாலே கொஞ்சம் சிவியராக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பயன்போது அந்த ப்ளூ பிங்க் கலர் மட்டும் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் நைட்டு மட்டும். ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வீசிங் புக வைக்கிறத கம்மி பண்ணுறீங்களோ, பின்னாடி பெரியவனானதுக்கப்புறம் இந்த வீசிங் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து இந்த சின்ன வயசுல வந்து லங்ஸ்ல திருப்பி ரெக்கரண்டா வீசிங் வந்துட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப பெரியவன் ஆனதுக்கு அப்புறமும் பிராங்கல் ஆஸ்துமா பிரச்சனை வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும், அவனுக்கு தம்பிக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட் எபிசோடு வராமல் பார்த்துக்கணும் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோலுக்கு அந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணும், அதுதான் கண்ட்ரோல். ஸோ பிபிக்கு சுகருக்கு மாத்திரை எடுக்கிற மாதிரி லைக் வந்து அது வந்து க்ரானிக்காக இருக்கிற ஒரு பிரச்சனை. பிபி சுகர் இது வந்து க்ரானிக்காக இருக்கிற பிரச்சனை இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைம் லைக் 1 இயர் 2 இயர் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது. ஒன்ஸ் அடலசன்ட்டாக
1: ஆகிட்டாங்க.
0: ஆமாம் கண்டிப்பாக அதுதான் கண்ட்ரோலர். வீசிங் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது தான் அந்த ப்ளூ கலர், வீசிங் வராமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த ப்ளூ பிங்க் கலர்.
1: For 3 months போதுமா டாக்டர்?
0: 3 மந்த் 3 மந்த்3

0: வந்து பார்த்து அடிச்சுட்டு திருப்பி போயிட்டு நீங்க எந்த பீடியாட்ரிஷன் பாத்தீங்களோ அவங்க கிட்ட திருப்பி சொல்லுங்க.
1: பீடியாட்ரிஷன்ல டாக்டர் சொன்னாங்க டாக்டர் ஐடிஸ், நான் வந்து வெதர் ஐடிஸ் ஆஸ்மான் கேட்டேன், ஓ ஐடிஸ் அது கேள்வி வரதுனால ஐடிஸ் ஜஸ்ட் லைக் ஆஸ்மா மாதிரி தான் அப்படிங்கிறாங்க.
0: ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலதான் ஆஸ்மான்ற டேர்மே யூஸ் பண்ணுவோம். ஃபைவ் இயர்ஸ் கீழே இருக்க குழந்தைக்கு ஆஸ்மான்ற டேர்மே யூஸ் பண்ணுமா, அவங்களுக்கு வீசிங்கே இருந்தாலும் அது வந்து அக்யூட் அப்சர்வ் வீஸு வைரல் வீஸு அந்த மாதிரி அந்த மாதிரியான டேர்ம் பண்ணுவோம். ஃபைவ் இயர்ஸ் கீழே இருக்க எந்த குழந்தைங்களுக்குமே வந்து ஆஸ்மான்ற டேர்ம் யூஸ் பண்ணுமா. ஆஸ்மான் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா தம்பியோட நுரையீரலோட அளவே கம்மியாயிடுச்சு, அது வந்து ஸ்பைரோமெட்ரி இந்த டெஸ்ட் பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்துதான் மட்டும்தான் அவங்களுக்கு ஆஸ்மான்ற டேர்ம் ஆஸ்மானே சொல்லுவோம், இல்லைன்னா சொல்லவே மாட்டோம் ஆஸ்மான். இந்த மாதிரி நிறைய வாட்டி நிறைய எபிசோட் நிறைய, சப்போஸ் எனக்கே வந்து சப்போஸ் நான் ட்ரிப் ஏதாவது போயிட்டு வரேன், ஹில் ஸ்டேஷன் ஏதாவது போயிட்டு வரேன், எனக்கு ஒரு ரெண்டு நாள் வீசிங் இருக்கலாம், அதுக்கு எனக்கு ஆஸ்மான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு ஏதாவது அங்கே பர்டிகுலர் ஃபுட் அலர்ஜியாக இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நான் அந்த ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லங்கோட வால்யூம் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் ஆஸ்மான்ற ஆஸ்மா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ அப்புறம் உங்களோட இதுக்கு என்ன சொன்னால், நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து குளிக்கும் போது ஹின்ஹல் பண்ணாமல் லைக் வந்து காது மூக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைக் க்ளோஸ் பண்ண முடியாது, ரொம்ப வெட்டாக பண்ணாமல் சோப்பெல்லாம் போட்டு ரொம்ப தேய்க்காமல் லைக் வந்து சைனசைட்டிஸ் நீங்கள் சொல்கிற எக்ஸாக்ட் இஷ்யூ வந்து மைல்டு சைனசைட்டிஸ் லைக் வந்து தலை குளிச்ச அன்னைக்கு ஈரமாக இருக்கும், கொஞ்சம் மூக்கு ஒழுகும், ஈவினிங் வரைக்கும் தலை கொஞ்சம் பாரமாக இருக்க மாதிரி தெரியும், நெக்ஸ்ட் டே வந்து அப்படி எதுவுமே தெரியாது, நெக்ஸ்ட் டே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து சைனசைட்டிஸ். இதுக்கு ரொட்டீனாக இதெல்லாம் நீங்கள் வந்து காதில் பஞ்சு வச்சுட்டு குளிக்கலாம், காதில் பஞ்சு வச்சுட்டு குளிக்கலாம், மூக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சோப் போட்டு ரப் பண்ணாமல் காது மூக்குலேருந்து தான் சைனசைட்டிஸ் ரொம்ப ரெக்கரண்டாக வரும். ஸோ அந்த ரெண்டு ஏரியாவையும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ சைனசைட்டிஸ்ன்ற இஷ்யூ வராது.
1: சாப்பிடும்போது மட்டும் கொஞ்ச நேரம் நல்லாதான் இருக்கு, சாப்பிட்ட பாதியிலிருந்து அப்படியே ரன்னிங் நோஸா இருக்கு. அதை நான் கேட்டேன் டாக்டர்ட்ட, அவங்க சொல்றாங்க இட் மே பி அலர்ஜி டு அலர்ஜின்னு சொன்னாங்க.
0: மூக்குல தண்ணி வரது அலர்ஜியா இருக்கா லைக் வந்து அது வந்து அப்பிடைசர், இப்போ நம்ம நல்லா சாப்பிட்ட திருப்தியாக சாப்பிடும் போது கூட சம்டைம்ஸ் வந்து கண்ணெல்லாம் தண்ணி வரும், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் மாதிரிலாம் கூட வரும், அதெல்லாம் நார்மல். சாப்பிடும் போது எக்ஸசிவ் சலிவேஷன் வருது, எக்ஸசிவாக மூக்கில் இருந்து ஒழுகிறது, அதெல்லாமே நார்மல், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
2: இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம் சொல்லுங்கள்.
2: பாலு எங்க இருந்து பேசுறீங்க சார்?
0: ஹலோ
2: சார், உங்க லைன் கிளியரா இல்லன்னு நினைக்கிறேன்.
0: ஹலோ,
3: எனக்கு வயது 77 டாக்டர்.
2: ஓகே டாக்டர்.
3: நான் வந்து இன்ஃப்ளூயன்சா, அதுக்கு வந்து இது இந்த போட்டு என்ன சொன்னாங்க, தடுப்பூசி
0: இது இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி உங்களை போட்டுக்க
3: சொன்னாங்களா? டாக்டர்,
0: ஹலோ சார், இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி போட்டுக்க
3: சொன்னாங்களா? அந்த தடுப்பூசி போட்டுக்கலான்னு சொன்னாங்க டாக்டர் கதிரகாமத்தில்.
0: எனக்கு நீங்க பேசுறது சரியா புரியல, இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி போட்டுக்க சொன்னாங்களா?
3: ஆமா.
0: ஆ சரி ஓகே, எதுக்கு இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி போட்டுக்க சொன்னாங்க? உங்களுக்கு பிபி சுகர் ரொம்ப நாளாக இருக்கா? சுகர் ரொம்ப நாளாக இருக்கா? சரி ஓகே, ஆக்சுவலாக என்னன்னா சொல்லுங்க. கண்ட்ரோலில் இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, ப்ரொலாங்டு ரொம்ப நாளாக வந்து சுகர் இருக்கிறதே வந்து ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட், லைக் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் நிலை சுகர் கம்மியாக இருக்கிறது. ஸோ வந்து நம்மளுக்கு வர மோஸ்ட் ஈஸியாக வர இன்ஃபெக்ஷன் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், அந்த வைரல் இன்ஃபெக்ஷனில் வர மோஸ்ட் காமனாக வர்றது இன்ஃப்ளூயன்சா இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால் இந்த இன்ஃப்ளூயன்சா இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக ஆல்ரெடி வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டை ப்ரொலாங்டாக வந்து நீங்கள் சுகர் மாத்திரலாம் எடுத்துட்ருக்கீங்கனாலே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஊசி போட சொல்லியிருப்பாங்க. இல்ல அது எதுவும் ஆகாது, இன்ஃப்ளூயன்சா வேக்சினேஷன் எதுவும் அலர்ஜி ஆகாது. ஈவன் நாங்க வந்து ஒரு 6 மந்த் 9 மந்த் பேபிக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சா வேக்சினேஷன் இப்பெல்லாம் கண்டிப்பா போட்டுறோம். இது பிரைவேட் செக்டர்ல போடுறாங்க, கவர்மெண்ட் செக்டர்ல இப்பதான் இப்ப ட்ரையல் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம

0: கவர்மெண்ட்டில் போடுற தடுப்பூசியிலையுமே இன்ஃப்ளூயன்சா வேக்சின் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு வர அதிக நுரையீரலில் வர இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸாவாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து தடுப்பூசி போட்டுருவாங்க. மோஸ்ட்லி அந்த தடுப்பூசினால எந்த தொந்தரவும் இருக்காது, நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். கதிர்காமத்தில் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, நான் எனக்கு அதை பத்தி தெரியல. குழந்தைங்களுக்கு போடுறாங்க, பெரியவங்களுக்கு தெரியல. குழந்தை நல்ல மருத்துவர்னால எனக்கு குழந்தைங்களுக்கு
1: அதாவது அபோவ் 70 இயர்ஸ்க்கு ஜஸ்ட் கிளினிக் வந்தா போடுவாங்கன்னு சொன்னாங்க டாக்டர்.
0: நீங்க வந்து கேட்டு பாருங்க, டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி சொல்லுங்க. கேட்டுட்டு
1: நிம்மோனியா அண்ட் இன்ஃப்ளூயன்சா ரெண்டு
0: விஷயத்தை ஓகே ஓகே ஓகே போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து உங்க மருத்துவரை ஆலோசிச்சிட்டீங்களா?
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
6: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
7: நேர்லே சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒவ்வாமை பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து டாக்டர் வந்து ஷேர் பண்ணாங்க. இப்படிலாம் இருக்கா அப்படிங்கறது வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் டாக்டர். இப்ப வந்து ஒவ்வாமை மீண்டும் வராமல் தடுக்க பெற்றோர் வந்து என்ன செய்யணும், கட்டாயம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸ் அப்படின்னு வந்து நீங்க என்னென்னலாம் சொல்வீங்க டாக்டர்?
1: முதல் விஷயம் வந்து ஒவ்வாமை இருக்கா இல்லையான்னு பக்கத்தில் ஒரு உங்களோட குழந்தை நல மருத்துவர் ஆலோசித்து அந்த சிம்டம்ஸ் என்ன வருது, அது ஒவ்வாமையான சிம்டம்ஸா இல்லை வந்து சாதாரண இரும்பல் சரியில் வர சிம்டம்ஸாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் ஒவ்வாமை இருக்குது, சிஸ்டமிக்காக இருக்கா, லைக் பிபியெல்லாம் கம்மியாக இருக்கா, அந்த மாதிரி இருக்கா, ஸ்கின் அலர்ஜி இருக்கா, இல்லை ப்ராங்கல் ஆஸ்துமா மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கா. இது ஒன்று. இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி ரெக்கரண்டாக வரும்போது அட்ரிகரியா மூஞ்சி உதடு வீக்க வர்றது, மேலால தடிப்பு தடுப்பாக வீங்கிறது, ரெட் ரெட்டாக வர்றது, அந்த பனித்துளிகள் மேலே மேலே ரெட் ரெட்டாக வருது, இது எல்லாமே வந்து டாபிக்கல் சிம்டம்ஸ். இது பர்டிகுலர் ஃபுட்டுக்கு, ஃபுட்டு கெமிக்கல் இன்ஃபெக்ஷன் இது மூணால் வரும். ஸோ பர்டிகுலர் ஃபுட் கொடுக்கும்போது சில பேருக்கு வந்து எக் ஒயிட் மட்டும் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆகும், ப்ரான் சாப்பிடும் போது இந்த மாதிரி ஆகும். இந்த பர்டிகுலர் ஃபுட்டு வரும் சாப்பிடும்போது அலர்ஜி ஆகுதுன்னா அதை கம்ப்ளீட்டாக அந்த ஃபுட் டயட்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும், அந்த ஃபுட் டயட்லேருந்து ரிமூவ் பண்ணி. இது ஒன்று, இது வந்து எலிமினேஷன் ஆஃப் காண்டாக்ட். அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட். ஸோ சப்போஸ் வந்து க்ரானிக் அட்ரிகரியா இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் ஆகி வந்ததுக்கப்புறம் அந்த ரியாக்ஷனுக்கு, பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு பாடி வந்து ரெக்கரண்டாக ரியாக்ட் ஆகும். நீங்கள் அந்த ஃபுட்டே கொடுக்கலனா கூட எவ்ரி ஒன் மந்த் இந்த மாதிரி ரியாக்ஷன் வரும். இது வந்து க்ரானிக் அட்ரிகரியான்னு சொல்லணும். ஒன்று அக்யூட்டு, இது ஒன்று க்ரானிக். இதுக்கு வந்து டே டு டே மெடிக்கேஷன் எடுத்துகிட்டே இருக்கணும், ஒரு 2 மந்த் எடுக்கணும். அது கூட வந்து சில பல ரத்த பரிசோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி ட்ரக் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும். ஒன்று, பேரண்ட்ஸ் செய்ய வேண்டியது என்னென்னா, எந்த ஃபுட்டுக்கு எந்த கெமிக்கலுக்கு அலர்ஜி இருக்காங்க, பர்டிகுலர் எந்த டேயில் வருது, அந்த டேயில் என்னென்ன சாப்பிட்டாங்க, எங்கே போனாங்க, லைக் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இல்லை வீட்டு பக்கத்தில் கட்டடம் இல்லை வந்து டிட்டர்ஜென்ட்டு, பர்டிகுலராக வந்து பர்ஃப்யூம்ஸு யூஸ் வீட்டில் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ், சில பேருக்கு இந்த கற்பூரம் யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி ஆகும். ஸோ அதை பர்டிகுலராக வந்து அந்த காண்டாக்டஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும், அது வந்து பேரண்ட்ஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து உதடு வீக்கும் கண் வீக்கும் வர்றது, இது ரெண்டுமே வந்து ஒரு டேஞ்சர் சைன். இது ரெண்டும் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும், இது ரெண்டுமே வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து வாயில் மூக்கில் இந்த ஜொல்லு ஊற்றிட்டே இருக்காது, இது ஒரு டைப் ஆஃப் ரிலாக்ஷன், இது வந்து அனஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அப்போ வாயில் வந்து அதிகமாக வந்து ஜொல்லு ஊற்றிட்டே இருக்காங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடணும். ஏன்னா இப்போ வாயிலேருந்து ஜொல்லு அதிகமாக ஊற்றிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அதே முழுங்கி அது நுரையீரலுக்கு போய் மூச்சடைப்பு வரதுக்குன்னா நிறைய

0: சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து சிஸ்டமிக் அனஃப்ளெக்சிஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி வரப்போ இது பண்ணணும். பெற்றோர்கள் முக்கியமாக என்ன மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு குழந்தை எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்துட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி. அதாவது நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நம்ம வந்து எப்படி அந்த ஒரு அலர்ஜியை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அது எப்படி என்னென்னலாம் பண்ணணும் வீட்டில் அப்படிங்கிறத வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே நேர்லி, இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒவ்வாமை பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து பேசணும். நம்ம கூட வந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன குழந்தைகள் நல மருத்துவத்துறையின் மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் தான் நம்மளுடன் இணைந்து நிறைய விஷயங்களை வந்து அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
0: ரொம்ப நன்றி.

0: ஓகே நேர்லி, இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒவ்வாமை பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து பேசணும். நம்ம கூட வந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன குழந்தைகள் நல மருத்துவத்துறையின் மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் தான் நம்மளுடன் இணைந்து நிறைய விஷயங்களை வந்து அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
1: ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.
0: ஓகே, இந்த நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையான ஒரு குட் ஈவினிங். என்ன இவ்ளோ வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னா, இப்போ நான் வரும்போது பார்த்தேன், ஸோ அப்படி லைட்டா ஒரு கிளவுடியான ஒரு சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால சில்லா வந்து நம்ம பேசலாம். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி அண்ட் மை ஃப்ரெண்ட் ஆர்ஜே
1: காயத்ரி. அதாவது பார்த்து ஒரு ஆர்வத்துல நீங்க வந்து மைக்கு கூட ஓபன்
0: பண்ணிருக்கீங்க.
1: அனைவருக்குமே
0: சூப்பரான நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். என்னம்மா நண்பர்கள் தினம் நேத்து மாதிரி தெரிஞ்சிச்சு
1: அப்படின்னு
0: இந்த வீக் ஃபுல்லாவே அதை செலிப்ரேட் பண்ணுவோம். சோ எஸ், அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங்கா வந்து ஒரு சூப்பரான சாங் வேற உங்களுக்காக நான் எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஷிப் டே சாங்கா. சோ அத நம்ம கேக்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க காயத்ரி.
1: அதாவது நம்ம வந்து கட் கேமரா ரோலிங்க்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்பர் எல்லாம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க என்ன போட போறீங்க.
0: நம்ம வந்து வந்தாச்சு. சோ கட் கேமரா ரோலிங் ஷோல நான் வந்து நிறைய கட்ஸ், ஒரு சில கட்ஸ் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சோ அதெல்லாம் என்னன்னா
1: வெளியூர் நேர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அந்த முன்குறிட்டையும் சேர்த்து தொடர்பு கொண்டீங்கன்னா ரெண்டு பேரும் எடுத்து
0: நம்ம பேசலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு காலை நம்ம நம்பர் சொல்லும் போதே வந்துட்டாங்க,
1: நம்ம கட்டே போடலையே,
0: கட்டே போடலையே, அதுதான் நான் யோசிக்கிறேன். சரி ஓகே, அவங்கள்ட்ட பேசலாம். ஹாய் வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஹலோ.
2: ஆ வணக்கம்.
0: ஹாய் வணக்கம்.
1: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
2: ஐயப்பன்.
1: ஐயப்பன். ஓகே ஓகே, நான் கட்டே போடலையே, நீங்க கால் பண்ணீங்க.
0: உங்களுடைய இந்த தைரியத்தை நாங்க பாராட்டுறோம் ஐயப்பன். ரெடி, உங்களுக்கான கட் இதோ.
3: ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க, நாங்க யார் ஒம்பு தும்புக்கும் போறது இல்ல, போற எட்டமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க, நாங்க யார் ஒம்பு தும்புக்கும் போறது இல்ல, போற எட்டமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
0: ஏனா ஐயப்பன் கேட்டுச்சா உங்களுக்கு?
2: ஆ கேட்டுச்சு.
1: கேட்டுச்சா? அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் இதிலே இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம்.
0: அவ்வளவுதான்.
1: ஆ ஓகே, ரெடியா நீங்க?
2: ஆ ரெடி.
1: ஓகே ஓகே. கட் கேமரா ரோலிங்.
2: ஐயா வணக்கம். நாங்க ரொம்ப நல்லவங்க, யார் வம்பு தும்புக்கு போறது இல்ல, பூ போல வாழ்ந்துட்டு இருக்கோம்.
1: பூ போல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது சந்தான நம்ம வந்து மனசுக்குள்ள ஏத்திட்டே போல இருக்கு.
0: தடம் தெரியாதா? இருக்கிற இடமே தெரியலங்கறீங்க. நீங்க இப்ப வந்து ஒரு ஃபயரா அப்படியே வந்து இந்த டயலாக சொல்றீங்க.
2: ஐயா வணக்கம்.
0: அப்படி
2: யாரு வம்பு தும்புக்கு போறது இல்ல,
0: ஏன்
2: இருக்கிற இடமும் தெரியாம போறீங்க?
0: டயலாக் மறந்துருச்சே.

0: அதாவது நீ குறுக்க குறுக்க பேசிட்டு வருமா இருந்துட்ட, நீங்க சொல்லுங்க, நீங்க குறுக்க குறுக்க பேசிட்டீங்க என்ன,
1: நாங்கெல்லாம் என்ன சொன்னாலும்
2: வேற டயலாக் பேசு,
0: வேற டயலாகா,
1: உங்க ஓன் டயலாகா. ஓகே ரெடி, கட், கேமரா
0: ரோலிங்.
2: ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கான், ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு 40 அவசியம் இருக்குதே. ஐயோ,
0: அதாவது
1: அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு கொஞ்சம் சொல்லிருங்களா?
0: உள்ள இருக்கு, வெளில சொன்னா அவங்க கேட்டு
1: வந்து சரி. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க பாக்கலாம்.
2: வானொலி மூலமா தான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு எனக்கு.
1: ஒரு
2: ஒருத்தரு
1: ஆஹா, ஓகே,
2: நிகழ்ச்சியில் கலந்துக்குவாரு, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: வானொலி மூலமா அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டீங்க.
0: அவங்க
1: சொல்லும் போதே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேயோட ரிதம் மாதிரி அவங்க ஒரு டயலாக சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: வந்து ப்ளே பண்ணல, அதாவது பிளான் பண்ணல, அது ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுவாவே நடக்குது. இப்போ நீங்க பாட்டு மட்டும் தான் பிளான் பண்ணீங்க, கட்ஸ் வந்து தானா அப்படியே அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி அவரு பேசுனது அப்படியே தானா அமைஞ்சிருச்சு.
1: ஓகே சரி, ஓகே, அடுத்ததான் இன்னொரு காலர் வராங்க, பேசலாமா? ஹாய், வணக்கம்.
3: வணக்கம.
1: வணக்கம், யார் எங்க?
3: தண்டபாணி.
1: ஓகே தண்டபாணி சார்,
3: சொல்லுங்க மேடம்.
1: கட்ஸ் கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேடம்.
0: கேட்டீங்களா? ரெடியா பேசலாமா?
3: ரெடி மேடம்.
1: ஓகே ரெடி, கட், கேமரா
0: ரோலிங்.
3: மேடம், நாங்க ரொம்ப நல்லவங்க.
1: அப்படியா?
3: எந்த ஒன்பது திம்புக்கும் போக மாட்டோம்.
1: இருந்துக்கோங்க.
3: இருக்கிற இடமும் தெரியாது, இருக்கிற தடமும் தெரியாது.
0: உங்களுடைய ஃப்ரெண்டு அந்த மாதிரி இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? நாங்க வந்து அவர் ஆக்சுவலா அவரு தான் பிரச்சனையில இருந்திருப்பாரு, உங்களையும் சேர்த்து இழுத்து விட்டுருப்பாரு.
1: இல்ல மேடம், எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க மேம். சரி ஓகே, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா யார சொல்வீங்க?
3: நீங்க
1: சொல்லுங்க வேற ஏதாவது உங்களோட.
3: ஒழுங்காடும்.
1: நான்கு மணி 10 நிமிடம் 20 நொடிகள். அழைப்பாளர், ஹாய் வணக்கம்.
4: இதுவரைக்கும் எனக்கு நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்த சந்திரசேகர்.

0: நல்லா இருக்கோம் சந்திரசேகர் சார்.
1: தேங்க் யூ.
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். எங்கெல்லாம் பாண்டியில் எப்படி?
1: நீங்க பயங்கர மழை பெய்யுதுன்னு சொன்னீங்களா?
0: ஆமா,
1: பயங்கர அப்படின்ற மாதிரி கட் ஆயிடுச்சு. நாங்க அதை வந்து ஃபீல் பண்ணிக்கிறோம். மழை பெய்யுதுங்களா?
0: அதாவது இன்னைக்கு வந்து வேலூர் விழுப்புரம் அதெல்லாம் பயங்கர மழை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வேலூர்ல ஆரம்பிச்சு அடுத்தது வந்து விழுப்புரம் பாண்டிப்பாக்கம் அப்படியே காத்தடிக்கும்
1: நினைக்கிறேன். ஆமா, பட் நான் வருவது கிளவுடியா தான் இருந்துச்சு.
0: கிளவுடியா இருந்தது, அதாவது உங்களை பார்த்து பயந்துருச்சு. அது
2: நீங்க ரெண்டு பேரும் வேற ப்ரோக்ராம் பண்றீங்களா, அதனால நல்ல மழை
1: பெய்யும்
0: சொல்ல வந்தேன்.
1: ஓகே, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.
2: உங்களுக்காக
1: மீண்டும் ஒரு முறை கேளுங்க.
3: ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க, நாங்க யாரும் ரொம்ப துன்பக்கம் போறது இல்ல. போற எட்டமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க, நாங்க யாரும் ரொம்ப துன்பக்கம் போறது இல்ல. போற எட்டமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
0: ஓகே
1: ஓகே, கேட்டீங்களா சார்?
2: எனக்கு ஒரே ஒரு வரி கேட்டது,
0: நான் யாரும் ரொம்ப துன்பக்கம்
1: போறது இல்ல.
0: அதாவது இப்ப வந்து அந்த டைலாக் வந்து அன்பரிசி பேசுவாங்க, ஏன்னா அந்த மாட்டின ஃப்ரெண்டு நானாதான் இருப்பேன் அப்படின்னு நான்
1: நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க
1: ஐயா கேக்குறாரு. ஐயா வணக்கம், நாங்கெல்லாம் எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்ல, பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் நீங்க சொல்லிருங்க போதும்.
0: போற இடமும்
1: இடமும் தெரியாது,
0: வர தடமும் தெரியாது.
1: மொத்தம் நாலே நாலு சென்டென்ஸ் சொல்லிடுங்க.
2: ஐயா நாங்கெல்லாம் ஐயா நாங்கெல்லாம் தடங்களே பண்ணறது இல்ல, பூ போல வருவோம், பூ போல போவோம்.
1: ஆஹா, ஓகே.
0: அடுத்து இன்னொன்னு
2: இல்ல, எனக்கு சரியா இதாகல, ஒரு வாட்டி சொல்லுங்க.
1: மழை பெய்யறதுனாலயா? ஓகே, மறுபடியும் சொல்றோம் ஓகேங்களா. நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றோம், அப்படியே வந்து பைஹட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஐயா வணக்கம், நாங்கெல்லாம் எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்ல ஓகேவா, வர இடமும் தெரியாது, போற தடமும் தெரியாது.
0: வாழ்ந்துகிட்டு
1: இருக்கோம்.
2: வர இடமும் தெரியாது, போற தடமும் தெரியாது, அப்புறமா
0: பூ போல வாழ்ந்துட்டு
1: இருக்கோம்.
0: ஓகேவா? கட், கேமரா ரோலிங்.
1: எங்களையே ப்ராம்ப்டிங் பண்ண வச்சிட்டீங்கல்ல நீங்க. ஓகே, ஸ்டார்டிங்லேவா? ரெடி,
0: வாங்க.
2: ஐயா வணக்கம், நாங்க யாரும் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. பூ மாறி தடம் மாறி வரும், தடம் மாறி போறோம், பூ போல வருவோம்.
1: ஓகே,
0: சூப்பர் சூப்பர். அதாவது நம்ம சொன்னத கேட்ச் பண்ணிட்டாரு அவரு. யூ கேட்ச் மை பாயிண்ட். அவரு
1: இன்னொரு இன்னொரு இன்னொரு கேம் இருக்கு தெரியுமா சந்திரசேகர் சார்? கண்ண மூடிக்கிட்டு காதுல ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் சொன்னா, அது வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும் போது வேற வேற வேறையா கன்வே ஆகி போகும்.
0: நாலு பேரு நாலு விஷயம் சொன்னாங்க,
1: நாலு பேரு நாலு விதமா சொல்றது இதுதான் போல இருக்கு. சரி ஓகே, சோ உங்களோட ஓன் டைலாக் வேற ஏதாவது சொல்லுங்க.
2: கோபப்பட்டுகிட்டே
1: பறந்து போயிருவாரு அந்த மாதிரி மலை போல. சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச். சோ நீங்க சொல்லுங்க உங்களுடைய இருங்க உங்களுடைய யாராவது ஒரு ஃப்ரெண்ட பத்தி நீங்க சொல்லணும்.
2: என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா சுதன் பேரு. கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஃப்ரெண்டா இருப்போம். என்னோட பெஸ்ட் படி அப்படின்னா அவன் தான். எல்லா விஷயமும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு ரொம்ப மியூச்சுவல் சப்போர்ட்டா மாரல் சப்போர்ட்டா இருப்பான். நான் செய்யற தப்ப வந்து சுட்டி காமிப்பான். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சேன்னா பாராட்டி சூப்பர் சந்திரசேகர் அப்ரிசியேட் பண்ணக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்.
0: அதாவது 18 வருஷமா உங்களை உங்க தொல்லை

0: வந்து அவர் தாங்கிட்டு
1: தாங்கிட்டு
0: இருக்காரு
1: இருக்காரு
0: அப்படிதானே, அவர் தொல்லி நீங்க தாங்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே.
2: இல்ல சொல்லுவான், எல்லா ரேடியோலயும் என் பேரை சொல்லி வைக்காத, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு.
0: ஓகே சூப்பர் சார், சூப்பர்,
1: தேங்க் யூ சோ மச்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி,
2: பை பை பை
1: பை நன்றி.
0: அதாவது நான் அதான் சொல்லுவேன் பாரு, இந்த சந்தானம் இவங்க உதயநிதி வந்து மாட்டிக்கிட்டோடனே சந்தானத்தை தான் கூப்பிடுவார். அதே மாதிரிதான் இப்ப நான் வந்து உன்கிட்ட
1: மாட்டிக்கிட்டேன்.
0: இப்ப சுச்சுவேஷன் அப்படி போயிட்டு இருக்கு, அதுக்கேத்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் அமைஞ்சு கூட தானா உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு
1: நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்குறது முன்னாடி இப்போ நம்மளுடைய பாடல் கேக்கலாமா?
0: ஓகே கேக்கலாம்.
1: ஓகே உங்களுக்கான பாடல் இதோ, பெனி ஜெயலோடைய வாய்ஸ்ல விஜயாண்டனுடைய மியூசிக்ல நினைத்தாலே இனிக்கும் நண்பனை பார்த்த பாடல்.

0: இருக்கு. தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா ரோலிங் ஷோவா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் 4:22:16. நேர்களே, சிவவலிவாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். ஓகே, ஸோ நம்ம கட் கேமரா ரோலிங் ஷோவை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நிறைய பேர் நம்ம பிளே பண்ண அந்த கட்ஸ் எல்லாம் பிளே
4: அவங்க, அதாவது அவங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பாங்க.
3: ஆமா, உங்க பேரு மட்டும் எனக்கு சந்திரமுகியில வந்து நம்மளுடைய ரஜினிகாந்த் சொல்லுவார்ல,
4: அதாவது எப்படியா ஓபனிங்லயே கிண்டல் பண்ணலாம்னா அன்பரசிய கிட்ட தெரியும். அப்படிதானே
3: ஒரே உற்சாகமா உங்க பேரை கூப்பிடணும் இல்லையா? அதுதான்
4: ஓகே. இப்ப நீங்க சிரிக்கிறீங்களா இல்லையா? அவ சொன்ன ஜோக்குக்கு அத சொல்லுங்க.
3: அவங்களே கம்முனு விட்டுட்டாங்க. நீங்க ஏன் அத வேற போய் சொல்லி அந்த காமெடிய கேட்டா அப்படியோ அப்படியே விட்டுணும், திருப்பி அத போய் ஏதாவது சொல்லக்கூடாது.
4: சொல்லுங்க சொல்லுங்க கலா மேடம், சொல்லுங்க, உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறோம். சூப்பர், உங்களுக்கும் வந்து நிலையத்தின் சார்பாக ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படி சொல்லிக்கிறோம்.
5: பாருங்களேன்
4: சூப்பர்.
3: அதாவது என்ன பண்றீங்க, மனப்பாடம் பண்ணதா கரெக்டா சொல்றீங்க. ஓகேவா?
4: அததான் சொல்றேன்.
3: நான் வந்து நாங்க எதிர்பார்க்கிறது என்ன, ஒரு ஃபயரோட அப்படி அப்படி சொல்லணும். சொல்லுங்க பாக்கலாம்.
4: அதாவது இப்ப நீங்க தான் சந்தானம், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க அப்படி நினைச்சிட்டு
3: அந்த ஒரு அந்த பில்ட் அப் சோட சொல்லணும். சொல்லுங்க பாக்கலாம்.
5: சரிங்க சொல்றேன்.
4: வாங்க வாங்க.
5: ஐயா வணக்கம்,
3: வணக்கம்.
5: நாங்க ரொம்ப நல்லவங்க.
3: அப்படியா போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்க?
5: போற எட்டமோ தெரியாது, வர தடமும் தெரியாது. பூ போல வாழ்ந்துறோம்.
3: பூ போல வாழ்ந்து,
4: பூ போல வந்து
3: மட்டும்தான் அப்படியே பூ போல வாழ்ந்துட்டு அப்படி சொல்லுங்க பாக்கலாம். ஓகே சரி, இப்போ கலா மேம்காக இன்னொரு ஒரு டயலாக் நாங்க வச்சிருக்கோம். சரியா? ஆன்
5: போடுங்க.
3: ஓகே ரெடி. என்ன இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் கேளுங்க.
6: அடே அப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிறோம். அடே அப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிறோம்.
3: ஓகே
4: ஓகே கலா மேடம், ரெடியா?
3: ரெடியாங்களா? ஆ கேக்குது கேக்குது. ஓகே,
4: சோ பேசலாமா? கேட்டேன்.
3: ஓகே, உங்களுக்கு கேட்டுச்சா?

0: கேட்டுச்சு மேம்.
1: ரெடியா?
0: ரெடி மேம்.
1: கட் கேமரா ரோலிங்.
0: அடேங்க அப்பா என்ன கூட்டம், நீ கலெக்ஷன் எகிரிடும்
1: எகிரிடும். ஒரு எக்ஸைட்மென்ட்டோட வாங்க வாங்க,
2: அப்படியே யோசிச்சு பாருங்க. அப்படியே அந்த வடிவேல் சரோட அந்த திருட்டு பையன் மாதிரியே மாறணும் நீங்க.
1: இன்னைக்கு வந்து அவங்க ஜெர்க் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம பேச விட மாட்டாங்க போல இருக்கு இன்னைக்கு அப்படின்னு. அப்படித்தானே?
2: ஆமா மாமா, இப்படி எல்லாம் பொசுக்கட உண்மையை வெளியில சொல்லக்கூடாது. சரி ஓகே, நீங்க அப்படியே பேக் மாட்டி.
1: நாங்க இப்ப டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், நீங்க வாங்க பாப்போம்.
2: சொல்லலாம்,
1: வாங்க வாங்க.
0: அடேங்க அப்பா என்ன கூட்டம்,
2: நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரமாட்டாங்களா, ஆஹா வந்துட்டாங்க கலெக்ஷன் எகிரிரோ, அந்த கால விழுந்துரு
0: என்ன செய்யறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி டி இந்த அடி காசு வச்சுட்டு, ஆனா அவங்க அப்ப ஒரு 10 ரூபாய் கொடுத்தா ஆனா 100 ரூபாய் கொடுப்பாரு. அது யாரு கொடுத்தாலும் வாங்க கூடாது சொல்லி வச்சிருவாங்க
2: அண்ணன்.
0: ஓடிடணும் உள்ள அணிவாரு, ஆனா அவங்க வந்துருக்க எங்கேயும் பேச மாட்டாரு, அதே ஃபாலோ பண்ணி போனாங்க.
2: நன்றி. பாய்.
0: நன்றி.
2: ஓகே, சோ அடுத்து தான் நம்ம காலர் ஒருத்தர் வந்திருக்காங்க, யாரும் கேக்கலாமா? ஹாய், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார இங்க பேசுறீங்க?
3: அன்புக்கு அடிமை அன்பரசி மேடம் அவர்களுக்கும், பூஜைக்கு உகந்த காயத்ரி மேடம் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது இளமாங்கலம் கிராமம் ஆர்
1: முருகன்
2: சார். பூஜைக்கு உகந்த காயத்ரி மேம். ஓ, மந்திரம்
3: மேடம்.
2: காயத்ரி மந்திரம்
1: கூட உனக்கு புரியல.
2: ஓகே, சோ நீங்க சொல்லுங்க. வரும்போதே பயங்கரமா எடுத்துட்டு வந்திருக்கீங்க.
1: அதான் ஷாக் ஆகி நின்னுட்டா பாருங்க. அவருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி வந்து ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்படித்தானே?
2: சோ முருகன் சார், நம்ம டயலாக் கேட்டீங்களா?
3: அன்புக்கு அடிமை அன்பரசி மேடம் அவர்களுக்கும், பூஜைக்கு உகந்த காயத்ரி மேடம் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது ஆர் முருகன் இளமாங்கலம்.
2: மறுபடியும் முதல்ல இருந்தா? ஓகே, நாங்க டயலாக சொல்ல சொன்னோம்.
3: ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
3: நல்லவங்க, யாரு வம்பு தும்புக்கும் போனதில்ல, யாரு வம்பு தும்புக்கும் போனதில்ல, இருக்கிற இடமே தெரியாது, நடக்கிற தடமே தடமும் இடமும் தெரியாது. ஊருக்குள்ள எங்களை பத்தி கேட்டு பாருங்க, பூ போல வாழ்ந்துக்க இருக்கும்.
1: சார் வடிவேல் சார் வந்துட்டு போனார். அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது,
2: சொல்லுங்க.
3: சந்தன சார் டைலாக் இன்னொன்னு சொல்லிடுறேன் மேடம். தத்துவ டைலாக்
2: சொல்லலாமே. சந்தன சாரோட தத்துவ டைலாகா சொல்லுங்க.
3: மோதிரம் போடாத விரலும் இடிப்படாத ஊரலும் இருந்தால் என்ன இல்லாட்டால் என்ன?
2: ஓகே ஓகே,
1: சூப்பர். அதாவது இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல.
2: ஆமா
3: மேம்,
2: இன்னைக்கு
3: வந்து தாய்ப்பால் வாரம் மேடம், அதனால குழந்தை பிறந்த அனைத்து தாய்மார்களுக்கும், குழந்தைக்கு பால் ஊட்டிய அனைத்து தாய்மார்களுக்கும், இனிமேல் குழந்தையாக ஆகும் தாய்மார்கள் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள்.
2: எதிர்காலம் நிகழ்காலம் எல்லா காலத்திலும் வந்து வணக்கம் சொல்லிட்டீங்க. தேங்க் யூ சோ மச் சார். நன்றி
1: நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி.
3: நன்றி மேடம்.
1: நன்றி.
2: ஓகே சார்.
1: அதாவது எப்படி நிறைய டெக்னிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம தான் பேசணும், அவங்க அவங்கள பேச விடக்கூடாது அப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ்
2: மாதிரி தான் இருக்காங்க.
1: நாளைக்கு பாருங்க வெண்ணிலா மேடம் வந்து எப்படி வராங்கன்னு. நீ இன்னைக்கு என்ன பேச விடலாம், நாளைக்கு வாடா ரிவெஞ்சோட வராங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. முருகன் சார் கரெக்டா டெக்னிக்கோட வந்துட்டார், எப்படி ஆஃப் பண்றது இவங்க அப்படின்னு.
2: கண்டிப்பா. சரி ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: ஓகே
2: தொடர்ந்து.
1: ஓகே ஓகே. இந்தியாவின் மாபெரும்

0: பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஷோ கட் கேமரா ரோலிங் ஷோக்காக நான் ஆர்ஜே அன்பரசி
3: காயத்ரி நடு. ஆக்சுவலா இப்ப ஒரு காமெடி ஒன்று நடந்தது,
2: வெளியில வந்து பேச முடியல. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லைன்ல வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர் யாருன்னு கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் முதலாட்பட்டிலிருந்து தங்கப்பாண்டி பேசுறேன். நலமா நீங்க இருவரும்?
2: தங்கப்பாண்டி சார்,
3: ரெண்டு பேருமே நலமா
2: நலமா இருக்கும். நான் கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தீங்களா, தங்கம். ஓகே,
3: அதாவது அதுக்குதான் நான் வந்து இவ்வளவு நேரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம்.
4: அன்பரசி மேடத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது,
2: என்ன? தங்கம் சார்
4: சொல்லுங்க. ஐயா, நாங்க ரொம்ப நல்லவங்க, யார் ரொம்ப தும்புக்கும் போனதில்ல, போற இடமும் தெரியாது, வர தடமும் தெரியாது, போல வளர்ந்துட்டு
2: இருக்கிறோம்.
3: அதாவது இது ஏற்கனவே நீங்க உங்க ஃப்ரெண்டோட பண்ணிருக்கீங்க அப்படிதானே?
2: இல்ல, ஆக்சுவலா எனக்கு வந்து நீங்க பேசுனது எப்படி தெரியுமா இருந்தது, நம்ம தலைவரோட டோன்ல வந்தது, ஐயா வணக்கம்
3: ஸ்டைலோட வந்தது.
2: சொன்ன மாதிரி இல்ல, தலைவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு.
5: அந்த அக்கா வச்சுட்டு போச்சு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க.
4: ஏன்டா நாய மறுக்கிற இடத்துல பாயுமா?
3: என்ன டைலாக் வரலாமே,
2: ஆஃப் ஆயிடுச்சு தெரியலையே. ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? அது நல்ல மாடுலேஷனோட பேசுறாரு இல்லையா? ஓகே, சோ கேக்குதுங்களா? ஹலோ,
4: குழந்தை.
2: நமக்கு ஏதோ
3: சொல்லுங்க.
4: ஐயோ, இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல.

0: அது நாங்க எப்பவுமே
1: உங்களுடைய ஆசைப்படி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சொல்லிடுறோம் சரிங்களா.
0: வணக்கம்
2: வணக்கம்
0: மேம். வணக்கம் மேம். யாருங்க
2: வாழ்த்துக்கள்
0: உங்களுடைய
1: ஆர்வத்தை நாங்க தடை பண்ண மாட்டோம் சொல்லுங்க.
2: ஐயோ வணக்கம். எங்க வணக்கம், நாங்க ரொம்ப நல்லவங்க. எங்க வானொலி நேரத்துல அனைத்து ஆர்ஜிகளும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. போற இடமும் தெரியாது, வர தடமும் தெரியாது, பூ போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
0: ஸ்டேஷனே வந்து மிதந்துட்டு இருக்கு அப்படி சொல்லலாம். நம்ம இவ்வளவு நல்லா நாங்க ஆர்ஜிஸ் தான் மிதந்துட்டு இருந்தோம், பெஸ்ட் பில்டிங்கே மிதக்குது மேடம் நீங்க சொன்னதுல.
2: ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் நீங்க எல்லாம் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் உண்மையிலேயே சொல்றேன்.
1: ஐயோ இது மாதிரியே அடுத்தடுத்து
0: இல்ல இல்ல, அவ நெஞ்சில கை வச்சுக்கிட்டு இருக்க இருக்கிற மாதிரி ஷாக் ஆகுது. ஏடா
2: ஐயோ
1: ஷாக் குறைங்க, ஷாக் குறைங்க, நாங்க எங்களுக்கே சொல்லிக்கிறோம். சரி ஓகே, அடுத்த டயலாக் சொல்றீங்களா? ம் சொல்லுங்க.
2: அடே அப்பா எவ்வளவு கூட்டம், நீ கலெக்ஷன்
1: ஏகிரிடும்
2: அங்கிட்டும் மரம் செய்யுது, பூலாம் தானா உதிருது, ஆனா ரெண்டு மேடம் வந்தத்தோடு தான் கட் கேமரா கலக்க போகுதுன்னு
1: நினைச்சிட்டேன். முடிஞ்சிச்சா?
0: அப்படியா? இல்ல நீங்க சொல்லிட்டே இருக்கும் போது கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது, திடீர்னு முடிஞ்சிச்சுட்டீங்க.
1: கண்டினியூ பண்ண போற மாதிரியே இருந்துச்சு.
2: ஹீரோ வருவாங்க மேடம், லாஸ்ட் ஹீரோ வர போறாங்கன்னு சொல்வாங்க, அத நான் மாத்தி மேடம் ரெண்டு மேடம்.
0: ஓகே ஓகே, அதாவது இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஹீரோயின்ஸ் அப்படினு சொல்றீங்க அதானே? ஓ சூப்பர் நைஸ்,
2: நல்லா பண்றீங்க மேடம், சூப்பர். அன்பரசி எனக்கு யார் தெரியுமா ஃப்ரெண்ட் மேடம், இதுல இருக்கிற அனைத்து ஆர்ஜிகள் தான் எனக்கு ஃப்ரெண்ட். ரொம்ப
1: எல்லாரும் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க.
0: அண்ணாச்சி ஹாப்பி டேச்சு தான்.
2: அதனால தான் உரிமையா பேரே வச்சிருக்கேன் நான், எனக்காக பிடிச்சவங்க எல்லாரும் பேரும் அர்ச்சனா மேடமும், திருப்பலை சிந்திஜா மேடமும், நவரச நாயகி ஆஷா மேடமும், அன்பான தோழி சோனி, சோனி இருங்க வரேன், சோனி வரும்.
0: அதாவது
1: நினைக்கிறேன்
0: நன்றி.

0: நன்றி.
1: ஓகே, சோ எவ்வளவு நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு.
0: அதுதான் நான் சொல்லிட்டேன் பாரு, நான் வந்தாலே பறந்துகிட்டு இருக்கேன்.
1: அதேதான் அதேதான். சரி ஓகே, அப்படியே பறந்துகிட்டே இருப்போம். நம்ம இப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: நேர்களே, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
8: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
9: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
10: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
11: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
10: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
12: மேம், அனைவருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மேம்.
0: ஓகே, நன்றி நன்றி.
1: தேங்க் யூ
12: மேம், தேங்க் யூ மேம். நீங்க எனக்கு சொன்னீங்களா, தேங்க் யூ.
0: அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இருக்கு.
1: அதேதான். ஓகே,
0: நீங்க கட்ஸ் கேட்டிங்களா? கேட்டீங்களா? சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்படியே கட்டு வந்து
1: சொல்லிட்டு இப்ப நம்ம கட் கேமரா ரோலிங்.
12: சந்தோஷம் மேம், லைன் கட் சொன்னே
0: அவ்வளவு தெரியுது தெரியுது தெரியுது. அதாவது பேச பாக்கலனாலும் நீங்க பேசுறது வந்து அவ்வளோ
1: மாடுலேஷன்ல நாங்க கண்டுபிடிச்சு.
0: ஆமா, எங்களுக்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்க.
1: ஓகே, சோ இப்போ என்ன பண்றீங்க, கட் கேமரா ரோலிங் நான் சொல்லிடுவோம். சோ நீங்க என்ன பண்றீங்க, கட் அப்படி டபடபடபடன்னு சொல்லுவீங்க, சரியா? ஓகே, ரெடி,
0: கட் கேமரா
1: ரோலிங்.
12: ஐயா வணக்கம், நாங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க யாருக்கு தும்புக்கும் போறதே இல்ல.
1: வர
12: இடமும் தெரியாது, வர தடமும் தெரியாது. பூ போல
1: ஏன்னா வரும்போதே நாங்க தடத்தெல்லாம் அடிச்சுட்டு வந்துருவோம்.
12: பாருங்க
1: பாப்போம், கனவு கண்டிப்பா சீக்கிரத்துல நிறைவேற மாதிரி இருக்கணும். நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகேங்களா?
12: ஓகே,
1: சூப்பர். சோ அடுத்த கேட்ட சொல்லுங்க பாக்கலாம்.
12: அதேங்கப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எல்லாம் எகிரிடும் போல.
1: அப்படியே மனப்படம் படம் மாதிரி சொல்லக்கூடாது, அப்படியே பாராட்டணும்.
0: அதாவது உங்களோட நீங்க எப்படி சொல்லுவீங்க, இன்னைக்கு சம்ம கலெக்ஷன்டா அப்படி சொல்லுவீங்களே.
12: அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம் கலெக்ஷன் எல்லாம் எகிரிடும் போல.

0: உங்க உங்க இதுல உங்க கடையில இந்த மாதிரி நடந்திருக்கா? திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படியே நிறைய பேர் வந்திருப்பாங்க, பரவாயில்லடா இன்னைக்கு நம்மளுக்கு லாபம்டா,
1: கிடைக்கும் தெரியுமா, அவ்வளவு ஹாப்பியா இருக்க மேம், அதனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: இந்த டயலாக் உங்களுக்கு தான்?
0: ஆமா,
2: இன்னொரு டயலாக் ப்ளே பண்றேன், இத வந்து கேளுங்க சரியா?
3: ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் பகவதி.
2: சோ கேட்டிங்களா கலைவாணி மேம்?
1: சரி கேக்கல, பாக்கிட்டு ஒரு போடுங்க,
2: ஒரு போடணுமா? சரி ஓகே, ரெடி, அகைன் ப்ளே பண்றேன்.
3: உனக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவன் தடுக்கறத யாராலையும் கொடுக்க முடியாது. நான் பகவதி.
0: ஓகே, டைலாக் கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேம்.
0: ஓகே, ரெடியா?
2: இல்லாமா? இன்னைக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதுக்கான டயலாக் தான். ஓகே,
1: உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஆண்டவன் குடுக்கறத என்னைக்குமே தடுக்க முடியாது.
0: அப்படியே அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க,
2: பக்கத்துல சொல்லி குடுக்குறாங்க பாருங்க.
1: யாரையும் தடு தெரியல, யாரையும்
0: ஆண்டவன் தடுக்கறத யாராலையும் குடுக்க முடியாது.
1: ஆண்டவன் தடுக்கும் போது யாராலையும் குடுக்க முடியாது.
0: அதேதான், நான் பகவதிடா.
1: அதாவது
0: சூப்பரா சொல்ற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் விடுறது இல்ல. இப்ப வண்டிக்கு பாருங்க லைனுக்கு.
2: நைஸ்,
1: சூப்பர் டயலாக் கூட சொல்றேன் மேம், எனக்கு பிடிச்சது.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
0: உண்மைதானே?
1: இந்த ஷோவை கேட்டு இருக்காங்களே
2: எல்லாருக்கும் தெரியும். ஓகே சூப்பர் மேம், thank you so much.
1: thank you மேம்.
0: ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி.
2: பை.
1: thank you மேம்.
0: நன்றி நன்றி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: கட் கேமரா ரோலிங் ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 4:49 நிமிடம், 22 நொடிகள், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நம்ம ஷோல நம்ம பிளே பண்ண கட்ஸ் எல்லாம் நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சா கால் பண்ண வேண்டிய எண்கள்
0: 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல.
2: ஓகே காயத்ரி, நம்ம நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா எண்கள்ல நமக்கு ஒரு டாஸ்க் வேற, ஒரு நம்ம தங்கம் சார் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியில நிறைவா வந்திருக்காங்க இன்றைய கட் கேமரா ரோலிங் ஷோட நிறைவா வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர் யாருன்னு கேக்கலாம். ஹாய் வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
5: ஜீவா ஃப்ரம் நெய்வேலி.
0: ஜீவா ஃப்ரம் நெய்வேலி. ஜீவா மேடம்,
2: ஓகே, ரொம்ப நாளா
0: நான் சிரிச்சிட்டே. ஆமா ஆமா, சிரிச்சிட்டே ஒரு வகை நிக்கனே சிரிப்ப காணுமே.
2: கொஞ்சம் நல்ல புள்ளையா நடிக்கலாம் பார்த்தா விட மாட்டீங்க போல அதானே. ஓகே ஜீவா மேம், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப thank you so much. ஹேப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.
5: thank you. உங்களுக்கு
0: உங்களுக்கு இருக்கும். ஓகே, நன்றி நன்றி. இப்போ நீங்க கட்ஸ்ல கேட்டிங்களா?
5: ஹாய், லாஸ்ட் டீசர் கட்ஸ் தான் கேட்டேன்.

0: ஓகே.
1: அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க ஷோ கேக்கல அப்படிதானே?
2: அப்புறம்
1: இன்னைக்கு
0: நம்ம பிளே பண்ணதுல ஓகேவா. ஹலோ, அந்த டைலாக் வந்து வடிவேல் சாரோட டைலாக். நீங்க இப்ப வந்து ஒரு திருடன் மாதிரி ஒரு இடத்துக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல பார்த்தா கூட்டம் கலை கட்டுது ஓகேவா. சோ அந்த டைலாக் இதுதான் சிச்சுவேஷன் ஓகே. இப்போ டைலாக் என்னன்னு நான் சொல்றேன் ஓகேவா, ரெடி? அடே அப்பா, எவ்வளவு கூட்டம்,
1: கலெக்ஷன் எகிரிரோ.
0: அவ்வளவுதான், ரெடியா?
1: ரெடியா? கேமரா
0: ரோலிங். உங்க கண்ணு முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களே. என்ன இந்த பொண்ணு பண்ணிட்டு
1: இல்ல, ஆக்சுவலா நீங்க முன்னாடி யாராவது இருந்தாங்களோ அவங்க உடனே தொட்டு பாத்துப்பாங்க. பர்சலா இருக்காமா
0: இந்த பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சவே. சரி ஓகே,
1: நீங்க வீட்டுக்குள்ள இருந்து பேசிட்டீங்க அப்படிதானே?
0: பாருங்க. பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதான் டயலாக். நீங்க போங்க.
2: வணக்கமே
0: ரோல் ஆகுது,
1: அதுதான் சொன்ன. குறுக்கு குறுக்க பேசாதீங்க.
0: பேசலாம்.
2: ஐயா வணக்கம், ரொம்ப நல்லவங்க.
1: சூப்பர் மேடம், அழகா வந்து இந்த கிளி சொன்னா அழகா திருப்பி சொல்லல, அதே மாதிரி அழகா பூ போல அப்படி சொல்லிட்டீங்க. சூப்பர்,
0: nice nice, thank you, happy friendship day உங்களுக்கு. சரியா? once again
1: okay, கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
2: இது வரைக்கும் நன்றி.
1: நன்றி.
0: எங்களுடைய

0: அதனால சோ நம்ம அந்த டயலாக சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம் கண்டிப்பா.
0: காயத்ரி உங்களுக்கு தெரியுமா கட் கேமரா ரோலிங் இன்னைக்கு 1 hour போனதே தெரியலப்பா.
1: ஆக்சுவலா அது உன்னோட ஸ்டைல் தான், வேற என்ன சொல்றேன். அடே அப்பா,
0: என்ன
1: அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. இன்னும் பீச்ல இருக்கவங்க போன் பண்ணிட்டே இருக்காங்க.
0: ஒத்துழைப்பு

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் சூப்ரண மலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவாய் 102.8 இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. ஒவ்வொரு நாளும் நம்ம பீச்ல வந்து ஜாலியா வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருக்காங்க அப்படிங்கன்னு அவங்க கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இப்ப பிஸியா வந்து யாரு அப்படின்னு வந்து தெரியிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டு அவங்கள்ட்ட நம்ம வந்து பேசிடலாம்.
2: Go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
5: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
6: பாட்டு பாடவா?
7: வேணாம் வேணாம்.
6: பாட்டு கேட்கவா?
8: இது ஓகே.
9: மனம் விரும்புதே,
8: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
7: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
8: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 வரை
7: மனம் விரும்புதே.
8: நேரம் 5:18 FM ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி வந்து எந்த ஆர்ஜி எங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து கேக்குறது வந்து எனக்கு புரியுது. நம்ம வந்து இப்போ அவங்கள்ட்ட பேச போறோம்.
10: வணக்கம் அவங்களும் பயங்கரமா அட்டகாசம் பண்ணுவாங்கல்ல,
11: அவங்களா தண்ணி தண்ணியிலே வளரணும், அவங்களுக்கு நல்லாட்டா ஜாலியா இருப்பாங்க. அவங்க
10: சரியா? ஒரு படத்தோட பேரை வந்து இங்கிலீஷ்ல கேட்பேன், நீங்க வந்து தமிழ்ல வந்து அந்த படத்தை பண்ணுங்க.

விளையாடு

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வருதுங்களா?
2: என்ன
1: வயசுல ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப
2: கஷ்டமாயிருக்கு. பாடல் இருந்து நகுல நான் பாடுவேன். அது என்ன பாட்டு அப்படின்றது
1: பாடம்.
2: பாடி பங்கு கொடுத்தாச்சு. சரி ஓகே, இன்னொரு கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையில வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 பாட்டு இல்ல ஒரு 8 பாட்டு ஒரு 3 பாட்டாவது ஒரு 4 பாட்டாவது எழுதாவது கொடுப்பாங்க. ஓகேங்களா? மல்லிகை இந்த வார்த்தையில வரக்கூடிய ஒரு 5 பாடல்கள்.
1: மல்லிகைன்றது வந்து ரொம்ப புத்த பாட்டு வந்து மல்லிகை பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
2: பாட்டு
1: ஒண்ணு இருக்கு ஒரு லட்சம் மல்லிப்பு வச்சி வச்சி
2: வாடுது
1: கேட்கும் போது ரொம்ப கஷ்டம். அதான் சொல்றது அப்புறம் இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கும், மல்லிகை மல்லிகை பந்தல் மனசு
2: விளையாடலாமா?
1: ஓகேவா?
2: நன்றி வணக்கம். தொடர்ந்து பேசலாம். இப்ப பெருந்தோட நோக்கி இருந்த பிள்ளைகள் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி அவங்களோட விளையாடு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்கள் கேட்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 5:30:26. எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து பீச்ல போயிட்டு இருக்கு. அடுத்ததா அவங்க ஆர்ஜே பாரதி யார் கூட பேசுறாங்க அப்படிங்கறத கேக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்போ நம்ம கூட பேசிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் மோகன் தாஸ்.
2: வணக்கம் மேடம். வணக்கம். ஃபர்ஸ்ட் எடுத்தே உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சுப்பேன். இப்ப நீங்க வந்து பீச்சுக்கு வரீங்க சரியா? ஒரு சிச்சுவேஷன்ல பீச்சுக்கு கிளம்பும் போது திடீர்னு மழை வந்துடும். இந்த சிச்சுவேஷன்ல உங்க மனசுல என்ன பார்த்து தோணும்?
3: நிறைய மாட்டான் சின்ன வயசுல. இப்ப நிறைய பிடிக்காது சின்ன வயசு தான் பிடிக்கும். இப்ப நினைக்கிறேன்

0: அம்மா கிட்ட அடி வாங்காம இருந்த நாளே கிடையாது. அது மயில் அங்க சும்மா விட்டுருவோம்ல, தலைவலிக்கு உடம்பு சரியில்லாம தொட்டு ஒரு தாய்க்கு வந்து அம்மா சொல்றதுன்னு கேட்க மாட்டேன். நான் மறியான சுத்தி கண்டவன என்ன வீட்டுக்கு வந்தா ஜல்லி கண்ணுல போட்டு அடிப்பாங்க.
1: ஒரு நாள் அடிப்பாங்களா
0: பள்ளிக்கு மேகமாய் வந்து போய்கிறேன் அந்த பாடு மேடம்.
1: என்ன வார்த்தை சொல்லுவேன், அதுல வரக்கூடிய ஒரு ஐந்து பாடல்கள் எங்களுக்காக நீங்க வந்து பாடம் உங்களுக்கான வார்த்தை வந்து மஞ்சள்.
0: மஞ்சள் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி. அப்புறம் மஞ்சள் காட்டு மைனா இது கொஞ்சம் பேசு போனா அடுத்து வந்து மஞ்சள் வெயில் பாலையிலே மஞ்சள் பூசும் மஞ்சள்
1: பூசும் எத்தனை பாட்டு பாடியிருக்காரு அவரு?
0: மூணு பாட்டு
1: பாடியிருக்காரு. சூப்பரா வந்து விளையாடிக்கிறேன். இன்னும் ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னாக்கா ஒரு நம்பர் என்ன அப்படின்னா நான் வந்து ஒன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க வந்து ஒன்னுக்கு அப்புறம் டூ சொல்லக்கூடாது, ஏ சொல்லணும். அடுத்து த்ரீ, அடுத்து ஃபோர் சொல்லக்கூடாது, டி சொல்லணும். அடுத்து ஃபைவ் சொல்லக்கூடாது,
0: அப்புறம்
1: நானே குழந்தை
0: நீங்க
1: சொல்லுங்க உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட்ல இருந்து 11 ஏ ஆ சொல்லுங்க சார், ட்ரை பண்ணுங்க.

0: 11க்கு அப்புறம் வெயிட். ஆ அப்புறம்
1: சொல்லா
0: சொல்ல சொல்லப்படாது இல்ல. அப்புறம்
2: 27 30 9 8 31 33 35 12 அது
0: ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்களா?
1: நான் சொல்றேன்
0: சார். உங்களுக்கு நான் நம்பர்
1: 25 25 26 B 27 9. ஓகே ஓகே புரியுது. 25 மேடம் ஓகே ஓகே 25 A 26 B 27 C 28.
0: ஐயா சொல்றீங்க
1: 25 A 26 27 27 B 29 C 25 A 27 B 29 9 C 30 31 A 42 41 41 A 43 B 45 B 45 C 47 D 49 E 51 F 53 B 55 59 I 61 61 J 63 K.
0: நன்றி.
3: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
4: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
5: சிவம் வள்ளிவிலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 5:45:35. ஆலியாவோட விளையாடு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து பீச்ல போயிட்டு இருக்கு. அவங்க ஆல்பபெட்ஸ் வச்சு விளையாடுறாங்க, நம்பரை வச்சு விளையாடுறாங்க. அப்படியே நேயர்கள்லாம் வந்து குழம்பி போய் ஐயோ என்ன விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு ஆர்ஜே பாரதி வந்து அங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் கூட பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்து ரொம்ப கடலை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அழகா அப்படியே அவங்களை புடிச்சு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: பொறுமையா
2: இருக்கீங்க.

0: வந்து நான் வந்து எஃப்எம் ரெயின்போலேருந்து வரேன். ஒரு கேம் ஷோ வந்து நான் வந்து கண்டக்ட் பண்றேன், சரியா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பாட்டு பாடுறேன், அது என்ன பாடல் அப்படின்றது நீங்க
1: கண்டுபிடிக்கும்.
2: இதுல வந்து ஹேக்கர் வந்து அஜித் குமார், ஹீரோயின் வந்து த்ரிஷா, படம் பேர் வந்து பாட்டு வந்து அக்கம் பக்கம் யாரும்
0: கண்டுபிடிச்சாச்சு.
2: முதலாம் சந்திப்பில் முதல் மழை என ஒரு முதல் கனவு முதல் மழை முதல
0: சந்தோஷம் ஜெயிஸ்ல உங்களுக்கு தெரியுமா இல்ல சும்மா சொல்றீங்களா?
1: சாதாரண பண்ணிக்க
0: சாதாரண பண்ணிக்க

தொடர்ந்து பேசலாம். இப்ப பிரெயின் பக்கத்துல நூற்று இரண்டு புள்ளி எட்டு நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நகரத்தை அதையோடு விளையாடு.

எஃப்எம் ரெயின்போவின் நாளையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து பீச்ல போயிட்டு இருக்கு. அதாவது அடாது மழையிலும் விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த பாரதி தாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஆலியோட விளையாடு நிகழ்ச்சி மழையிலும் வந்து அவங்க படிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.

0: தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: கோவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி வந்து அடுத்ததா பாரதி வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
1: நிலையத்திலிருந்து
0: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் காயத்ரி.

0: நேரம் 6:08. இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் அஞ்சலாகும்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
1: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு எங்களுக்கு. அவங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு. எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கீழ்கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
1: காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7,000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
8: மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4,000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
9: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
10: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
11: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. உடல் உறுப்பு தானம் தொடர்பான உறுதிமொழி இணையதளத்தில் இதுவரை 500,000 உடல் உறுப்பு தானங்களுக்கு ஆதார் அடிப்படையில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் UPI மூலமான பண பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
12: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 13 தங்கம் உள்பட இந்தியாவிற்கு கிடைத்துள்ள 39 பதக்கங்களில் 9 தங்கப்பதக்கங்களை மகளிர் வென்றுள்ளதை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடகத்தில் சுட்டிக்காட்டி பாராட்டியுள்ளார். இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் அபார திறமையும் மன உறுதி, அர்ப்பணிப்பு மற்றும் கடும் உழைப்பும் இளைஞர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று சமூக ஊடகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதற்கிடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவுகளில் 1 தங்கம், 6 வெள்ளி உட்பட 11 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளை ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார். சாதனைப்படுத்த வீரர் வீராங்கனைகள் விளையாட்டுத்துறையின் தூதர்களாக செயல்பட வேண்டும்.

0: என்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு இவர்கள் சென்று மாணவர்களை விளையாட்டுத்துறையில் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
1: உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அல்லாத இதர நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 உயர்த்தி இவ்வாண்டு மே மாதம் குடியரசுத் தலைவர் பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் மசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில், நீதித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான அரசின் நடவடிக்கைகளில் முக்கிய படியாக இம்மசோதா திகழ்வதாக கூறினார். இதற்கிடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடம் இருந்து மத்திய பொதுத்துறை நிறுவனங்களால் வாங்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு பணம் வழங்குவதில் தாமதங்களை தவிர்ப்பதற்கான மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி மசோதா மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசுகையில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடன்களின் அளவும் இத்தகைய கடன்களுக்கு அரசு வழங்கும் உத்தரவாதத்தின் அளவும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் மக்களவை இருமுறையும் மாநிலங்களவை ஒரு முறையும் ஒத்திவைக்கப்பட்டன. விடுதலை போராட்ட வீரரும் சமாஜா ஒடியா நாளேட்டின் நிறுவனருமான உத்கலமணி பண்டிட் கோபபந்து தாஸின் திருவுருவச் சிலையை இன்று புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். கவிஞர், பத்திரிகையாளர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் என்ற முறையில் ஒடிசா மக்களுக்கு கோபபந்து தாஸ் ஆற்றியுள்ள சேவை அளப்பரியது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி அபராஜிதா சாரங்கி ஆகாஷ்வாணி செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சாய்தோ ஒடிலோவிச் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே வரலாறு, நாகரிகம் மற்றும் கலாச்சார ரீதியில் ஆழமான பிணைப்புகள் இருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புள்ள புதிய துறைகளை இனம் காண உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணம் உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக பேரவைக் கூட்டத்தில் மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல், உஸ்பெகிஸ்தான் தொழில் வர்த்தக அமைச்சர் திரு லசிஸ் குத்ராத்தோவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளில் தற்போது புதிய உத்வேகம் பிறந்து இருப்பதாகவும், அடுத்த 3 கூடுதல் மூலதனம், குறைவான வர்த்தக தடைகள் மற்றும் கூடுதல் ஒத்துழைப்பு மூலம் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். இந்திய ராணுவத்தின் திரிவேணி பாய்மர கப்பல் மூலம் உலகைச் சுற்றி கடல் சாகச பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படை மகளிர் குழுவினர் இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். சமுத்திர பிரதக்ஷிணா என்ற பெயரில் கடினமான கடல் பகுதிகள் வழியாக 25,000 கடல் மைல் அளவிற்கு இக்குழுவினர் மேற்கொண்ட பயணம் இந்திய இளைஞர்கள் குறிப்பாக பெண்களுக்கு பெரிய அளவில் ஊக்கமளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
0: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன் வருபவர்களுக்கான உறுதிமொழி இணையதளம் கடந்த 2023 தொடக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 500,000 உடல் உறுப்புகளை தானமாக பெற ஆதார் அடிப்படையில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்திய உடல் உறுப்பு நன்கொடை தினமான இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இதனை தெரிவித்தார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
0: கடந்த 12 நாட்டில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு 20,000 தாண்டி அதிகரித்திருப்பதாகவும், இதில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 3வது இடத்தில் இருப்பதாகவும் அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். இத்தகைய அறுவை சிகிச்சைகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பயிற்சி பெற்ற மனிதவளத்தை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தை ஊக்குவிக்க மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். உடல் உறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு ஏற்ற சூழல் ஒன்றை உருவாக்குவதற்கான இ பிரத்யோராப்பன் இணையதளத்தையும், நன்கொடையாளர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினரை கௌரவிக்கும் வகையில் ஓராண்டு காலம் தேசிய அளவில் நடைபெற உள்ள யுகம் யுகமாய் வாழ்வோம் இயக்கத்தையும் நிகழ்ச்சியின் போது அமைச்சர் தொடக்கி வைத்தார்.
1: நாட்டில் UPI மூலமான பண பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. யுபிஐ மூலமான பணப்பரிமாற்றங்களின் மொத்த மதிப்பும் இதுவரை இல்லாத அளவில் 29

0: 8.8 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. நாட்டின் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நகரங்கள் கிராமப்புறங்களிலும் யுபிஐ பயன்பாடு அதிகரித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்று சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 2016 தொடக்கப்பட்ட யுபிஐ சேவைகள் சாதாரண டிஜிட்டல் பரிசோதனை என்ற நிலையில் இருந்து தற்போது உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர பணப்பரிமாற்ற வசதியாக மேம்பட்டு இருப்பதும் இதனால் நாட்டு மக்கள் அனைவரும் முறையான நிதி கட்டமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு தடையற்ற வர்த்தகம் உறுதியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆடி மாதம் 18ஆம் தேதியான இன்று ஆடிப்பெருக்கு விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக காவிரி உள்ளிட்ட ஆற்றங்கரை பகுதிகளில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் ஆற்றங்கரையில் கூடி சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். புதுமண பெண்கள் புதிய மஞ்சள் சரடு மாற்றிக்கொண்டனர். ஆடிப்பெருக்கு நாளில் செய்யும் பூஜைகளும் தான தர்ம நல்லிட்ட காரியங்களும் பல மடங்கு பெருகி பலனளிக்கும் என்பது ஐதீகமாகும். மதுரை அருகே மேலூரில் இன்று காலை ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிர் திசையில் வந்த வாகனம் மீது மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் ஒரு குழந்தை உள்பட 5 உயிர் இழந்தனர். மேலும் 2 காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஏனாமில் பிரான்ஸ் திப்பா உள்ளிட்ட கோதாவரி கரையோரப் பகுதிகளில் வெள்ளம் இன்று படிப்படியாக குறைந்துள்ளது. ஏனாம் GMC பாலயோகி பாலத்தின் அடியில் நீர்மட்டம் 3 மீட்டரில் இருந்து 2 மீட்டராக குறைந்துள்ளது. மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று ராஜீவ் பீச் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று நிலவரங்களை பார்வையிட்டார். இதற்கிடையே தௌலேஸ்வரம் அணையிலிருந்து வங்கக்கடலுக்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 10.2 லட்சம் கன அடியாக குறைந்ததைத் தொடர்ந்து கோதாவரி கரையோர பகுதிகளுக்கு ஆந்திர அதிகாரிகள் விடுத்திருந்த முதல்கட்ட வெள்ள எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் குண்டாறு அணையில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. உடல் உறுப்பு தானம் தொடர்பான உறுதிமொழி இணையதளத்தில் இதுவரை 5 லட்சம் உடல் உறுப்பு தானங்களுக்கு ஆதார் அடிப்படையில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் யுபிஐ மூலமான பணப்பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
7: Go for PLI.
8: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

0: மீண்டும் ஒருமுறை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையான கூலான சில்லான குட் ஈவினிங். குட் ஈவினிங் சொல்றதா குட் நைட் சொல்றதா அப்படிங்கறதே தெரியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் 6:22:25 நொடிகள் தான் ஆயிட்டு இருக்கு. சோ இவ்ளோ சீக்கிரமா குட் நைட் சொல்றதா, வெளியில போய் பார்த்தா அப்படி இருட்டிக்கிட்டு இருக்கு, நல்ல சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு, சூப்பரான கிளைமேட்ல இருக்கு. சோ அதை பார்த்தா குட் நைட் சொல்லணும்னு தோணுது. பட் இந்த டைம்ல கண்டிப்பா நேரப்படி நம்மளுடைய வழிமுறைகள் வந்து தவறாம குட் ஈவினிங்னு சொல்லிக்கலாம். சோ எப்படியோ நம்ம வந்து சொல்லிக்கலாம். சோ இந்த சில்லான டைம்ல ஒரு சூப்பரான டீயோ காஃபியோ சூட சூட வச்சுக்கிட்டு ஆடி சூப்பர சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச பாடல இந்த கூலான டைம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. சோ இது உங்களோட ஃபேவரட் ஷோ மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே அன்பரசி. ஏன் கூட தான் நீங்க பாடல கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. சோ கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2275303 அப்படிங்கிற இந்த எண்களை கால் பண்ணுங்க. மறக்காம 0413 அப்படிங்கிற மூணு இணைப்பு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய முதல் அழைப்பாளர் யாரும் கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க. நேயருங்க மேல அளவற்ற அன்புகளை கொடுத்து அன்பை பரிமாறுங்கிற அன்பு மேடத்துக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க என்ன பாடல் வேணும், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாடல் வந்து சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே ஓகே சார், மறுபடியும் உங்க பேரை நான் கேட்டுட்டேன். என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: அதாவது அன்பு படத்துல இருந்து தவமின்றி கிடைத்த வரமே, கை கோக்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும் முத்தங்கள் பரிமாட்டும், அந்த பாடல் இருந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஐயோ வெக்க வெக்கமா கேக்குறாரே சார், யாரு நினைச்சுக்கிட்டு கேக்குறீங்கன்னு தெரியல, அவங்கள நினைச்சுக்கிட்டு அப்படியே பாடலை கேக்குறீங்க. சரி ஓகே, நாங்க நம்புறோம் உங்க ஒய்ஃப்காக நீங்க அந்த பாடலை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாடலை நாங்க கேட்டு என்ஜாய் பண்றோம். ஓகேவா?
1: நன்றி மேடம்.
0: தேங்க்யூ சார். சோ நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை இந்த டைம்ல கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? மனம் விரும்புதே லைவ் ஷோக்கு கால் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விருமுதையே. நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேர் அவங்களோட விருப்ப பாடலாம் கேட்டுக்கிறதுக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா யார் வந்திருக்காங்க, என்ன பாடல் கேக்குறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: கங்காதரன் சார், என்ன பாடல் வேணும்?
1: என் சுவாச காற்று என்ற திரைப்படல
0: என்னங்க என்னோட கலை ஆர்வத்தை அப்படியே கட் பண்ணிட்டீங்க.
1: நன்றி.

0: இதற்கு கேட்கலாம்.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
3: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
4: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
3: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
4: இப்பதான் 0 எப்படி கொடுக்க முடியும்?
3: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ஷாப்பிங் போலாமே.
4: கண்டிப்பா,
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி. வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் 6:38 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிறது யாரு, எங்க இருந்து அப்படின்னு கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
7: எங்கள் தோழிக்கு வணக்கம்.
0: வணக்கம். அந்த வணக்கம் மட்டும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு சொன்னீங்களே, அதுக்கான காரணம் தான் என்னன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, உங்களோட விருப்ப பாடல் என்ன சார்? ஓ, இப்படி கவனிக்கணும்னு இல்ல. சூப்பர் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: என்ன
0: பாடல் வேணும் சார்?
7: படமும் பாடலும் கவிதை நடையில் பொன் மாலை அடை மழையில் கடும் குளிரில் தென்பதிகை மலையோர நீர்வீழ்ச்சியில் கூறலும் சாரலும் ரசித்தும் ருசித்தும் மனம் நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் ஒரு ஒரு சின்ன குயில் பாட வருகிறது காவல் கிரிக்கெட்டுக்காக.
0: ஓகே சார், ஸோ பாடல் என்ன, படம் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு பாடலை கேட்டுட்டீங்க. உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ சார்.
7: சித்ரா பாண்டே பாடல்.
0: ஓகே சார்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 6:44 நம்ம நிகழ்ச்சியில இந்த மழை டைம்ல சூப்பரா பாடல் கேட்க வந்திருக்கிறது யார் அப்படின்னு கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படையிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர் சார், தேங்க்யூ சோ மச். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கும் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா வேலூர்லயும் சூப்பரா மழை பெய்து அப்படி சில்லுன்னு இருக்கு. பாண்டிலயும் நீங்க மழை பெய்திருக்கு அப்படிங்கறதுனாலதான் மழை பத்தி பேசுறீங்க, கரெக்டா?
0: ஆமா கண்டிப்பா, நல்லா இருக்கு கிளைமேட். வெயில் போட்டு வரதுச்சதுக்கு இப்ப நல்லா இருக்குல்ல, சொல்லுங்க. அப்படியே இந்த மைண்ட் செட்டோட என்ன பாடல் உங்களுக்கு வேணும்னு?
1: இந்த மைண்ட் செட்டோட எனக்கு வந்து இந்த எனக்கு 20 உனக்கு 18 அந்த ஃபிலிம், அதுல இருந்து ஏ ரகுமான் அவர்களுடைய இசைன்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய சூப்பரான குரல்ல
0: அடுத்த மாரத்தான் நடந்துச்சுன்னா நாங்க போடுவோம், அப்ப வந்து பாருங்க. ஓகேவா?
1: நேர்ல சந்திச்சு ஹை நான் சந்திரசேகர்.
0: We are waiting. Okay. Thank you, sir. Thank you so much. Call for the nandri. Yes. Bye.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:58. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே லைவ் ஷோ தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே அன்பரசி. ஏன் கூட சோ இன்னைக்கு நிறைய பேர் இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரியான பாடல் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ யாரு நம்ம கிட்ட பாடல் கேட்க வராங்கன்னு கேட்கலாமா? ஹாய், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? எனக்கு வந்த ஞாபகம் வந்தது ராமலிங்கம் கையில காசு, அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்.

நேரம் 6:56. 9 நேயர்களே, சிவவழிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், பவனிக்கிலிருந்து வீரமணி பேசுறேன். நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் வீரமணி சார், தேங்க்யூ சோ மச்.

0: மச். உங்க ஊர்லாம் எப்படி இருக்கு? ஓகே சூப்பர். அப்படியே என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: ஊர் விட்டு ஊர் வந்து இல்லந்து மேம், தானா வந்த சந்தனமே.
0: உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி நன்றி. நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: நேர்களே, இனி கேட்கலாம் இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அல்லாத இதர நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 இருந்து 37 உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையிலும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடம் இருந்து பொதுத்துறை நிறுவனங்களால் வாங்கப்படும் பொருட்களுக்கு பணம் வழங்குவதில் தாமதங்களை தவிர்ப்பதற்கான மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன. விடுதலைப் போராட்ட வீரரும் சமாஜா ஒடியா நாளேட்டின் நிறுவனருமான உத்கலமணி பண்டிட் கோபபந்து தாஸின் திருவுருவச் சிலையை இன்று புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். இந்திய ராணுவத்தின் திரிவேணி பாய்மரக் கப்பல் மூலம் உலகைச் சுற்றி கடல் சாகச பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படை மகளிர் குழுவினர் இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். நாட்டில் யுபிஐ மூலமான பணப்பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. யுபிஐ மூலமான பணப்பரிமாற்றங்களின் மொத்த மதிப்பும் இதுவரை இல்லாத அளவில் 29.88 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. உடல் உறுப்பு தானம் தொடர்பான உறுதிமொழி இணையதளத்தில் இதுவரை 5 லட்சம் உடல் உறுப்பு தானங்களுக்கு ஆதார் அடிப்படையில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஏனாமில் பிரான்சு திப்பா உள்ளிட்ட கோதாவரி கரையோரப் பகுதிகளில் வெள்ளம் இன்று படிப்படியாக குறைந்துள்ளது. மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று ராஜீவ் பீச் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று நிலவரங்களை பார்வையிட்டார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியோடைய அடுத்த பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சோ 7:02:31 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா விருப்ப பாடல் கேட்கறதுக்காக நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ யார் யாரு என்னென்ன பாடல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு பேசி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760225230 அப்படிங்கிற இந்த எண்கள்ல தொடர்பு கொண்டு பேசலாம். வெளியூர் நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர் என்ன பாடல் கேட்கிறாங்க, யார் எங்கன்னு கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருக்கொழுந்து ராஜா.
0: ஓகே, திருக்கொழுந்தா ஊர் பேரு?
1: திருக்கொழுந்து ராஜா.
0: ஓகே, திருக்கொழுந்து ராஜா. ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: தம்பிக்கு எந்த ஊர்?
0: எந்த ஊர்?
1: திருக்கொழுந்து தான்.
0: ஓகே, சரி, ஓகே, சொல்லுங்க, ராஜாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: என் வாழ்விலே பொன்மையாம் அந்த பாட்டு, இல்லனா காதல்.
0: ஓகே, என் வாழ்விலே அந்த பாட்டா?
1: அன்பேவா.
0: ஓகே, ஓகே, சோ அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அப்படியே ஒரு ரெண்டு லைன் பாடுங்க பார்க்கலாம்.
1: இல்ல மேடம், நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். எனக்கான பாட்டை மட்டும் போட்டுருங்க சாமியோ அப்படின்ற மாதிரி. ஓகே, பாடல் வருது சார், கேட்கலாம். தேங்க்யூ சோ மச்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிறது யார் அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
5: அன்புக்கு அடிமை அன்பாச்சி மேடம் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது, இரவு வணக்கம் சொல்வது இளமங்கலம் ஈ ரா மா முருகன்.
2: ஓகே, சூப்பர். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
5: விடுதலை பாடத்துல இருந்து பாடல் வந்து நாட்டுக்குள்ள நம்ம பத்தி, காட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க அப்படின்னு
2: சொல்றோம்.
5: என் நண்பர்கள் வந்து அபுசாரி, ராஜி, குருமூர்த்தி, சங்கர்.
2: ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பாடல நீங்க டெடிகேட் பண்றீங்க, கரெக்ட்டா? ஓகே சார், ஓகே, தேங்க் யூ சோ மச் சார். உங்களுக்கான பாடல ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து வரது கேட்கலாம்.
6: புதுச்சேரி.

0: நேர்களே, இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திசேதோவ் பக்தியார் ஒலி வீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000 மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16,000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 330,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மான்ஜி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10,00,000 ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38,00,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சி

0: ஆன திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீத்தன் ராம் மாஞ்சி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத் தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும், தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகாபாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நிர்மல்குமார் சின்ஹாவை விட 19,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான்ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர சுவாமி, சிவராஜ் தங் தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினிகுமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீ

சீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூச்சான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரை சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டிகள் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26. 15 நேர்களே, சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். நேயர்கள் அனைவரையும் மீண்டும் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிறது யார் அப்படின்னு கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் மேம்.
1: ஹலோ
2: கேக்குதுங்களா மேம்?
1: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: ஹலோ.
2: ஐயோ கேக்கல. ஹலோ வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன்
1: மேம். ஓகே, சோ என்ன பாடல் வேணும்? நடுவுல எங்க ஓடி போயிட்டீங்க?
2: ஓடி போல மேம், பேசிட்டே இருக்க மேம். ஐயோ லைன் கட் ஆயிட்டு.
1: ஓகே ஓகே, என்ன பாடல் வேணும்?
2: இது நம்ம அந்த படத்துல இருந்து அம்மாடி இதுதான் காதல் அந்த
1: சாங்.
2: மத்ததெல்லாம் நீங்க பாடுவீங்க மேம்.
1: ஓ நான் பாடிடவா? நான் பாடுறதுக்கா? ஓகே, நம்ம அப்படியே

0: கேட்டாவே கேட்டுடலாம் சரிங்களா? ஹலோ, ஹலோ. ஓகே, சோ உங்களுக்கான பாடல் கேட்டுட்டாங்க, பட் லைன்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல. சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மழையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே, உங்களுடைய ஃபேவரட் லைவ் ஷோ நிகழ்ச்சியில அவங்க கேட்ட பாடல் கேட்கலாம்.
1: இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ளே

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: திருவண்ணாமலை
3: ஊர்லாம்
2: கொஞ்சம்
3: ஜாலியா இருக்குல்ல? அதே ஜாலியோட என்ன பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுருங்க.
2: செல்வி படத்துல இருந்து குயிலே குயிலே காட்டுக்கு அந்த பாட்டு, அதை பிளே பண்ணுங்க. எல்லாருமே கேட்போம்,
3: எல்லாருமே கேட்போம். என்ன ஸ்பெஷல் அந்த பாட்டுல?
2: கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அந்த பாட்டு, அதுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது.
3: அப்படியா?
2: அர்த்தத்தோட காமாமா,
3: அர்த்தத்தோட இருக்குமா? சரி, ஓகே, சரி, கேக்கலாமா?
2: சரி,
3: தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்,
2: தேங்க்யூ.

0: நேரம் 7:38 19 நொடிகள். நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிறது யார் அப்படின்றத கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: மாலை வந்தாலே மகிழ்ச்சி, காரணம் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. பாடல் கிடைத்ததால் ஏற்பட்டது இன்ப அதிர்ச்சி. பாடலை கேட்டவுடன் வந்தது முக மலர்ச்சி. 102.8 கேட்டாலே நேயர்கள் அனைவருக்கு ஏற்படும் புத்துணர்ச்சி. 19 ஆண்டு முடிந்து 20 ஆண்டில் கால வைக்க போவது நமது 102.8 இமாலய வளர்ச்சி.
0: ஆஹா, இன்னும் பெருசா போயிட்டே இருக்கு போல இருக்கு. கவிதை சூப்பர் சார், நல்லா இருக்கு, செம்ம எழுதிருக்கீங்க.
1: என்ன
0: பாடல் வேணும் இந்த டைம்ல?
1: பாயும்புலி படத்துல இருந்து ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம்
0: நன்றி சார்.

ஆடி மாச காத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

0: நேரம் 7:45. 18 நொடிகள் ஆயிற்றுக்கு. நேயர்களே, சைமோலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. யார் யாரெல்லாம் அடுத்ததா பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத நான் கேட்டு மகிழறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கேன். இப்ப நம்மள்ட்ட பேச போறது யாரு? ஹாய், வணக்கம்.
3: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஜெயா மேம், பாண்டன் ஜெயா.
0: ஓகே ஜெயா மேம்க்கு என்ன பாடல் வேணும்?
3: மேம், படம் கல்யாணம் பரிசு பாடல் அக்காளுக்கு வளைகாப்பா. அந்த பாடல் மேம்.
0: அக்காவுக்கு வளைகாப்பா? அதே குஷியோட அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஜாலி அந்த பாடல் கேளுங்க. சரியா? தேங்க்யூ, நன்றி கால் பண்ணதுக்கு.
3: நன்றி மேம்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
4: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
5: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். மனப்பிரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. அடுத்தடுத்து யார் யார் வராங்க அப்படின்றத கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். செவி போன்ற குரலில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அறிவிப்பாளருக்கு எனது அன்பார்ந்த வணக்கம்.
5: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: என் பேர் கணேஷ் ராஜா.
5: ஓகே சார், கணேஷ் ராஜா சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: படம் வந்து தாயை காத்த தனையன்.

0: பாடல் வந்து காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூ இருக்கு.
1: ஓகே,
0: இந்த ஆடி 18 அதை முன்னிட்டு போடவும்.
1: நன்றி கால் பண்ணதுக்கு.
0: நன்றிமா, நன்றி,
1: தேங்க்யூ.

மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு பேசின நேயர்கள், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள், நிகழ்ச்சிக்காக ட்ரை பண்ண நேயர்கள் அத்தனை பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து கால் பண்ணி லைன் கிடைக்காதவங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியுமே நம்மளுடைய மனம் விரும்புதே ஷோ இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க கால் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பிடிச்ச பாடல நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்லாம மார்னிங்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்குது. சோ அதுல நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட விருப்ப பாடல கேட்கலாம். சோ இந்த மாதிரி என்டர்டெயின் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம் ரெயின்போல நிறைய ஷோஸ் இருக்கு, மிஸ் பண்ணாம ஸ்டே டியூனா இருங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அல்லாத இதர நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 இருந்து 37 உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையிலும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடம் இருந்து பொதுத்துறை நிறுவனங்களால் வாங்கப்படும் பொருள்களுக்கு பணம் வழங்குவதில் தாமதங்களை தவிர்ப்பதற்கான மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன. குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. மத்திய பிரதேஷ் மாநிலம் தத்தியா சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. பீகார் மாநிலம் பாங்கிபூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி வேட்பாளர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளருக்கு எதிராக வெற்றி பெற்றுள்ளார். நாட்டில் யுபிஐ மூலமான பணப்பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. யுபிஐ மூலமான பணப்பரிமாற்றங்களின் மொத்த மதிப்பும் இதுவரை இல்லாத அளவில் 29.88 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பால் கலப்படத்தை தடுக்காவிட்டால் 87% மக்களுக்கு புற்றுநோய் ஏற்படலாம் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்து இருப்பது போல சமூக ஊடகங்களில் வலம் வரும் செய்திக் கட்டுரை போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை அறியும் பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 போட்டிகள் குறித்த ஒருங்கிணைந்த வானொலி தொகுப்பை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.

சென்னை, புதுச்சேரி அண்ட் கோயம்புத்தூர். யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் 101.4 எஃப்எம் ரெயின்போ, 102.8 எஃப்எம் புதுச்சேரி, 103 எஃப்எம் கோயம்புத்தூர். ஷார்ப் 8:30 PM ஆன் தி கிளாக் அண்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் ஷோ மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். இஃப் யூ ஹாவ் எனி ரிக்வெஸ்ட் லிஸ்னர்ஸ், யூ கேன் ஜஸ்ட் கால் மீ அட் 044-298-60038 அண்ட் 044-295-20554. And if you have any request too, you can drop your request at the Facebook page of Chennai FM Rainbow 101.4. Wow, today is 3rd August 2026 and it's a Monday, and the significance of the day is today is Adi Pirku. Adi Pirku, it means whatever you do this day, everything will grow and flourish like anything. Fine, it is basically Hinduism, and today is World Breastfeeding Week. This week is World Breastfeeding Week, 1st August 2026 to 7th August 2026. Yes, it's really good feeding the baby. The mothers are lovable and the gifted ones, and the babies are too. And coming up, first track is from Metallica, Nothing Else Matters. It's a request from Christina. Christina, listen to the track and enjoy it.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி ரிக்வெஸ்ட் யூ கேன் பிங் மீ ஆன் த ஃபேஸ்புக் பேஜ் ஆஃப் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் யூ கேன் ஆல்சோ கால் மீ அட் 0442986 0038 அண்ட் 0442952055 4. Do you guess me? I didn't say my name at the starting of the show. I don't remember saying my name. Who am I? If you are bringing your request on the Facebook, my name.

ஆல்மோஸ்ட் 8:58 ஆன் த கிளாக் அண்ட் த லாஸ்ட் ட்ராக் ஃபார் டுடே இஸ் ஃப்ரம் ஆலன் வாக்கர் ஃபேடட் அண்ட் இட்ஸ் ஃபார் பத்மாவதி ஃப்ரம் புதுச்சேரி. லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் தென் ஐ கேன் த்ரெட் ஸோ ஆல்வேஸ் ஃபில் இட் வித் ஹாப்பினஸ். ஐ வில் பி பேக்.

ஆல்மோஸ்ட் 8:58 ஆன் த கிளாக் அண்ட் த லாஸ்ட் ட்ராக் ஃபார் டுடே இஸ் ஃப்ரம் ஆலன் வாக்கர் ஃபேடட் அண்ட் இட்ஸ் ஃபார் பத்மாவதி ஃப்ரம் புதுச்சேரி. லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் தி லைஃப் இஸ் ரைட், ஸோ ஆல்வேஸ் ஃபில் இட் வித் அ ஹாப்பினஸ். ஐல் பி பேக் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1 ஆகாஷ்வாணி சென்னை ரேடியோ ஸ்டேஷன் பை 10:30 PM டு 11 PM டு மேக் யூ ஆல் ஸ்லீப் டைட் வித் லவ் த ட்ராக்ஸ். Fine, life is short and thin like a thread, so always fill it with happiness. Love you lots. Take care. Good night. Sweet dreams. Always yours. Signing off with love, Rekha. Ajay Rekha here. Hansa Pranto. Love you lots.

0: On 1st of this month in Lausanne and will end on the 9th August in Nice. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30 p.m., we will bring a discussion on cyber fraud and cyber security, safeguarding the digital citizen. During the program, listeners can ask questions on telephone numbers 011-2371-7117, 011-2371-7106. Alternatively, you can also send your queries via WhatsApp to the number 928-909-4044. And now, before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes bill to increase the strength of Supreme Court judges from 33 to 37. Rajya Sabha clears legislation to simplify dispute resolution and address payment delays faced by MSMEs. In Assembly by polls, Jan Suraj leader Prashant Kishore wins Bankipur seat in Bihar. BJP retains Manjalpur in Vadodara, Gujarat. Congress keeps Dathia in Madhya Pradesh. Karnataka Chief Minister D.K. Shivkumar expands cabinet, inducting 19 new ministers. Red alert issued for very heavy rainfall in Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. In POJK, situation worsens overnight as security forces open fire on protesters refusing to disperse. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தித் தொடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலகம் முழுவதும் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்த செய்திகள் எங்கும் ஒளிபரப்பப்படுகின்றன, பதிவு செய்யப்படுகின்றன, ஒரு விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. இது குறித்து நம்முடையே பேசுவதற்காக டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி வந்திருக்கிறாங்க. அவங்க 10 மகப்பேறு மருத்துவத்தில் சிறப்பு மிக்க வல்லுநராக திகழ்ந்து வருகிறாங்க. ஸோ அவங்கள நம்மளோட நிகழ்ச்சியில் வரவேற்போம். வணக்கம் மேம்.
4: வணக்கம்ங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது.
3: தாய்ப்பால் வாரம் அப்படின்றது வந்து நம்ம ஆண்டாண்டுகாலமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த காலத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலப்போக்கில் ஒரு நவீன காலமாக இருக்கிறதுனால வேகமாக போகிற வாழ்க்கையில் நம்முடைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடிவதில்லை. ஸோ இன்றைக்கு இருக்கிற சவால்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் தான் இருக்கிறது. ஏன்னா காலம் நேரம் அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு உலகம் போய்கிட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது உலகத்தில் தாய்ப்பால் வாரம் ஒன்று கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயத்தினால தான் வந்து இந்த விழிப்புணர்வு அதிகமாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு வேணால் சொல்லிக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். இப்போ முதல்ல நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாய்ப்பால் அவசியம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமானது? ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் கற்பந்தரிச்சு ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லாருமே வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுல தப்பு கிடையாது, பட் ஆனால் அந்த ஸ்கேனில் என்ன ரிசல்ட் வருதோ அதை வந்து கூகுளில் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் தான் இன்னைக்கு இருக்குது. அதனால வந்து நேரடியாக மருத்துவரிடத்தில் வந்து உங்களுக்கு ஆலோசனை கேட்குறதுக்கு பதிலாக இப்போ வந்து இன்டர்நெட் மூலமாக நிறைய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நம்ம ஒழுங்காக செய்யணும், ஒரு குழந்தை பிறந்ததும் என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு தாய் செய்ய வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறாங்க?
4: நல்ல கேள்வி மேடம். முதல்ல இந்த வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக், உலக தாய்ப்பால் ஊட்டும் இந்த வாரம் எதனால கொண்டாடப்படுதுன்றத நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 வரைக்கும் 120 கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1990 இன்னசென்டி டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய ஆர்கனைசேஷனுக்கு இதை வந்து தாய்ப்பால் ஊட்டுறத ப்ரமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இது எந்த ஒரு ரீசன்னாலனா, நம்ம நல்ல வசதியானவங்களில் ஓகே, ரொம்ப கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு சத்துணவு இல்லாட்டியும் வந்து ஊட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வெளியிலேருந்து எடுக்க முடியாது. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஒல்லியாகவோ இல்லை அந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து உடம்பு சரியாமல் போகிறத பார்த்துட்டு இந்த தாய்ப்பால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா, இந்தியா இப்படிங்கிற மாதிரி சில அந்த காலத்தில் கண்ட்ரீஸில் வந்து இதெல்லாம் வந்து விடக்கூடாது இந்த கல்ச்சுரல் ஹேபிட்ஸை அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது இன்னும் வந்து பிரபலமாக

0: போயிட்டே இருக்கு. நம்ம வளர்ந்துட்டோம், ஆனால் வந்து நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து பயாலஜிக்கு எதிர்க்க வந்து எதுவும் ரொம்ப பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது எதுக்குன்னா, பிறந்து 1 ஹவர்லேயே வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமும், அண்ட் முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும், அதை தவிர வந்து இந்த பவுடர் பால் கொடுக்கறதோ இல்லாட்டியும் முக்கால்வாசி பேர் கிராமங்கள் சைட்லலாம் அந்த காலத்தில் எப்போ ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக இல்லையோ தாய்ப்பால் தவிர்த்து மாட்டுப்பாலும் கொடுத்துருவாங்க, ஏன்னா குழந்தை குண்டாவே இல்லை அப்படின்றதுனால. அதை வந்து தவிர்க்கிறதுக்காகவும், அதனால் ஏற்பட்ட ப்ராப்ளம்களை, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்களை தவிர்க்கிறதுக்காகவும், அண்ட் இந்த குழந்தைக்கு கொடுக்குற தாய்ப்பால் 6 மாதத்தோடு நிப்பாட்டாமல் 2 வயது வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மூவ் தான் இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் டே. என்ன நம்ம காலம் இருந்தாலும் நம்மளோட இயற்கை அண்ட் பயாலஜி மாறாதுங்க. ஸோ நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கூகுள் சாட் ஜிபிடி வந்தாலும் சில விஷயங்கள்லாம் மாறப்போகாது. பெண்களுக்கு தான் ப்ரெக்னென்சி ஆவாங்க, பெண்கள் தான் குழந்தைய பேர் வந்து இருக்கும், பெண்கள் தான் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பேசிக் விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சில விஷயங்களுக்கு நம்ம அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கலான்றது மாத்திரம்
1: நீங்கள் அழகாக சொன்னீங்க. அதாவது சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து 2 வயசு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பொதுவாக ஏற்கப்பட்ட ஒரு கருத்து. எல்லார் வீட்லேயும் அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து உங்களுக்கு 2 வருஷம் உங்களுக்கு லீவ் கிடைக்குது. பெரும்பாலான பெண்கள் வந்து, வேலைக்கு போகிற பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தகவல் தொழில்நுட்பம் ஐடியில் நிறைய பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. அது இல்லாமல் பொதுவாகவே வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப மாறி இருக்கு. இப்போ காலையில் வந்து முந்தி காலத்தில் வந்து 10 மணிலேருந்து 5 மணி இல்லை 9லேருந்து 4 மணி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஆனால் இப்போது உங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்குது, ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு குறைந்தது ஒரு 11 மணி நேரம் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரியாக வந்து அவங்க குழந்தைகளை கவனிக்க முடியும்?
0: அந்த காலத்தில் வந்து தாய்மார்கள் வேலை வந்து வீட்டை சார்ந்து தான் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ காலத்தின் கட்டாயமாக இது போய் தான் ஆகணும். நான் நீங்கள் எல்லாருமே வேலைக்கு வந்தால் தான் வந்து நம்மளோட ஃபேமிலி லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அந்த ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சருன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்றதுனால தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஆரம்பிக்குது. இப்போது மகளும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களோட தாய்மார்களும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட நிறைய பேர் வீட்டில் அவங்க பாட்டி இன்னும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. சில பேர் வீட்லலாம் வந்து ஊரில் கிராமங்களில் தாய்மார்கள், அவங்களோட தாய் அண்ட் அவங்களோட ஃபேமிலி இருக்குது. இங்கே வந்து வேலைக்காக வரும்போது ரொம்ப அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கட் ஆகும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஒரு ஹெல்ப் கட்டாயமாக எடுத்துக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். தாய்ப்பாலை டைரெக்டாக தான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து பம்ப் பண்ணி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசன் மில்காகவும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூ விஷயத்துக்கு இவங்க அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம பண்ண முடியாது, பண்ணால் அது விஷமாயிடும் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அக்செப்டட் மெத்தட்ஸ். இதை 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் போட்டால் 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ எப்பெல்லாம் கிடைக்குதோ பம்ப் பண்ணி அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா, நீங்கள் இல்லைன்னாலும் அந்த ஊட்டச்சத்தை வேறு யாராவது, தாயோ இல்லாட்டியும் அவங்க அப்பாவோ இல்லாட்டியும் வந்து அவங்க தாத்தாவோ, யார் வேணால் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணுறது.
1: இப்போ இந்த 3-3-3 ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 மணி நேரம், 3 மணி நேரம் வெளியே வச்சா பால் கெட்டு போயிடும், அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படுது. அதாவது ஒரு தாய்ப்பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ணால் கூட அதை கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் ஃபீடிங்க்கு வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் குழந்தை அழுகும்போது உடனே வந்து அதை எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது?
0: இது நான் சொல்லிடுறேங்க. ஸோ முதல்ல ஃப்ரோசன் மில்க்கு அண்ட் வந்து ஃப்ரெஷ் அந்த ரெஃப்ரிஜரேட்டட் அதாவது மில்க்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ் தான், இல்லை டவுட்டே கிடையாது. அடுத்தது வந்து ரெஃப்ரிஜரேட்டர், எடுத்து ஒரு 2 நாளில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற மில்க், அதாவது ஒரு 2வது இல்லை 3வது தட்டில் வச்சிருக்கிற மில்க், அதுக்கப்புறம் தான் ஃப்ரோசன் மில்க். ஃப்ரோசன்கிறது நம்ம ஃப்ரீசர் உள்ளே போட்டு யூஸ் பண்ணுற மில்க். இதில் ஏன் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் கம்மினா, சில இந்த லிவிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், தாய்ப்பாலுங்கிறது வெறும் பால் கிடையாது, அதில் செல்கள் லிவிங் செல்ஸ் எல்லாம் இருக்குது, ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது, அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் வேற வழியே இல்லைன்ற போது எதுவுமே இல்லாததுக்கு பவுடர் பால் கொடுக்கறதுக்கு இது பெட்டர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை சஜஸ்ட் பண்ணுறோம். எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் மில்க்கு நீங்கள் எடுத்து 4 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூல் ஆஃப் த்ரீ, ரூல் ஆஃப் ஃபோர் எப்படி

0: வேணா சொல்லலாம். அண்ட் ரெஃப்ரிஜரேட்டட் மில்க் வந்து 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃப்ரீசரில் இருக்கிற மில்க் வந்து 4-6 மாதம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 12 மந்த்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க, பட் ஜென்ரலாக நான் 6 மாதம் மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 1 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இதுதான்,
1: 1 நாள் பூரா அது கெட்டு போகாது இல்லையா. உள்ளே இருந்து நீங்கள் வெளியே எடுத்து வச்சா எப்படியும் ஒரு சின்ன இதில் தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அது எவ்வளோ அளவுக்கு குடிக்க முடியுமோ குழந்தை அந்த அளவுக்கு
0: எடுத்துட்டு. நான் சொல்கிறது என்னென்னா, ஒன்ஸ் அதை எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதை பாலை சுட பண்ணி வச்சிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் வைக்காமல். பட் அதை அந்த ஒரே நாள்லேயே நீங்கள் எடுத்து
1: முடிச்சிடணும்.
0: அதுக்கப்புறம் நீங்கள் தூர தூக்கி போட்டுடணும்.
1: ஸோ இப்போ இன்னொரு ஒரு விஷயம், மதர் ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் எப்படி அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறது? இப்போ காலையிலேயே வந்து அவங்க பம்ப் பண்ணி வச்சிடணுமா, இல்லை வந்து இப்போ நீங்கள் வந்து 4 மணி நேரம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரக்கூடிய நிலைமையில இப்போதைக்கு இல்லை. ஸோ ஆனால் நாம் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, நிறைய க்ரெஷஸில் 9 மாத குழந்தைகள், 7 மாத குழந்தைகள் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த 4 மணி நேரம் அப்படின்னா அவங்க கரெக்டாக அந்த 4 மணி நேரம் பார்க்கணும் இல்லையா?
0: கட்டாயமாக ஒன்ஸ் அந்த பிரெஸ்ட் மில்க் வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்கு போகாமல் 4 மணி நேரம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கிரிஷஸ் அந்த மாதிரி இடத்துல இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது, லேபிள் பண்ணி இது இந்த இவங்களோட பால் தான், இந்த குழந்தையோடது தான் எடுத்து லேபிள் பண்ணி கொடுத்துடுறாங்க. ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம்னா, முந்தானி நாள் நைட்டே வந்து எடுத்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுடுங்க. அன்னைக்கு மார்னிங்கான சப்ளையை வந்து நீங்கள் பேபிக்கு டைரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் கிரிஷில் கொண்டு போய் விட்டுட்டு, அண்ட் முன்னாடி நாள் நைட்டோட அந்த மில்க் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதை தவிர இல்லாம ஒன்ஸ் வந்து அவங்க வெளியில போகும்போது, அதாவது 6 மாதம் தாண்டின குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர மற்ற ஃபீடிங்கும் நமக்கு யூஸ் பண்ணும்போது, ஸோ ஒரு ஃபீடு மார்னிங் ஃபீடு வந்து நார்மலான ஒரு கஞ்சியோ இல்லாட்டியும் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ கொடுத்துட்டு அப்புறமா வந்து தாய்ப்பால் கொடுத்தா வர்றதுக்குள்ள பை த டைம் ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ள சரியா இருக்கும்.
1: அதுக்கப்புறமா வந்து இப்போ தாயை பற்றி பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் வரமாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து முதல்ல தாய் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும், எப்படி வந்து அவங்க தங்களை கவனிச்சிக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனை வராது?
0: மெயின் திங் வந்து இதில் தேவை வாட்டர் ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும் தாய்மார்களுக்கு. ஏன்னா நம்ம கொடுக்குற பாலில் 98% வாட்டர் தான். ஸோ நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணிக்கு பதிலாக இளநீர் ஜூஸு எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு வாட்டி ஃபீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் 1 நாளைக்கு 2.5-3 லிட்டர் தண்ணி நீங்கள் அவசியமாக குடிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா புரதச்சத்து, அதில் உங்களுக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சோர்சஸ், பெஸ்ட் நான் வெஜிடேரியன் சோர்சஸ் தான் எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரி. சில ஃபிஷ்ஷிலேயே அந்த பால் சுரான்லாம் சொல்லுவாங்க, அதில் வந்து ஜென்ரலாகவே பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் உள்ள பொருட்கள்லாம் இருக்குது. பட் ஜென்ரலி ஃபிஷ் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். வெஜிடேரியன்னா சுண்டல் பருப்பு வகைகள். அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபைபர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சீஸ்னல், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நட்ஸு தான் எடுத்துக்கணும், இந்த சீட்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த ஹனி கலந்துருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. இதை தவிர இல்லாமல் சில ஸ்பெஷல் ஃபுட்டில் உங்களுக்கு பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பூண்டு, வெந்தயம், ஓட்ஸு, பால் சுறா, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நார்மலை விட அதிகமாக வந்து பால் சுரக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே நம்ம ஊரில் வந்து தொன்று தொட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வர்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்துக்கலாம். சில மெடிசன்ஸ், சதாவரின்னு ஒரு மெடிசன் நாங்கள் வந்து கொடுப்போம், அதை கலந்த வந்து டேப்லெட்ஸ் எல்லாம், அது வந்து ஆயுர்வேதிக் தான், பட் வந்து ஜென்ரலாகவே எல்லாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அந்த ரூட்டில் வந்து பால் சுரக்கிறதுக்கான தன்மைகள் அதிகமாக இருக்குது.
1: ஸோ இப்போ வந்து பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களை பார்க்குற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, சொல்லுவாங்களா குழந்தை வந்து வெயிட்டாகவே இல்லை, ரொம்ப அப்படி மெல்லீஸாக இருக்குது, என்னத்தை கொடுக்குறீங்க அப்படிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ தாய்ப்பாலுக்கும் குழந்தையுடைய எடைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
0: தாய்ப்பாலுக்கும் குழந்தையோட எடைக்கும் கட்டாயமாக சம்மந்தம் இருக்குது. அந்தந்த டைமில் அது வெயிட் போட்டே வரணும். குறிப்பாக தாய்ப்பால் மட்டுமே எடுத்திருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்றதுனால குழந்தையோட எடை சரியாக ஏறலைன்னா ஓவர் அண்ட் அபவ் தட் வந்து ஃபார்டிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து போடுவாங்க. சப்போஸ் வந்து வசதிகள் இருந்தது அப்படின்னா மில்க் பேங்க், டோனர் மில்க் பேங்க்ல இருந்து வேற இன்னொருத்தங்க நன்கொடையா கொடுத்த மில்கையும் வந்து கொடுக்கலாம். ஸோ

0: தவறு கிடையாது. சில பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் இயற்கையாவே கம்மியா இருக்கும், இல்ல சில கண்டிஷன் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப சிக்கா இல்ல ஏதாவது மதர் இருந்தாங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியா இருக்கும். ஏஜ் அதிகமான தாய்மார்கள் 35 வயசுக்கு மேல குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தாய்ப்பால் வருது, இல்ல ட்வின்ஸ்ல வந்து தாய்ப்பால் வந்து ஒருத்தருக்கு போதுமானதா இருக்கும் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம 45 ஹியூமன் ஃபார்முலா எடுத்துக்கிறது தவறு கிடையாது.
1: நேயர்களே, உலக தாய்ப்பால் வார தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் 2nd பாகம் புதன்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இது மானதொரு இரவு வணக்கம். நேரம் 9:30 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் பாடல் ஹரிஹரன் குரலில். வைரமுத்து வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். நேரம் 9:35. நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். இரவின் மழையில் இதமான இசையோடு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா குரலில் வைரமுத்து வரிகளில் பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசையில்

அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளையை கழற்றி வை, முட்டாளாய் பிறப்பிடு, கடிகாரம் உடை, காத்திருந்து கான், நாய்க்குட்டி கொஞ்ச, நண்பனாலாலும் நகர்ந்து செல், கடிதம் எழுத கற்றுக்கொள், விதவிதமாய் பொய் சொல், விழியாற்றில் விழு, பூப்பறித்து கொடு, மேகமின கலை, மோகம் வளர்த்து மித, மதிக்கெட்டுமாய் கவிதைகள் கிறுக்கு, கால் கொலுசில் இசை உணர், தாடி வளர்த்து தவி, எடை குறைந்த சிதை உளரல் வரும், ஊர் எதிர்த்தால் உதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல செத்து மீண்டு வா, திகட்ட திகட்ட காதலி, காதலித்து செத்துப்போ. நாமத்துக்குமாரின் அற்புதமான வரிகள், கவிதைகள் நம்மள கண்டிப்பா மயக்கக்கூடிய ஒரு விஷயம்தான்.

நேயர்களே, சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். நேரம் 9:45 நிமிடம் 53 நொடிகள்.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:51:56. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் உன்னிமேனன் சுஜாதா மோகன் குரலில் ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில்

இனிமையான இசையோடு இதமான இரவில் செவிகளை நிரப்பும் இந்நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குரலில்

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ஒன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரலில், ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில். வைரமுத்து வரிகளில்

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:32 நொடிகள். சங்கீத வானொலி நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில்

0: No.
1: Dites-le.

இதமான இசையோடு இனிமையான இரவில் இதயங்களை மகிழ்விக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ஜானி திரைப்படத்திலிருந்த ஜென்சி குரலில்.

தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரலில் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. நேர்களே, இனி நமது FM ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். காலை 6:15 தெய்வீக ராகம். 6:35 சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னை நார்கழிவுகளை கொண்டு மக்கு உரம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நாளை காலை 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள். தொடர்ச்சி வழங்குபவர் இ. நாகப்பன் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். காலை 7:25 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ தாய்ப்பாலின் வகைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே. திவ்யா அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. சீனிவாசன். காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம் கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் புற்றுநோய் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் எல். குணசீலன் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. ஆஷா. மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 மணி முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதை வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கமும் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது FM ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நேயர்களே, இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 மணி முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. 10:02 கேட்டாலே இனிக்கும். 11:02 நேயர் நேரம். தலைப்பு தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 108 ஸ்ரீ ஆதினார ஜினாலயம் குறித்த சித்திரம் முதற்பகுதி எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ். சுகந்தி அவர்கள் அமை

0: officially takes over the proud host nation of Commonwealth 2030 to be held in Ahmedabad. The minister congratulated every athlete and all citizens on this moment of double delight. And that is the end of this news bulletin.
1: நேயர்களே, புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz-இல் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.